0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே முகமூடி மனிதர்கள் தான். வீட்டுக்குள்ளே ஒரு முகமூடியை போடுறோம், வெளியில் ஒரு முகமூடியை போடுறோம், உற்றார் சுற்றார் நட்பு முன்னால் விதவிதமாக முகமூடியை போடுறோம். இந்த முகமூடியை எடுத்துட்டு உங்களை நீங்களா பார்த்துருக்கீங்களா? அவலட்சணமாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக இருக்கும். இதுதான் உண்மையான நாம். இந்த நாம் அழகாக பிரியமாக சிநேகமாக மாற முயற்சி எடுப்போம். நிகழ்ச்சியை பார்ப்போமா?
1: அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் கல்லூரி. பேராசிரியர் இந்திரானாலே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப விருப்பம். கல்லூரி பாடத்தோட வாழ்க்கை பாடத்தையும் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பேராசிரியர் இந்திரா வகுப்புக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாரும் எழும்பி நின்று குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. யாரோ பின்னால பேச, மேடம் அங்க யாரு பேசிட்டு இருக்காங்க, என் கிளாஸில் யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது, பேசுகிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க, உடனே பிரதீப் என்ன தண்டனை மேடம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேடம், பிரதீப் உனக்கு பாடத்தில் சந்தேகம் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் சந்தேகத்தை தீர்த்து தெளிவுபடுத்திக்கிடுவேன். சரி, எதுலையாவது ஒன்றில் ஆர்வமாக இருந்தால் சரிதான். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் ஆரம்பிக்க, மேடம் தண்டனையை இன்னும் சொல்லலையேன்னு பிரதீப் இடைமறிக்க, மேடம் நான் மறந்தாலும் இவன் என்னைய மறக்க விட மாட்டான் போலையே. சரி சொல்கிறேன், யார் நான் பேசும்போது இடையில பேசுகிறாங்களோ அவங்க எனக்கு பதிலாக இன்னைக்கு லெக்சர் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. உடனே யோகேஷ், வித்தியாசமாக இருக்குது மேடம் உங்கள் தண்டனை அப்படின்னு சொல்ல, மேடம் ஆமாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ல மறுபடியும் சிரிப்பொலி. பிரதீப் மேடத்தை பார்த்து, இன்னைக்கு பாடம் வேண்டாம் மேடம், வேற ஏதாவது பொதுவாக பேசுங்களேன்னு சொன்னான். உடனே எல்லா மாணவ மாணவிகளும் கோரஸாக ஆமாம் மேடம் ஆமாம் மேடம்னு சொன்னாங்க. எதை பற்றி பேசன்னு மேடம் கேட்க, நித்யா டக்குன்னு கேட்டா, மேடம் ஜாதி இன வேறுபாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேடம், என்ன நித்யா என்னைய பேட்டி காண்றது மாதிரி கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நித்யா நீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவான கருத்து வச்சிருப்பீங்களா மேடம், அதான் கேட்டேன்னு சொன்னான். உடனே மேடம், சரி உங்களை யாராவது சொல்லுங்களேன், ஜாதி வேறுபாடு நமக்குள்ள இருக்கணுமா அப்படின்னு கேட்க, பிரதீப் உடனே பதில் சொன்னான், நிச்சயமா இருக்கக்கூடாது மேடம், அதுவும் கிறிஸ்தவங்களாகிய நமக்குள்ள ஜாதி வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படின்னா. அதான் பிரதீப்பே சொல்லிட்டானே, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு மேடம் சொல்ல, யோகேஷ் உங்களோட கருத்து என்ன மேடம்னு கேட்டான். அதுக்கு மேடம், உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் ஜாதியே இல்லாத கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். வெறும் பேச்சினால் இதை சாதிக்க முடியாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நடத்தி காட்டணும். வேறு ஜாதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முன் வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனா வழிபடுற நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ள ஜாதி பேதம் இருக்கவே கூடாது. நாம் மேலான ஜாதி, நீ கீழான ஜாதின்னு பிரிச்சு நாம பார்க்கவே கூடாது. அப்படி ஜாதி பேதம் பார்க்கறவங்க உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல. கிறிஸ்து இயேசுவால நாம் எல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. உடனே பெல்லடிக்க அந்த வகுப்பு முடிவடைஞ்சது. ரெண்டு நாள் கழிச்சு கல்லூரி கேன்டீன்ல இந்திரா மேடம் டீ குடிக்க வந்தப்போ பிரதீப் அங்க நிக்கிறத பார்த்தாங்க. மேடம் கேன்டீன் பையன் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு டீ கொடுப்பா, பிரதீப்புக்கு ஒரு வடை கொடுன்னு சொன்னாங்க. பிரதீப் வேண்டாம் மேடம்னு சொல்ல சொல்ல அவன் கையில வடைய கொடுத்தாங்க. மேடம் பிரதீப் கிட்ட, பிரதீப் அன்னைக்கு வகுப்புல ஜாதிய பத்தி ரொம்ப வீராப்பா பேசினிய, ரொம்ப அனுபவிச்சு பேசினது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, பிரதீப் ஆமா மேடம் அனுபவிச்சுதான் பேசினேன்னு சொன்னான். அப்படி என்ன அனுபவம் உனக்கு பிரதீப்னு கேட்ட மேடம் கிட்ட பிரதீப் தன்னுடைய கதையை சொன்னான். மேடம் நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் தான் வேலை செய்கிற வீட்டில் என்னை விட்டுட்டு யார் கூடவோ போயிட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. ஆனால் ஸ்கூலில் நான் ஒதுக்கப்பட்டவனாகவே இருந்தேன். ஜாதி பேர் தெரியாதவன் என் காதுபடவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாழ்கிறேன். காலேஜில் யாரும் என்னை தப்பாக பேசினாலும் எனக்கு அது பெருசாக தெரியலை. ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க ஜாதிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிடுவேன். அவங்க பேசுறது எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியறதில்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மேடம், இந்த சின்ன வயசுலேயே நீ எவ்வளவு கஷ்டங்களை சகிச்சிருக்கன்னு சொல்லி அனுதாபப்பட, பிரதீப் ஆமாம் மேடம் சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். உடனே மேடம் அவன்கிட்ட, அப்படி சொல்லாத பிரதீப், என்னையெல்லாம் உன் சொந்தமாக நினச்சிக்கோ அப்படின்னு ஆறுதலாக சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிட்டுது, இந்திரா மேடமும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இந்திரா மேடம் தன்னுடைய கணவர்கிட்ட, நம்ம பொண்ணு வருணாவுக்கு எவ்வளவு நாளாக மாப்பிள்ள பார்க்குறோம், சரியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க கணவர், கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார்னு சொன்னார். அப்போது மேடம் மேடம்னு சத்தம் கேட்டுச்சுது. யார் அது, கதவு திறந்து தான் இருக்குது, உள்ளே வாங்கன்னு இந்திரா மேடம் சொல்ல பிரதீப்பும் யோகேஷும் உள்ளே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மேடத்துக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய கணவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய மாணவர்கள்னு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் நான் பேங்க்கில் கிளார்க்காக இருக்கேன், என் ஒய்ஃப் டீச்சராக இருக்கான்னு சொன்னான். அதுக்கு மேடம், ஆசிரிய பணி பெண்களுக்கேற்ற பணி, எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. யோகேஷ், கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது மேடம்னு சொன்னான். அடுத்து மேடம் பிரதீப்பை பார்த்து, பிரதீப் உனக்கு கல்யாணம் ஆகிட்டுதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, பிரதீப் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மேடம், சவுத் கொரியாவில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், லீவில் மாமா வீட்டுக்கு வந்தேன், பழைய நண்பர்களையெல்லாம் சந்திக்கணும்னு இங்கே வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டதா சொன்னாங்க, நீங்கள் இல்லாத காலேஜை நினச்சே பார்க்க முடியலைன்னு சொன்னான். அதுக்கு மேடம், யாரை நம்பியும் எந்த நிறுவனமும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிறுவனம் என்றைக்கும் நிலச்சி நிற்கும்னு சொன்னாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் எத்தனை வருஷம்னாலும் எங்களை சிந்திக்க தூண்டுற அதே முதிர்ச்சியான பேச்சு, நீங்கள் மாறவே இல்லை மேடம்னு சொன்னான். அப்போ வருணா உள்ளேருந்து வெளியே வந்தா. மேடம் அவளை பார்த்து, இங்கே வா வருணா, இவா என் பொண்ணு வருணா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா, வருணா இவங்க ரெண்டு பேரும் என்னோட பழைய மாணவர்கள்னு அறிமுகப்படுத்த பிரதீப் தான் வாங்கிட்டு வந்த பழங்களை வருணா கையில் கொடுத்தான். பழமுதிர் சோலையையே கொண்டு வந்தது மாதிரி இருக்குதேன்னு வருணா சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. இந்திரா மேடத்தோட கணவர் பிரதீப்பை பார்த்து, தம்பி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பிரதீப், ஜெபிக்கிறேன், நல்ல பெண்ணா கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளா இருந்தா சொல்லுங்க, நான் 2 மாசம் லீவ்ல இந்தியா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னான். உடனே மேடத்தோட கணவர், கொரியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எங்க வருணாவை அனுப்புறோம்னு சொல்ல, வருணா ஆண்டவர் சித்தம் இல்லாம என்னைய நீங்க எங்கேயும் நகர்த்த முடியாதுப்பான்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பேசிட்டு யோகேஷும் பிரதீப்பும் கிளம்புனாங்க. காரில் ஏறின உடனே பிரதீப் யோகேஷ் கிட்ட சொன்னான், நம்ம ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னான். அதுக்கு யோகேஷ், அவனை பார்த்த உடனே நீ ஃபுல் போல்ட் ஆயிட்டிய, நான் கவனிச்சேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், ஒரு அடக்கமான அழகு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அவங்க அப்பா கொரியாவில் வேலை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் என்னை எங்கேயும் நகர்த்த முடியாதுன்னு எவ்வளவு அழகாக பதில் சொன்னான்னு சொன்னான். யோகேஷும் நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கும் உன்னைய பிடிச்சது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போதே பிரதீப், ஐயோ நம்ம ப்ரொஃபஸருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருந்தேன், பேச்சு மும்முரத்தில் அதை கொடுக்காமலே வந்துட்டேன், காரை கொஞ்சம் திருப்பேன் போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்ல யோகேஷ் காரை திருப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ரெண்டு பேரும் வெளியே நிற்கும் போதே உள்ள பேச்சு குரல் கேட்டுச்சுது. மேடம் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அறிவில்லாமல் பேசாதீங்க, பிரதீப் தங்கமானவன் தான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம மகளை தங்க தட்டில் வச்சு தாங்குவான், ஆனால் அவன் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு சொல்ல கணவர் என்ன சரியில்லைன்னு கேட்டார். அதுக்கு மேடம், அப்பா அம்மா பேர் தெரியாத அநாத அவன், யாரோ ஒரு பெரியவர் அவனை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காரு, என்ன ஜாதியோ தெரியலை, இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம வருணாவை கொடுக்கறது எனக்கு பிடிக்கலைன்னு உறுதியாக சொல்ல அவங்க கணவர், கிறிஸ்தவங்களுக்குள்ள ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு நீ தான் அடிக்கடி சொல்வ அப்படின்னு சொல்ல, மேடம் அது பேச்சுக்கு சொல்றது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, ஏத்த இறக்கத்தோட முற்போக்கு கருத்துக்களை சொன்னா கேட்கறவங்க என்னைய பாராட்டுவாங்க, முற்போக்குவாதின்னு சொல்வாங்க, எனக்கும் திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான், அதோட விட்டுறணும், நம்ம ஜாதி என்ன, நம்ம குல பெருமை என்ன, அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமான்னு பேசிக்கிட்டே போக பிரதீப்பும் யோகேஷும் உள்ள போகாம திரும்பி போனாங்க. பிரதீப் யோகேஷை பார்த்து, அன்னைக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொன்னது இன்னைக்கும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது, கிறிஸ்து இயேசுவால நாமெல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். உடனே யோகேஷ், நம்ம ப்ரொஃபஸர் ஒரு போலியா, நம்ப முடியலையே பிரதீப்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், அவங்க பேசுனதை கேட்ட உடனே யாரோ தலையில சம்மட்டியால் அடிச்சது மாதிரி இருந்துச்சு, இப்படியும் மனுஷங்க முகமூடி போட்டுக்கிட்டு அலையறாங்களேன்னு தோணுச்சு, ஆனா இப்போ தெளிவாயிட்டேன், வானத்தையும் பூமியையும் படைச்ச பிதா எனக்குண்டு. வார்த்தையே மாம்சமானவர் என் நண்பர், அவர் என் மூத்த சகோதரர். இந்த போலி மனுஷங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நல்ல வேளை இவங்க கையில நான் விழலன்னு தோணுதுன்னு சொன்னேன். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களுக்கும் கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முகமூடி, நல்ல தலைப்பு இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறோம். வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறோம், உள்ளுக்குள்ள வேற மாதிரி நினைக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் அந்த ப்ரொஃபஸர் இந்திரா ஒரு நல்ல ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள வந்து நம்ம நல்ல ப்ரொஃபஸர் தான் நினச்சோம். ஆனால் கடைசியில் அவங்களும் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலைகிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ப்ரொஃபஷனையே நம்ம வந்து சந்தேகிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஒரு தவறு செஞ்சால் அது நம்மளை மட்டும் பாதிக்காது, அந்த துறைக்கே அது ஒரு களங்கமாக அமைஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நானே இதை ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி அனலைஸ் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ்.
2: வணக்கம்ங்க.
1: நீங்கள் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க்கா.
1: சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முகமூடி. இல்லை வந்து ப்ரொஃபஸர் இந்திராவை பார்க்குறோம். அவங்க தான் இதில் மெயின் கேரக்டர். ஒரு ரொம்ப நல்ல கேரக்டராக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நான் கடைசியில் வந்து ஒரு அவங்க ஒரு முகமூடி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: முதலாவது இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, அந்த முடிவு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர்னால் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். அதனால் அவன் அந்த பிரதீப் வந்து திரும்பி வருவான், அப்போ அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி பார்த்தேன். அந்த முடிவு பார்த்தோன்னே எனக்கு உண்மையில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது முகமுடி அப்படிங்கிறது இன்று நம்ம வந்து கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம், ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதிலையும் இந்த ஜாதி பார்த்திங்கன்னா, தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த எவ்வளவு தான் அவங்க வந்து நிறையா பேசினாலும் மேடை பேச்சுக்கள் பேசினாலும் அதை ஜாதியை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. நான் இன்றைக்கு ஒரு வரும்போது ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க மெசேஜ் கொடுக்குறவங்க தான், நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க டகார் என்ன சொன்னாங்கன்னா, பிபிலிக்கலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், ஆப்ரஹாம் கூட எலியசிட்டு என்ன சொன்னார், நீங்கள் போய் என் பையனுக்கு என் இனத்தில் போய் பொண்ணு எடுங்கன்னு சொன்னார்ல அப்படின்னாங்க. ஒன்று இதுதான் உங்களுடைய முடிவான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம இந்த கதை இதில் வந்து பார்க்கும்போது இந்திரா மேடம் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை.
1: உங்களை இன்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி. ஆப்ரஹாமை வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா, யோசேப்பை அவங்க நினச்சி பார்த்துருக்கணும். யோசேப்பு யாரை திருமணம் செஞ்சா?
2: இருக்கும்போது அவர் வந்து அந்த ஓன் பட்டணத்து ஆசாரியன் போத்திப்பரனுடைய குமாரஜி தான் கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அந்த அவங்ககிட்ட நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அவங்க இனத்துல பெண் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோவாபியஸ்ரு ரூத் பார்த்தீங்கன்னா, அவ மாமியார் கூட திரும்பி வர, நகமி கூட அங்கே வந்து போவாசை கல்யாணம் பண்ணுறான். அவரும் மோவாபியஸ்ரீ, அந்த சந்ததியில் தான் தாவீது வர்றாரு. அதில் தான் ஏசு கிறிஸ்து வர்றாரு. ஏசு கிறிஸ்துவே அப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ கிறிஸ்தவங்க வந்து ஜாதியை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இன்னும் அந்த ஃபிக்சரில் தான் இருக்காங்க.
1: அதான் ஒரு கதையை ஒரு நிகழ்ச்சி மட்டும் எடுத்துக்கிட்டு
2: அவங்களுக்கு வேண்டிய மாத்திரம் அந்த ஒன்று தான் அவங்க வந்து யோசிக்கங்களே. திரும்ப திரும்ப நான் கேட்டேன், இந்த ஒன்று தானா? ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிந்திக்க முடியலை. அப்புறம் அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து ராகேல் இங்கே பார்த்துக்கோங்க. ராகேல் வந்து எங்கே இருந்தார், எரிகோலில் இருந்தார். அது வேற ஒரு இன பெண் தான். சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு வாங்க. அப்போ சிலர் 10 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்னவெளி வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஜோம்னிட்டு இருக்கிறார். அப்போ பேதருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. நீ போய் எங்கே உன்னை வந்து ஒரு கூப்பிட வருவாங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க. அந்த தரிசனத்தை என்ன வருதுன்னா, நிறைய காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவர் அருவ இருக்கிற நிறைய ஜந்துக்கள்லாம் அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய கூடு வானத்துலேருந்து இறங்கி வருது, அந்த கூட்டில் எல்லாமே இருக்குது. அவர் எல்லாத்தையும் நீ அடித்து புசிங்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. அந்த பசிக்கிற நேரத்தில், ஐயோ இதெல்லாம் ரொம்ப அசுத்தமானது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டா தீட்டு. அப்போ அந்த என்ன அவருக்கு கட்டி கொடுக்கப்படுகிறதுனா, யூதனோ கிரேக்கனோ இல்லை, ஜாதி மதம் இல்லை, எல்லாருக்கும் நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியையும் மீட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறத அவர் இறங்கி வர்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அதுக்கு அவர் அனுப்புகிறார். எல்லா பாவியோ யாருனாலும் அவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கார். எப்பேற்பட்ட பாவியாயினும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்ம ஜாதியெல்லாம் அதில் வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலையும் பேதுருக்கு கட்டி கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அவன் அந்த நேரத்தில் நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்தான் மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதே நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு திருமணம் வரும்போது நான் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவேன், நல்ல பையன் கேள்விப்பட்டால் நீங்கள் செஞ்சானே ஏன் மற்றதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதிலே நம்ம வரும்போது இந்திரா மேடம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அந்த பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சில டீச்சர்ஸ் சில பசங்களை பெட்டாகவே வச்சுருப்பாங்க, அவங்க லைஃப் முழுசும் மறக்கவே மாட்டாங்க. இந்த பையனை எப்பமா பார்க்கமா, ஏன்னா நானும் ஒரு டீச்சருங்கிறதுனால என்ன சொல்கிறேன், எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த பையனை இன்னும் பச்சே ஒரு சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாமே, ஒரு ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய நற்குணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக பேசுகிறான் கிளாஸில் பிரதீப் அந்த இந்திரா மாடட்ட,
3: அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க.
2: அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கட்டாயம் அப்போ அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இவங்க ஒரு போலியான ஒரு அந்த சொல்லும்போது நமக்கு வந்து உண்மையில அந்த முடிவு கஷ்டமா இருக்குது.
3: அதுல கூட பாருங்களேன், என் பொண்ணு அவன் தங்க தட்டுல வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க.
2: அது எவ்வளவு, அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு இப்போ எல்லாம் எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவன் சவுத் கொரியாவில் வேலை பார்க்குறான், அங்க நல்ல ஒரு பையன்,
3: கணவர் கூட விரும்புறாரு.
2: ஆமாம், கணவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜாதிலாம் பார்க்க மாட்டேன் நீ பேசுவிய, கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவிய அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கணவரே ஏமாத்தி தான் வச்சுருக்காங்க, அவங்க கணவர் தான் நம்பியிருக்காங்க. அப்போ வீட்லேயும் ஒரு முகமூடி தான், அவங்க கணவர்கிட்ட முகமூடி தான், பிள்ளைங்கிட்டையும் முகமூடியாக தான் இருந்திருக்காங்களாம், கிளாஸ்லேயும் முகமூடி தான். அதாவது நம்ம எது செய்கிறோமோ அதைத்தான் கட்டி கொடுக்கணும். போய் பேசன்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் அதை செஞ்சுருக்கணும், செஞ்சால் தானே நம்ம கட்டி கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க ரியாக்ட், அவங்க வந்து உண்மையை தன்மையை விரும்புவாங்க. சீக்கிரமாக அந்த பிள்ளைங்க நம்ம ஏமாத்துறதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்திரா மடத்தை அந்த பையன் அவ்வளோ தூரம் நல்ல பையனாக இருக்கிற போய் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த திரும்பி அவங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம், நம்ம வந்து பொண்ணை கேட்கலாம்னு நினச்சி வந்திருப்பான். ஆனால் அங்கே என்ன இவங்க பேசுறது கேட்டோன்னு மனசு நொந்து எவ்வளோ தூரம் ஒரு கனவு கோட்டை கட்டி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் நொறுங்கி போய் வந்திருப்பான். அவனை வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ தூரம் மனசு நோக்க வடிச்சுதான் அவங்க அவங்க செஞ்சுருந்த அந்த சர்வீஸில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட அந்த பசங்களை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாலுமே இந்த ஒரு காரியத்தினால எல்லாமே அவங்களுக்கு அந்த நற்பெயர் வந்து இல்லவே இல்லை. அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு டீச்சர் எந்த ஒரு ப்ரொஃபஷனாலுமே எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிறோமோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிடுவோம், நம்ம சரி பண்ணிக்கிடுவோம், இது நம்ம செய்யணும், நம்ம செய்கிறது தான் நம்ம பேசணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த அதில் நம்ம வந்து
3: நம்ம இல்லாட்டினா கூட நம்மளே செக் பண்ணி செக் பண்ணி நம்ம
2: சரி பண்ணிக்கிடுவோம். பசங்களையும் நம்ம கேட்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேலே சேர்ந்துபுரத்தில் ஊரில் இருந்தேன். அப்போ அப்போ இந்த பொல்யூஷன்ஸ்லாம் பற்றி கற்றுக் கொடுக்கும்போது நிறைய போட்டு எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ரெண்டு பசங்க, இப்போ ஒருத்தன் வந்து கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறான், அந்த பசங்க வந்து எங்கள் வீட்டில் ஏன் ரெண்டு பையங்களை மாதிரி அவனும் ரெண்டு சின்ன பையங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாட்டர்டேனோட எல்லா குப்பையும் அள்ளி போட்டு வச்சுட்டு இருந்தேன், அதில் பிளாஸ்டிக்ஸ் இருந்து. அவன் அவன் கேட்கான், நீங்கள் அன்னைக்கு பிளாஸ்டிக் கொடுத்த கூட சொன்னீங்களே. அப்போ பசங்க வந்து அதே தான் டீச்சர் கற்றுக் கொடுக்குறதா மனசில் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஜாதி பற்றி அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதையே அவன் வந்து மைண்டில் வச்சு நல்லா வச்சுருந்துருப்பான். அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் வீணடித்து அந்த பையனை ஏமாத்திட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எதை பேசுகிறோமோ அதை செய்யணும். பொதுவாக கிறிஸ்தவங்க என்னது கூடாது, அந்த ஜாதியில் வந்து வீராப்பை பாராட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அது கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலையும் நம்ம ஆதாம் வம்சத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பாபேல் கோபுரத்தில் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை வானம் வரைக்கும் கட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே பாஷை இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரே ஜாதி தான், ஆதாம் சந்ததிங்கும்போது நம்ம ஒரே ஜாதி தான். அதில் நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுருந்தோம்னா கிறிஸ்தவங்க ஒரு நாளும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரே அவங்க வந்து வானத்தை அளவு வரைக்கும் அவங்க வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு மகிமை இல்லாதனால அந்த இடத்துல அந்த பிளான் வந்து நடக்கலை. எல்லாத்தையும் ஆண்டவர் குளறுபடி ஆக்கி போடுறாரு, அவங்க சிதறி போடுறாங்க. அதோடைய அந்த கருத்து என்னதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் இவங்க அந்தந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மழை பணமறையாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஜாதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்மளாம் ஏற்படுத்தி கொண்டு தான்,
3: அணையில் வச்சு
2: அந்த அவங்களுடைய செஞ்சு அவங்க வேலையை வச்சு அவங்கள ஜாதின்னு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு தான். ஆனால் இளைஞர்கள் வந்து நல்லா தான் இருப்பாங்க. நம்ம கற்றுக் கொடுக்குறத கேட்டு வந்து ஜாதி பார்க்கக்கூடாதுனா அவன் அந்த பிரதீப் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த மேடம் கற்றுக் கொடுத்த வச்சு அவர் ஜாதி பார்க்கல. ஆனால் கற்றுக் கொடுத்தவங்க தான் சரியில்லை இப்போ நம்ம பார்க்கும்போது. அப்போ இளைஞர்கள்ட்ட நம்ம சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கறது அவங்க நல்லா பசுமரத்தாணி போல் அவங்க மனசில் தங்கிரும், பதிஞ்சிரும். சிறு வயதில் நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஒரு ஆசிரியரால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்துல் கலாம் ஒரு ஆசிரியர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. மாணவர்கள் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் ஒவ்வொருவரும் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க வந்து மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஜாதியினால் நிறைய போராட்டங்கள். 1996 நாங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது ஜாதி கலவரம் வந்து அந்த ஊரே சின்னபணம் ஆயிட்டு எங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து தெரு சண்டை போடுவான். சில ஊரில் வந்து கிராமங்களில் நாங்கள் இருக்கும்போது பார்த்துருக்கேன், அந்த ஒரு தெருவில் வந்து ஒரு ஜாதி இருந்தாங்கன்னா அடுத்த ஜாதிக்காரங்களை நாங்கள் வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறவங்க கூட அங்கே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி மட்டும்தான் இருப்பாங்க. முடி வெட்டணும்னா கூட அடுத்த ஊருக்கு தான் போகணும், அந்த ஜாதி கூட உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். மக்கள் வந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. இன்னும் ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் வந்து புதிய சிந்தனைக்கு வரணும். அது இளம் சமுதாயம் நல்ல ஒரு சிந்தனைக்குள்ள வரணும். கிறிஸ்தவர்கள் வந்து கட்டாயம் அந்த ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்ல பையனா, அந்த பையன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. அவங்க மைண்டெல்லாம் மனசில் எல்லாம் அந்த ஜாதி வெறி தான் இருந்திருக்கு. இது வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு ஏற்றதான ஒரு காரியமே கிடையாது.
3: ஆமாம், அந்த மாதிரி மகா கூட நல்ல மகளாக இருக்கா அவங்களுக்கு, ஏன்னா அவள் கூட கடவுள் சித்தம் அப்படிங்க நல்லா இருக்கிறான். ஆனால் சொன்ன மாதிரி அவங்க மகா கிட்ட கூட ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் அதை மட்டும் அந்த கதையை மட்டும் சொல்லாமல் ஜாதி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக பல நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி சொன்னீங்க. மக்கள் மனம் மாறணும். இங்கே இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: நன்றி.
3: ப்ரொஃபஸர் இந்திராவை பார்த்தோம், அவங்க பேசுகிற விதம், பிள்ளைங்களோட பழகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஜாதியை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய உண்மையான உருவம் வந்து வெளிப்பட்டுச்சுது. ஒரு பெரிய ஷாக்கு தான். ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் மகளுக்கு கூட அவங்க ஒரு வேற ஒரு அம்மாவாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளும். அந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்களுடைய இமேஜே போயிடுது. இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய முகமூடிகளை போட்டுக்கிட்டு அலையிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆம் வந்து ஆமாக இருக்கட்டும், இல்லை இல்லையாக இருக்கட்டும். மனசுக்குள்ளே ஆம் நினச்சிட்டு வெளியில் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு பிடிக்கலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. மிகவும் பாவியான ஸ்திரீயை கூட இயேசு மன்னிச்சார். ஆனால் மாய்மாலக்காரங்களை அவர் மன்னிக்க ரெடியாகவே இல்லை. அவங்கள வெறுத்து ஒதுக்குறாரு, அவங்கள ரொம்ப சபிக்கிறார். இவங்க வந்து ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. அவங்கள பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து மிகவும் வெறுத்த பாவம் வந்து இந்த மாய்மாலம் தான். இந்த முகமூடி அப்படிங்கிறது மாய்மாலம் தான். நம்ம வந்து இருக்கிறத இல்லை, நான் ஒரு விதமாக இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வெளியே காட்டுறோம். நீங்கள் எந்த துறையிலையும் இருக்கலாம், ஆனால் அந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு முழு மனசோடு ஈடுபடுங்க, உண்மையும் உத்தமமாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதைத்தான் சொல்லணும், இதுதான் நல்லது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் நினைங்க, அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, உங்கள் பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெண் பார்க்கும் விஷயத்தில், மாப்பிளை பார்க்கும் விஷயத்தில் ரொம்ப ஜாதி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் படைத்த ஜாதி ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி. மனுஷங்க தான் இந்த மாதிரி ஜாதிகளெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பொண்ணை அவன் அன்பாக வச்சு பாதுகாப்பானா? நல்லா ஒரு டீசன்ட் சேலரி இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறானா? ஆண்டவரின் அன்பு அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பார்ப்போமே. பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறாளா, அன்பாக இருக்கிறாளா, நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கிறாளா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளான்னு பார்ப்போமே. என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, ஜாதிக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் ஜாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் நாம் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம், எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறிட்டோம், டெக்னாலஜியில் நம்மளை மிஞ்சி ஆளலைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு மோசமான விஷயம் இது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு நினச்சி பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஜாதி பார்க்குறாங்க, என் பிள்ளைய நான் வேற ஜாதி பார்த்து கொடுத்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்காதீங்க. தைரியமாக உங்கள் கொள்கையில் இருங்க. ஏன் பொண்ணுக்கு ஏன் பையனுக்கு ஜாதி பார்க்காம நல்ல பையனா நல்ல பொண்ணா நான் பார்த்து திருமணம் செய்வேன், ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா நான் பார்த்து திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். அந்த கொள்கையில் திடமாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தோட வாழணும், தேவ சமாதானத்தோட வாழணும், அதுதான் முக்கியம். ஜாதி முக்கியம் இல்லை. அதனால மறுபடியும் சொல்றேன், ஜாதிக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்றுவானான்னு பாருங்க. இவ்வளோ தூரம் சொல்றேனே, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேரம்.
1: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
2: பாசாங்க பண்ணாம இயல்பா இருப்போம். உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லை என்றும் சொல்வோம். நாம நினைக்கிறத சொல்வோம், சொல்றபடி வாழ்வோம். வாழ்க்கை எளிதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பை.

ஆதி நாட்களில் கன்வென்ஷனுக்காக பாடல்கள் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மணவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதினது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு, என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மணவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு கூப்பிடுற அப்பா நீங்க, ராசான்னு கூப்பிடுற அம்மா நீங்க. எங்களை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை பத்தியே நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. நாங்க நினைக்க நினைக்க, நீங்க எங்களை நினைக்க நினைக்க, இளம் பயிரின் மீது காலைதோறும் இறங்குகிற பனியை போல அப்பா, அந்த பனி பெய்து பெய்து பெய்து உங்களுக்கு பணி செய்ய எங்களை உத்வேகப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. ராஜா நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் அடர்ந்த பனி பிரதேசத்துல பனி பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய ஆழம் 140 அடி உள்ள போக மேல 120 அடி மேலே வளர 22 அடி பருமன் கொண்ட கேதுரு மரம் போல அப்பா நீதிமானை வைத்திருக்கிறீரே. அது பனியோ வெயிலோ, வெயில் காலத்துல ஆண்டவரே பனை மரம் செழிக்கும், டேட் பாம் செழிப்பது போல, பேரிச்ச மரம் செழிப்பது போல, அது பனியோ வெயிலோ எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மக்கள் தழைப்பார்கள், திகைக்க மாட்டார்கள். அப்பா மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற உங்க அன்பின் கரங்களில் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொண்டு யோபு பக்தன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை சூழல் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா தூஷிக்கிறாங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணாமையா கர்த்தர் இப்படி உங்களை அடிச்சிருப்பாரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு எத்தனையோ காரியம் சொன்னாலும் யோபு அசரவே இல்லை, அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, என்ன சூழ்நிலை மாறினாலும் நீங்க அவரோடு பழகிறத பழகிக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, 42 அதிகாரம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவரே செய்கிறார். 8:8 வாசிக்கிறது கடைசியாய், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 5:9 8 இருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்னு கடைசியில தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைபடாது. உங்களுக்கு ஒரு முன்னந்தொடைய கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. போன வாரத்துல அதாவது இந்த பாடல் அண்ணன் ஆல்வின் தாமஸ் அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து இயற்றிய பாடல். போன வருஷம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அதை பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபமாக 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லு அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி போடும்போது ஆண்டவர் இந்த பாடலை மீண்டும் பாடும்படியாக என் உள்ளத்தில் ஒரு அருமையான ஒரு ஜாய் சாங்கு. துறையூர்ல இருக்கிறப்ப இந்த பாடல் எனக்கு மிகுந்த ஊழியம் செய்தது. இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி சந்தோஷமா அப்பாவை நாம உயர்த்து போகிறோம். எல்லா கவலைகளை மறந்து அப்பா நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது ஒண்ணு கூட தரையில விழாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ பக்கத்துல பசங்க ஒரு வார்த்தை கூட தரையில விழாது, எல்லாம் நிறைவேறும். அது உங்க கண்ணு பார்க்க போது அதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமாய் அப்பா சமூகத்துல

அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சுங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்றது உண்மை. அப்படின்னா எல்லாம் நிறைவேறும் என்பதும் சத்தியம் தானே. கல்வாரி சிலுவையில் அப்பா நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லல, இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி மகிழ போதுமானவர். அப்பா சமூகத்துல அப்படியே எழும்பி நின்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், உங்க மைண்டுக்கே அடைபடாத பெரிய காரியம், அடைபடாத பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில தடைபடாத பெரிய காரியம். அதை தான் செஞ்சு தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். இப்பதான் இயர் எண்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பமே அப்படின்னு. அல்லேலூயா. எதுமே முடிவுல வந்து ஒரு பெரிய ஆரம்பத்தை உண்டாக்கி தருகிற அன்பு தெய்வம், அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் த ஃபைட் சீரீஸ்ல கடந்த நாட்களில் நாம தியானிச்சதை எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 9-10 வசனங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: மனுஷருடைய இருதயத்தில் அவைகள்
1: ஒன்றமும் இல்லை,
0: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே
1: வெளிப்படுத்தினார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியம் உலகத்தில் இல்லை, அது அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற
1: வார்த்தைக்குள்ள
0: தான் அந்த பிளெஸிங் இருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஃபெய்த் டீச்சிங்கா தர்றாரு, நாளைக்கு இந்த டீச்சிங் தான் பிளெஸிங்காவே மாறப்போகுது.
1: ஆமென்.
0: டீச்சிங் மட்டும் இருந்து டீச்சிங்கான பிளெஸிங் இல்லைன்னா அந்த டீச்சிங்க்கு உசுர் இருக்கா?
1: இல்லையே. திருப்பி போடப்படாத அப்பமாக அல்லவோ இருக்கும்.
0: அதனால அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும்
1: செய்கிற ஆண்டவர்.
0: ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் இந்த உலகத்துல இல்ல, அது அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத நாம அப்படியே என்ன செய்யணும்?
1: விசுவாசிக்கணும்,
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிச்சா மட்டும் பத்தாது,
1: விசுவாச அறிக்கையிட வேண்டும்.
0: அதை நாம் நம்முடைய வாயால், இருதயத்துல விசுவாசம் இருக்கு, ஆனா அது வாயினால் அதை அறிக்கை பண்றப்பதான் அது ரட்சிப்பா மாறுது.
1: ஆமென்.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணப்ப ரட்சிக்கப்பட்டோம். பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது
1: ரட்சிக்கப்பட்டாயிற்று,
0: ரட்சிக்கப்பட்டாயிற்று. அது போல விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கிறது.
1: ஆமென்.
0: Confessing your sins, அது ஒரு அனுபவம். Confess your faith, அது இன்னொரு அனுபவம்.
1: Yes.
0: Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அற்புதம் என்பது மனுஷனால முடியாத காரியம், ஆனா தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். Only God can do a miracle. அற்புதத்தை யாரால மட்டும்தான் செய்ய முடியும்?
1: அவரால்
0: மட்டும்தான் செய்ய
1: முடியும்.
0: மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்.
1: Yes.
0: தேவனால் எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடும்.
0: அதனாலதான் சாராள்கிட்ட வந்து பேசுறப்ப அவர் என்ன சொன்னாரு,

0: ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்த அற்புதம் இது. என்னது இது? அற்புதம் இது. அத சொல்ற பாண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, என்னால் வசனத்துக்கு வாங்க 18-14,
1: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
0: இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? இஸ் எனிதிங் டூ டிஃபிகல்ட் ஃபார் தி லார்ட்?
1: எஸ்
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை.
1: எஸ்,
0: அதான் தந்தையர்கள் பாடினாங்கல்ல,

0: நாம முயற்சி செஞ்சா தேவனுக்கு பிரியமானவங்களா மாறணும்
1: இல்லையே?
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: அப்ப நம்முடைய ரட்சிப்பை நாம சுதந்திரிச்சதுக்கு நாம செஞ்ச முயற்சி காரணமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நாம வச்ச விசுவாசம் காரணமா?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வச்ச விசுவாசம் காரணம்.
0: அப்ப மறுபடியும் பிறந்தது அற்புதம் தானே?
1: அற்புதமே.
0: சிகரெட்டையும் குடியும் குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திரிஞ்சவன் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனா என்டையர்லி கம்ப்ளீட்டா அடியோட மாறி போனானே,
1: திரு தொண்டனானே,
0: அடியாலா இருந்தவன் அடியாரா இருக்கிறானே.
1: ஆமென்.
0: இது அற்புதம் தானே?
1: அற்புதத்தில்
0: மனுஷரால கூடாதது, ஆனா இது
1: தேவனால்,
0: தேவனால் மட்டுமே கைகூடி வந்த ஒரு காரியம். இந்த மாற்றம் நாம தவத்தையும் அதையும் இதையும் செஞ்சு ஆண்டவரே பிரியப்படுத்தினதுனால நாம சுதந்திரிச்ச ரட்சிப்பு இல்ல. என்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நான் வச்ச விசுவாசம் எனக்காக பலியாகி, என்னுடைய பாவங்களுக்காக பலியாகி, நான் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் மேல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்படி அடியோட மாறிப்போனேங்கிறது ரட்சிப்பு. இது ஒரு அற்புதம்.
1: ஆமென்.
0: இது ஒரு அதிசயம்.
1: எஸ்,
0: இது மனுஷரால கூடி வந்தது இல்ல, தேவனே செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: அந்த ஆண்டவர் சொல்றார் மார்க் 10:27, இயேசுவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும்.
1: எல்லாம் கூடும்.
0: தேவனால் எல்லாம் கூடும்.
1: Yes.
0: All things are possible with God.
1: God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Humanly speaking, it is not impossible. It is impossible. மனுஷிகமா பேசினா, மனுஷனா இருந்து பேசினா இது என்னது? சாத்தியமே இல்ல.
1: எஸ்,
0: ஆனா பட் நாட் வித் காட். நான் மனுஷனா இல்ல, நான் தேவனோடு இருக்கிற மனுஷன், நான் தேவ

0: மனுஷன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப மனுஷன் பேச முடியாததை தேவ மனுஷன் பேசிடுவான்.
1: ஆமென்.
0: தேவனோடு இருக்கிற மனுஷன் பேசிடுவான்,
1: பேசிடுவான்.
0: என்னால கூடாதியா, ஆனா என்னோடு இருக்கிற தேவனால கூடும்யா.
1: எஸ்.
0: நானும் அவரோட என்ன செய்யறேன்,
1: இருக்கிறேன்,
0: இருக்கிறேன்யா. இருக்கிறீங்களா யா, நீங்க
1: இருக்கிறீங்களா?
0: ஆண்டவர் கேக்குறாரு, டே நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட என்ன செய்யறியா,
1: இருக்கிறியா? எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: The God is working in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இது சந்தேகம் இல்லை. இல்ல உங்களுக்கு
1: இல்லை,
0: என் வாழ்க்கையில தேவன் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா unless you have faith in God, you cannot work together with God.
1: Yes.
0: Unless you have faith in God, you cannot work together with
1: God.
0: God. கிரியை செய்கிற ஆண்டவரோட, என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற ஆண்டவரோட நான் இணைஞ்சு செயல்படணும்னா எனக்கு என்ன வேணும், faith வேணும்,
1: faith வேணும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So through faith we are working together with God.
1: Amen.
0: Only through faith you can do this. விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நாம இணைந்து செல்ல முடியும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியையும் செய்ய விரும்புறாரு.
1: ஆமென்.
0: Christ is living in me. எல்லாரும் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உள்ள பொதுவான கன்ஃபஷன் இது. Christ is living in me. அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். இது எந்த அளவு நிஜமோ அதே அளவு God is working in my life.
1: Yes.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியையும் செய்கிறார். Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah.
0: அப்ப வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார்னா, தம்முடைய வார்த்தையை அனுப்பி.
1: Amen.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பிட்டார்னா, He will send His word.
1: Yes.
0: அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக என்ன செய்கிறார், அனுப்புகிறார்,
1: அனுப்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: அதான் ஐசாயா 55 வசனம் 11 தானே வாசிக்கலாமா? என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும்
0: இருக்கும்,
1: அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்,
0: அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்,
1: அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: They will do the work I sent them to do. அதான் மெசேஜ்ல இருக்கு. They will do the work I sent them to do. They will complete the assignment I gave them. What a powerful word.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி விசுவாசம் பிச்சுக்கிட்டு அடிக்குதா இதை வாசிக்கிறேன்.
1: Amen.
0: So will the words that comes out of my mouth not come back empty handed. என் வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை செயல்படாம வெறுமையா என் கைக்கு வராது. என் வார்த்தைக்கு, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு வீசுனகையும் வெறுங்கையுமா என்னிடத்துல வர தெரியாது.
1: ஆமென்.
0: God has sent his word to you and me. It's a spoken word. God has spoken it. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ரேமா வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது.
1: ஆமென்.
0: The words that come out of my mouth. Hallelujah.
1: Hallelujah.
0: திரும்ப என்கிட்ட எப்படி வராதா? வீசின கையும்
1: வெறும் கையுமா வராது,
0: வெறும் கையுமா வராதா? எப்படி இருக்கு பாருங்க அந்த வேர்டை வாசிக்கிறப்ப. ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை பார்த்து, உனக்கு இதை நான் செய்வேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நமக்கு தரும் பொழுது, என்னை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம், என்னை நோக்கி வந்திருக்கிற அந்த வசனம், என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியல, என்னால் அதை செய்யறதுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு அது வீசின கையும் வெறுங்கையுமா ஆண்டவரிடத்துல திரும்பி போகாதான்.
1: ஆமென்.
0: இதான் பாராஃப்ரைஸ் பண்ண அந்த வசனத்துக்கான அருமையான வியாக்கியாரம்.
1: எஸ்,
0: என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Not come back empty
1: handed.
0: Handed. It will not return to me void, useless, without result. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு?
1: Amen.
0: எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வேதத்தை தியானிக்கிறப்போ, செய்தியை கேட்கிறப்போ, ஜெபம் பண்றப்போ, ஒரு ஆராதனையில பங்கெடுக்கிற பொழுது, God has sent this word to me. ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. தெய்வம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியனர் சொல்றாரு, இந்த வார்த்தை ரிசல்ட் இல்லாம திரும்பாதான். என்ன இல்லாம திரும்பாதான்?
1: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
0: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
1: NLT
0: பாருங்க, I sent it out and it always produces fruit. Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah. Hallelujah.
0: உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் விரும்பின காரியத்தை நம்ம வாழ்க்கையில உற்பத்தி செய்யும்.
1: Amen.
0: ஆண்டவர் வாயிலிருந்து உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்பி அந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசினாரோ, அந்த விருப்பத்தை, அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அது உற்பத்தி செய்யும்.
1: உற்பத்தி செய்யும்.
0: அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம,
1: எதை பத்தியும் கவலைப்படாம,
0: அவர் சொன்னதை மாத்திரம் என்ன செய்வோமாக?
1: சொல்லிக்கொண்டே இருப்போம்,
0: சொல்லிக்கொண்டே இருப்போமாக.
1: ஆமென்.
0: They'll do the work I sent them to do. அதான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், ஒரு ரேமா வேர்டுங்கிறது நம்மை நோக்கி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலிக் வேர்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாக அந்த வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு.
1: Yes.
0: இதுதான் ஒரு அசைன்மெண்ட் உனக்கு. இந்த அசைன்மெண்ட், இந்த கிரியைய போய் முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறாரு. அத மாதிரி அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யுமா? They'll do the work I sent them to do. என் வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்டா, நீ ஏன்டா பயப்படுற? அனுப்பியிருக்கிறேன் என் வார்த்தை, நான் விரும்பின காரியத்தை அது செய்யும்.
1: ஆமே.
0: They will complete the assignment I gave them. என்ன பணிய அவங்க கையில கொடுத்து அனுப்பணும், அந்த பணிய அது செஞ்சு முடிச்சிட்டு தான்
1: திரும்பும்.
0: டன் அப்படின்னு வரும்.
1: எஸ்,
0: லார்ட் இதை செய்யறதுக்கு தான் நீ அனுப்பிச்சிங்க, அதை செஞ்சு என்ன செஞ்சாச்சு?
1: முடிச்சாச்சு.
0: முடிச்சாச்சு.
1: ஹல்லேலூயா.
0: வார்த்தையை அனுப்பிச்சிட்டாருனாலே வெறுமை இல்லை, வெற்றி தான் உண்டு.
1: வெற்றி தான்.
0: வெறுமையா வேர்டு திரும்பி போகாது, வெற்றியோட தான் திரும்பி போகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் அனுப்பின வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுட்டு திரும்ப எங்க போகும் அந்த வாய்க்கு? வெற்றியோட தான் போகுமே ஒழிய, நீங்க அனுப்புனீங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வெறுமையா போகாது. தேவன் பேசின வார்த்தை வெறுமையா போகாது, வெற்றியில தான் போய் முடியும்.
1: ஆமென்.
0: இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நம்மளோட இடைபடுறாரு. இன்னுமா சந்தேகம்,
1: இன்னுமா தேகத்தில் சந்தேகம்,
0: இன்னுமா
1: இன்னுமா
0: சந்தேகம்.
1: எஸ்,
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி கிரியை செய்ய விரும்புகிறார். His words and his work.
1: Yes.
0: சொல்லுங்க, அவருடைய வார்த்தை,
1: அவருடைய வார்த்தை,
0: அவருடைய கிரியை,
1: அவருடைய கிரியை,
0: அவருடைய வார்த்தையையும் அவருடைய கிரியையையும். நகமும் அதே மாதிரி. அதனாலதான் கிரியை செய்ய விரும்புகிற பொழுதெல்லாம் he sent his word.
1: Amen.
0: எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறாரோ, வர்க் பண்ண விரும்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் he will send his word.
1: என்னுடைய
0: பணிக்கு என்னுடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நான் விரும்புகிற காரியத்தை செய்ய என் வாயிலிருந்து ஒரு வசனத்தை புறப்பட பண்ணி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: So ஆண்டவருடைய வேர்டையும் ஆண்டவருடைய வர்க்கையும் you cannot separate it.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: Word?
1: His work.
0: And his work. Word of God and the work of God.
1: Amen.
0: நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் செய்த கிரியையை சாட்சியா சொல்றப்ப நீங்க எதையும் சொல்லாம சொல்ல முடியாது. இந்த வசனத்தை அனுப்பிதான் இந்த கிரியையை செய்தா.
1: செய்தா.
0: God has sent this word and God has finished this work in my life.
1: Amen.
0: இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் அனுப்பி இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையில கிரியையை செய்து முடித்தார்.
1: முடித்தார். முடித்தார். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா?
1: ஆமென்.
0: என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும் இருக்கும்
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்
1: அது நான் விரும்புகிறதை செய்து
0: அதை நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: காரியம் வாய்க்குமா அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும்? ஆண்டவர் அனுப்பி தந்த வார்த்தைய.
1: வார்த்தைய.
0: அல்லேலூயா. வார்த்தை இருக்குன்னா கிரியையும் இருக்கு.
1: ஆமென்.
0: வேர்ட் இருக்குன்னா ஆண்டவருடைய வர்க்கும் இருக்கு.
1: ஆமென்.
0: He is going to work it out.
1: Amen.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, His word,
1: His word
0: and His work.
1: And His work. Hallelujah.
0: வேர்ட் இல்லைன்னா தானே பயப்படணும். புரியுதா உங்களுக்கு?
1: ஆண்டவருடைய
0: வசனம், ஆண்டவருடைய கிரியை. அப்ப என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார்.
1: விரும்புகிறார்.
0: ஆண்டவர் கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது.
1: பத்தாது.
0: நமக்கு இடிக்குது. நீங்களே வசனத்தை அனுப்புங்க, நீங்களே கிரியை செய்யுங்க. எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை, எல்லாத்தையும் லெகுவாக்கிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க, நீங்களே செய்வேன்னு சொல்றீங்க. அதனால சந்தோஷம். நான் பாட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ
1: செஞ்சிருங்க.
0: செஞ்சு கையில மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க.
1: போயிருங்க.
0: மத்தபடி இந்த ஆட்டைக்கு நான் என்ன செய்யல?
1: வரல.
0: அப்படி இருந்தா நடந்துருமோ?
1: இல்லையே.
0: எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். என்னைய மட்டும் இழுக்காதீங்க. என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருங்க.
1: ஆசீர்வாதத்தை மட்டும் கையில கொடுத்துருங்க.
0: நீங்க மகராசன். நீங்க என்னைய மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா எங்கேயும் இழுக்காதீங்க. எனக்கு எசக்கு இல்லை, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்துட்டேன், நான் களைச்சு போயிட்டேன். Don't pull me, Lord.
2: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மண்டையில என்னை இழுக்காதரும் ஆண்டவரே. அதான் செய்தி.
2: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது, நம்மளும் அவரோட சேர்ந்து
2: கிரியை செய்யணும்.
0: Unless you have faith in God, you cannot work together with God.
1: Amen.
0: இத செய்யறதுக்கு தான் நம்ம சைடு என்ன தேவைப்படுது? Faith தேவைப்படுது.
2: Yes.
0: இந்த பேச நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் வார்த்தையை தந்துட்டாரு, அந்த வார்த்தை வந்து வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி
2: வாய்க்கும்,
0: வாய்க்கும், நான் விரும்பின காரியத்தை செய்யும்ட்டாரு. இது ஆண்டவருடைய பாட்டு. இத அவர் சொன்னா மட்டும் நமக்கு நடக்க போறது இல்லை, இத நான் விசுவாசிக்கணும்.
2: விசுவாசிக்கணும்.
0: தேவன் அனுப்பி இருக்கிற வார்த்தையை நான் என்ன செய்யணும்? விசுவாசிச்சு என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோட நான் என்ன செய்யணும்? இணைஞ்சுக்கிறேனோ. So unless you have faith, unless you put your faith in God's word, you cannot work together with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So faith is nothing but you are working together with God.
1: Amen.
0: விசுவாசம் என்பது தேவன் என் வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிற ஒரு கிரியையோட நான் என்ன செய்யறேன்? இணைஞ்சுக்கிறது. இதை செய்யறதுக்கு என்ன வேணும்னா
1: faith
0: வேணும்.
1: Amen.
0: அங்கிருந்தே பேசுங்க, என்னைய மட்டும் விட்டுருங்க, நான் தனியா என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த ஆட்டைக்கே நான் என்ன செய்யலன்னா வரல. எனக்கு என்னமோ நீங்க சொல்ற காரியத்தெல்லாம் பாக்குறப்ப திக்கு திக்கு பொக்கு பொக்குன்னு என்னன்னா
1: அடிக்குது
0: இருக்கு. அதனால நான் களத்துக்குள்ள என்ன செய்யலன்னா
1: வரல.
0: ஆனா என் காரியத்தை மட்டும் வாய்க்க பண்ணுங்க. உனக்கு உன்னுடைய மறுவாதி, உன்னுடைய கௌரவம் அவ்வளவு முக்கியமா போச்சு. என்ன அப்படின்னா என்ன இல்லை, ஏன் என் கூட உன்னால இணைஞ்சு பணியாற்ற முடியலன்னா நடக்குமாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கு. இதெல்லாம்
1: நடக்குமா
0: நடக்குமாங்கிற டவுட் இருக்கிறதுனாலதான் உன்னால என்னோட இணைஞ்சு பணியாற்ற
1: முடியல.
0: முடியல. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காரியத்தை?
1: எஸ்.
0: ஃபெய்த் இல்லாம யூ கேன் நாட் வர்க் வித்
1: காட்.
0: காட்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல். எந்த சாமானிய மனுஷனுக்கும் இது சாத்தியமே
1: என்னன்னா
0: இல்ல, இன்க்ளூடிங் மை செல்ஃப்.
1: எஸ்.
0: நம்ம எல்லாருக்குமே இது என்ன இல்ல,
1: சாத்தியமே இல்ல.
0: சாத்தியமே இல்லை. இது ஒரு இன்னொரு மண்டலம். இது இட்ஸ் ரெல். இந்த ரெல் வந்து நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது. அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இந்த மண்டலத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை
1: இருக்குன்னா
0: Unless you have faith in God's word, you cannot enter into the supernatural realm. உலகத்தையே மறந்துருங்க.
1: எஸ்.
0: ஃபெய்த் வந்து உலகத்தோடு தொடர்புடையதல்ல. இது தரிசிச்சு நடக்கிற காரியம் இல்ல,
1: விசுவாசிச்சு நடக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்க லைஃப்ல ஃபெய்த் வந்துதான் பிரதானம். எப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க, கிரேஸ் டீல்ஸ் வித் காட்ஸ் லவ். கிருபைனாலே தேவனுடைய அன்பு தான். அந்த கிருபை தான் நம்ம எல்லாரும் என்னவா மாத்துச்சு? கெட்டவன புள்ள
1: நல்லவனா,
0: நல்லவனா, செத்தவன முதல்ல உயிர்ப்பித்தார்.
1: எஸ்.
0: பாவத்துல மறிச்சு கிடந்த தேவன், பறிச்சு கிடந்த மனுஷன தேவன் தம்முடைய கிருபைனால
1: உயிர்ப்பித்தார்.
0: உயிர்ப்பித்தார். அதுக்கப்புறம் நம்ம மோசமான நடக்கையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா கிரேஸ் ஆஃப் காட்.
1: எஸ்.
0: நம்மளை ஹோலி ஆக்குறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, மன்னிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி நம்ம வாழ்க்கையில பள்ளத்துக்கறியில் என்னென்ன செய்யறாரு. ஆனா ஃபெய்த் இன் காட் டீல்ஸ் வித் இஸ் பவர்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும்.
1: ஆமென்.
0: நல்ல சாட்சிக்கு காரணம் கிரேஸ், வல்லவேங்கிறது காரணம் ஃபெய்த்.
1: ஃபெய்த். ஆமென்.
0: குடிச்சிட்டு இருந்தா இப்ப குடிக்கல, கிரேஸ்.
1: அநேக குடிகாரர்கிட்ட போய் பேசினா எல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு வல்லமை இந்த மனுஷன்,
0: பவர்,
1: பவர். ஹல்லேலூயா.
0: தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கிரியையும் நம்மளால தனித்தனி என்ன செய்ய முடியாது,
1: பிரிச்சு பார்க்க முடியாது,
0: பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: அதோட நாம இணைஞ்சுக்கிறோம்.
1: ஆமென்.
0: வார்த்தையும் கிரியையும் பின்னி
1: பிணைஞ்சிருக்கு,
0: பிணைந்திருக்கு. அதோடு விசுவாசிக்கிற என்ன செய்யறான், இணைந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்ல, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி, என்னோட என்ன செஞ்சுக்கோ, இணைஞ்சுக்கோ,
1: இணைஞ்சுக்கோ.
0: தேவன் செயலாற்றுகிற தேவனோட இணைஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன தேவை, ஃபெய்த் தேவை.
1: ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
0: இந்த ஃபெய்த்தையும் தேவனே ப்ரொடியூஸ் பண்றார்.
1: ஆமென். Hallelujah.
0: இந்த ஃபெய்த்தலாம் தானா என்ன செய்யாது,
1: வரவே வராது,
0: வரவே வராது.
1: அவரே ப்ரொடியூஸ் பண்றார்,
0: ப்ரொடியூஸ் பண்றார். ஃபுல் கிரெடிட் யாருக்கு தான்,
1: அவருக்கு தான்,
0: அவருக்கு தான்.
1: ஆமென்.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17-21 முடிய வாசிக்கலாமா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி
1: அவன் தான் விசுவாசித்தவருமாய்
0: மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற
1: தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
0: அப்ப வார்த்தையின்படி ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன ஆயிட்டான்,
1: தகப்பன்,
0: தகப்பன் ஆயிட்டான். மனுஷனுக்கு முன்னாடி இன்னும்
1: ஆகல. எஸ்,
0: மனுஷனுக்கு முன்னாடி யாராகல,
1: தகப்பன் ஆகல.
0: ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் தேவனுடைய பார்வையில யார் ஆயிட்டான்,
1: தகப்பன் ஆயிட்டான்,
0: தகப்பன் ஆயிட்டான். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும்
1: தகப்பனானான்.
0: உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: அந்த 17 லகு தமிழ் மொழிபெயர்ப்புல, இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நினைக்கிறேன், இலங்கை லகு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, அநேக நாடுகளுக்கு நான் உன்னை தந்தையாக்கினேன் என்று எழுதியிருக்கிற தேவ வசனத்தின்படியே ஆபிரகாம் தான் விசுவாசித்த இறைவனின் பார்வையில் நம்முடைய தந்தையாக இருக்கிறான்.
1: ஆமென்.
0: தான் விசுவாசித்த
1: இறைவனின்
0: பார்வையில் நம்முடைய தந்தையாக
1: இருக்கிறான்,
0: இருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ தந்தையாக போகிறவன் இல்ல, தந்தையாக இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: யாருடைய பார்வையில,
1: அவருடைய,
0: என்னோட பார்வையில நீ ஏற்கனவே தந்தையாக இருக்கிறவன். ஆனா மனுஷங்களுடைய பார்வையில நீ தந்தையாக போகிறவன்.
1: ஆமென்.
0: அப்ப கர்த்தர் தந்தையாக போகிறவனை எப்படி பார்க்கிறாரு, தந்தையாக பார்க்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த சிந்தை விந்தையாக இருக்கிறதா?
1: ஆமென். நம்முடைய கந்தையை எல்லாம் அகற்றுகிறதா?
0: தந்தையாக போகிறவனை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு, தந்தையாக இருக்கிறாய்,
1: இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய்,
0: இருக்கிறாய்,
1: இருக்கின்றார்.
0: இறைவனே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர், முன்பில்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறார் என்று ஆபிரகாம்
1: விசுவாசித்தான்.
0: கர்த்தர் இருக்கிறவைகளை அழைக்கிறவர் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் அது. இருக்கிறத அழைக்க எல்லாராலும் முடியும். அங்க இருக்கிற ஒரு தம்பியை பேரை சொல்லி, ராஜா
1: பாப்பா
0: இங்க வான்னு அழைக்க முடியும். ஏன்னா அவன் இருக்கிறான், அதனால அழைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அந்த விசுவாசம் எப்படி அழைக்குதுன்னா,
2: இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்குது.
1: ஆமென்.
2: இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்கும் பொழுது அந்த இல்லாததுக்குள்ள இருந்து தேவன் சொன்னது வருது.
1: ஆமென்.
0: மாதிரியான ஒரு தேவரகமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நீங்களும் இணைந்து. தந்தைன்னு சொல்லிட்டான்ல, அதனால தெல்லான ஜாதிகளுக்கு தகப்பன்ற பேர் ஃபாதர் ஆஃப் மெனின்னு பேர் ஆபிரஹாம்ல என்னவா மாத்தி விட்டேன்.
1: ஆபிரஹாம்.
0: அப்புறம் அந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் என்ன பாடுபட்டார் என்னன்னா
1: தெரியல.
0: எவ்வளவு கூச்சம் மறந்துருக்கோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். 99 வயசுல உன் பேர் ஆபிரஹாம் இல்ல?
1: ஆபிரஹாம்.
0: ஆபிரஹாம் எக்ஸால்டட் ஃபாதர் இல்ல, உயர்வான தகப்பன் இல்ல, இனிமே நீ யாரு?
1: ஃபாதர் ஆஃப்
0: மெனி. ஒரு கண்மணி என்ன சொல்றீங்க? ஐயா எனக்கு புரியல, எனக்கு என்ன செய்யல,
1: புரியல,
0: அறிவுக்கு எட்டல. ஒரு கற்பத்தின் கனி இல்லாதவனை பார்த்து உன் பேர் ஆபிரகாம், நீ ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார். தமிழ் இங்கிலீஷ்ல நீ இது முதற்கொண்டு ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார்.
1: ஃபாதர் ஆஃப் மெனி.
0: உடனே ஆபிரகாம் சொல்ற, லார்ட் ஐ ஹேவ் நோ கனி அப்படிங்கிறார். இங்கதான் தேவனோடு என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற தேவனோடு இணைந்து பணியாற்ற எனக்கு faith.
1: Amen.
0: I agree, Lord.
1: Yes, Lord.
0: உங்களுக்கு முன்னாடி நான் அப்பாவா இருக்கிறேன், இதுக்கு நான் அக்ரி பண்றப்ப என்னுடைய விசுவாசம் என்ன மனுஷனுக்கு முன்னாடி யாரா மாற்றும்னா தந்தையாய் மாற்றும்.
1: Amen. Hallelujah.
0: தந்தையாக இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் பேசல, தந்தையாக இருக்கிறாய் என்று சொல்லி பேச.
1: ஆமென்.
0: He was not saying I am going to make you a father of nations. அப்படி சொல்லல.
1: தந்தையாக்கினேன்.
0: I have made you father of many nations. I have made you. It's a done deal, finished work of God.
1: Yes.
0: தேவன் செஞ்சு முடிச்ச ஒரு காரியம். எனக்கு ஆண்டவர் பண்ண ப்ராமிஸ் என்னுடைய பிரசன்ஸ்ல இருக்கா அல்லது என்னுடைய ஃபியூச்சர்ல இருக்கா? இங்கதான் திணறுது. தேவன் பேசுற காரியம் என் நிகழ்காலத்துல இல்ல, அடுத்து அது இருக்க போகுதுன்னு என்ன செய்யல,
1: எதிர்காலத்தில்
0: சொல்லல,
1: சொல்லல.
0: அப்ப என்கிட்ட நீங்க பேசுற காரியம் எங்க இருக்கு ஆண்டவர் கேட்டா, இட்ஸ் இன் யுவர்
1: பாஸ்ட்.
2: பாஸ்ட் கடந்த காலத்துல இருக்கு.
1: ஆமென்.
0: அதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகளை அல்ல, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை அல்ல,
1: ஆயத்தம் பண்ணினவைகளை.
0: இட்ஸ் நாட் எ ஃபியூச்சர் டென்ஸ், இட்ஸ் நாட் எ பிரசன்ட் டென்ஸ், இட்ஸ் எ டன் டீல்.
1: எஸ்,
0: இட்ஸ் இன் யுவர் பாஸ்ட்.
1: பாஸ்ட்.
0: அப்ப இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இருக்குன்னு சொல்றாரு.
1: எஸ்,
0: நல்லதா போச்சு ஆண்டவரே, இல்லாத காரியத்தை இருக்குன்ட்டீங்க, அவ்வளவுதானே. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார், நான் இருக்குன்னு சொன்னா பத்தாது, நீ என் கூட சேர்ந்தாது இருக்குன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: நான் இருக்குன்னு சொன்னா மட்டும்
1: பத்தாது,
2: என்னோட சேர்ந்து நீ என்ன செய்யணும், அது
1: இருக்கிறது ஆண்டவரே, இருக்கிறது ஆண்டவரே.
2: இத சொல்றவன பார்த்தா உலகம் என்ன
1: சொல்றதுன்னா
2: கிறுக்கு பிடிச்சிருச்சுரா இவங்களுக்கு.
1: எஸ்,
2: இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு,
1: இருக்கு.
2: அவர் பேசின காரியத்தை அவரை போலவே நாமளும் அவரோட சேர்ந்து பேசுறப்ப, அவர் நம்மளை பார்த்து பேசின காரியத்தை நாமளும் அவரோட சேர்ந்து அதையே நாமும் பேசணும். ஏன்னா இந்த வாக்கு எனக்கு தந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் மட்டும் இல்ல, இந்த வாக்கின்படியே எனக்கு செய்ய வல்லவரும் கூட.
1: ஆமென்.
2: எபிரேயர் 11:11 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர்
1: உண்மை உள்ளவர்,
2: அப்படித்தானே இருக்கு.
1: எஸ்,
2: விசுவாசத்தினாலே சாராளும்
1: வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி
2: கற்பம் தரிக்க பலனடைந்து
1: வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள்.
2: வாக்கு தத்தம் பண்ணினவர் யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
2: நட்சத்திரங்களை எண்ணி என்று சொன்னவர் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டே மனசுல இன்னொரு எண்ணம் வருது, இதை சொன்னவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர்.
2: நட்சத்திரத்தை எண்ணப்ப என்ன எண்ணம் வருது, இதெல்லாம் நடக்குமாங்கிற எண்ணம் வரல. கனி இல்லாத வேண பார்த்து மெனின்னு சொல்லி முடிஞ்சா என்னன்னு போயிட்டாரு. அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப மனசுல எந்த எண்ணம் வரல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற எண்ணம் வரல, இதை என்னோடு பேசின ஆண்டவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.
2: யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவரா இருக்கிறார். Hallelujah. Hallelujah.
2: Who had given her the promise to be reliable and true to his word. நம்பத்தக்கவர் பேசியிருக்கிறார்.
1: Yes.
2: 11:11 உண்மை உள்ளவர். அதே ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறாங்க.
1: வல்லவர்.
2: ஃபெய்த்தினுடைய ரெண்டு பகுதி, சொன்னவர் உண்மை உள்ளவர். இது ஃபெய்த்தினுடைய ஒரு பக்கம், ஃபெய்த்தினுடைய மறுபக்கம் அதை செய்ய வல்லவர்,
1: செய்ய வல்லவர்.
2: சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவர்,
1: வல்லவர்.
2: சில பேர் உண்மையா இருப்பாங்க, உண்மையா பேசுவாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு என்ன இருக்காது,
1: வல்லவர்,
2: வல்லவரா இருக்க மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் சொன்னதை
1: செய்து முடி,
2: உண்மையா சொல்லியிருக்கிறார், உண்மை உள்ளவர் பேசியிருக்கிறாரு, பேசியதை செய்ய
1: வல்லவர்,
2: வல்லவர்,
1: வல்லவர்.
2: அப்போ நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற நபர்னா, ஆண்டவரே எனக்கு நிகழ போகிற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல, அது அது உண்மை இல்ல. God, I believe what is going to happen. நடக்க போற காரியத்தை நான் பிலீவ் பண்றேங்கிறது அது இல்ல ஃபைத்து.
1: ஹல்லேலூயா.
2: என்ன பார்த்து நீங்க சொன்ன காரியம் ஏற்கனவே ஏற்கனவே செய்து
1: முடிச்சிட்டீங்க,
2: முடிச்ச ஒரு காரியம்.
1: எஸ்
2: ஆபிரகாம பார்த்து பேசுறப்ப, ஐ அம் நாட் கோயிங் டு மேக் யூ அ ஃபாதர் னு சொல்லல, ஃபார் ஐ ஹவ் மேட் யூ அ ஃபாதர்,
1: மேட் யூ அ ஃபாதர்.
2: நான் உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன் தான் பேசினாரே ஒழிய, நான் உன்னை தகப்பனாக்க போகிறபடியால்னு பேசல.
1: எஸ், ஹல்லேலூயா.
2: அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு நிகழப்போகுதுங்கிறது உலகத்துல வரப்போகுது, ஆனா ஸ்பிரிட் ரியல்ம்ல அற்புதங்களின் மண்டலத்துல அது ஏற்கனவே முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்,
1: முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்.
2: ஹல்லேலூயா. இந்த காணாத உலகத்துல நிகழ்ந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை, காணாத உலகத்துல
1: நிகழ்ந்து முடிந்த காரியத்தை,
2: நாம காணக்கூடிய உலகத்துக்கு நம்முடைய விசுவாசம் தான் அழைச்சிட்டு வருது.
1: ஆமென்.
2: திரும்ப சொல்லவா, காணாத உலகத்துல நமக்காக தேவன் செய்து முடித்த காரியத்தை நம்முடைய ஃபெய்த்து தான் எல்லாரும் அதை காணக்கூடிய உலகத்துக்கு அழைச்சிட்டு வருது.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவனால செய்து முடிக்கப்பட்ட காரியம் இப்ப மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது.
1: எஸ்,
2: வெளிப்பாடு வெளிப்பாடாவே இருக்காது. வெளிப்பாடு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உருப்பெற்று தேவன் விரும்பின காரியமாக வெளிப்படும்.
1: வெளிப்படும்,
2: அது வெளிப்படுகிற வரைக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக்கிட்டே இருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: தேவன் தந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு அற்புதமாக நம்ம வாழ்க்கையில வெளிப்படும்.
1: வெளிப்படும்,
2: இட்ஸ் a faith principle.
1: ஆமென்.
2: மனுஷங்க பார்வையில நாம எப்படி இருக்கிறோம் நிஜம் இல்ல, தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேங்கிறதான்
1: நிஜம்.
2: என்ன தேவன் பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்கறது.
1: ஆமே.
2: பயந்த கிதியோனை பார்த்து எப்படி பார்த்தாரு? பராக்கிரமசாலியா பார்த்தாரு. சபைகளை துன்பப்படுத்தின சவுல சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனை பார்த்தாரு.
1: ஆமே. கொலைக்காரனாகிய மோசேயை கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக பார்த்தார்.
2: சொல்லிக்கிட்டே போலாம்.
1: எஸ்.
2: நான் அல்ல போல இருந்த பேதுருவுக்குள்ள, சீமோனுக்குள்ள பாறையை போல இருக்கிற ஒரு பேதுருவை பார்த்தாரு. மூணு பேருக்கு முன்னாடி மறுதளிச்ச மூன்று முறை மறுதளிச்ச பேதுருவுக்குள்ள 3000 பேரை ரிட்சிப்புக்குள்ள நடத்துகிற அப்போஸ்தலன் என்ன செஞ்சாரு?
1: பார்த்தார்.
2: பார்த்தார். கிழட்டு மலடியான சாராளுக்குள்ள ஜாதிகளுக்கு
1: தாயை பார்த்தார்.
2: ஆபிரகாம் என்கிற தாத்தாவுக்குள்ள தந்தையை பார்த்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
2: 99 வயசு தாத்தாட்ட வந்து ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா,
1: தாத்தா இல்லப்பா
2: நீ தந்தை அப்படிங்கிற.
1: தந்தை அப்பா.
2: ஐயா இது எனக்கு ரொம்ப விந்தையா இருக்கு யான்றார். இது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப
1: விந்தையாக இருக்கிறது.
2: நானே மனைவி கல்யாணம் முடிஞ்ச பூசுல வந்து நீ தந்தையாக போகிறான்னு சொன்னா அது எனக்கு இனிச்சிருக்கும் ஐயா. இப்ப நான் யாரா ஆயிட்டேன்?
1: தாத்தாவாயிட்டேன்.
2: தந்தை ஆகாமலேயே தாத்தாவாகி விட்டேன்.
1: எஸ்.
2: இப்ப ஒரு தாத்தாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் உன்னை தந்தை ஆக்கினேன். அப்ப ஆபிரகாம் யாரா இருக்கிறாருங்கிறத விட்டார் ஆண்டவர். நீ மனுஷங்க பார்வையில தாத்தாவா இருக்கிற, ஆனா ஏன் பார்வையில தந்தையா இருக்கிற?
1: தந்தையாக இருக்கிறாய். ஆமென்.
2: இது என்ன மண்டலம்? யாது
1: விசுவாசம் மண்டலம்.
2: இது விளங்குதாயா உங்களுக்கு? ஏதாவது
1: விளங்கல.
2: அதெல்லாம் சொல்ல, unless you have faith in God, you cannot work together with God.
1: Hallelujah. Hallelujah.
2: தாத்தாவா இருக்கிறான பார்த்து நீ தந்தையா இருக்கிறாயின்னு சொல்றப்ப தேவனோட இணைஞ்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்?
1: faith.
2: faith வேணும்.
1: Amen. விசுவாசித்து சுதந்தரிப்பே, விசுவாச அறிக்கை செய்து சுதந்தரிப்பே, விசுவாசித்து சுதந்தரிப்பே, விசுவாச அறிக்கை செய்து சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா.
2: அப்ப தேவனுடைய பார்வையில 99 வயசு தாத்தா யாரா இருக்கிறாரு?
1: தந்தையாக.
2: ஆனா உலகத்தினுடைய பார்வையில தாத்தா ஒருபோது என்னவாக முடியாது?
1: தந்தையாக முடியாது.
2: தந்தை தாத்தாவாக முடியும்.
1: ஆனால் தாத்தா
2: இன்றைக்கு தந்தையாக இருக்கிறவர் நாளைக்கு யாராக முடியும்?
1: தாத்தாவாக முடியும்.
2: ஆனா இன்றைக்கு தாத்தாவாக இருக்கிறவர் நாளைக்கு எப்படி தந்தையாக முடியும்?
1: அவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம், விந்தையான வார்த்தையால் அவர் தந்தையானார். விசுவாசித்ததால்.
2: You should work together with God.
1: Hallelujah. Hallelujah.
2: But faith என்ன செய்து, மனுஷனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத மறந்துடுது, தேவனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத கிளைம் பண்ணுது.
1: Amen.
2: Understand, I have named you and have called you.
1: Hallelujah.
2: Hallelujah. உனக்கு ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தி நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
1: Hallelujah. Hallelujah.
2: ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு?
1: ஆபிரகாம்,
2: ஆபிரகாமே, ஆபிரகாமேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாராய, சாராளே,
1: சாரா,
2: சாராளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூப்பிட ஆரம்பிச்சா நம்மளும் கூப்பிடணும்.
1: ஆமென்.
2: இல்ல இந்த பேர் எனக்கு செட் ஆகாது, கனி இல்லாதவன் எப்படி மெனி ஆகிறது?
1: எஸ்,
2: கற்பத்தின் கனி இல்லாதவன்
1: எப்படி மெனி ஆகிறது?
2: ஆண்டவரே, நான் தந்தையாவேன்னு சொன்னீங்க, நான் அதை நம்பி இருந்தேன், தந்தையாக போறேன் தந்தையாக போறேன் தந்தையாக போறேன்னு நான் என்ன செஞ்சேன், நம்பி
1: இருந்தேன்
2: இருந்தேன். கடைசியில காத்திருந்து காத்திருந்து நான் கடைசியில யார் ஆயிட்டேன்?
1: தாத்தாவை.
2: இந்த நேரத்தில் நீங்க வந்து சொல்றீங்க, தாத்தாவுக்குள் ஒரு தந்தையா கேட்டாலே ஆத்தாடின்னு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் என் கூட பேசாம இருந்தா தேவலாண்டவர், என் கூட நீங்க
1: பேசாம இருந்தா தேவலாண்டவர்,
2: நீங்க வாயை திறந்தாலே இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நீங்க வாயை திறந்தா நானும் திறந்தாக வேண்டியிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆத்தாவாக இருக்கிற ஆபிரகாம பார்த்து, நீ யாரா இருக்கிற என்னுடைய பார்வையில?
1: தந்தையாக
2: தந்தையாக
1: தந்தையாக.
2: இட்ஸ் a powerful encounter. இது ஒரு பலமான ஒரு சந்திப்பு.
1: சந்திப்பு
2: தேவனுடனான சந்திப்பு தான் நமக்குள்ள இருந்த சந்தேகங்களை தொடச்சு போட்டுட்டு நமக்குள்ள ஃபெய்த் விதைக்குது.
1: ஆமென்.
2: இது போல பலமா தேவனோடு தேவன் நம்மோடு இடைபடாம இந்த தேவ ரகமான விசுவாசம் நமக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஒரு மனுஷன் ஒரு தேவ ரகமான விசுவாசத்தோட தேவனோட சேர்ந்து பேசுறான்னா தேவன் அவனோட ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்,
2: இட்ஸ் a powerful encounter.
1: ஆமென். Hallelujah.

0: ரெண்டு காரியம். நம்பர் ஒன், முதல் என்ன சொன்னாரு, ஆண்டவர் விசுவாசம் இல்லாம ஆண்டவரோட இணைஞ்சு என்ன செய்ய முடியாது, பணி செய்ய
1: முடியாது.
0: நம்பர் டூ என்ன, ஆண்டவர் வந்து ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் நம்மளோட நடந்திருக்கிறதுனால மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாரா இருக்கிறோங்கிறது இல்லை. தாராள் மனுஷங்களுக்கு முன்னாடி மலடி, ஆனா தேவனுடைய பார்வையில தரலான ஜாதிகளுக்கு அவர் தாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ ஃபர்கெட், மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம் என்ன செஞ்சிருங்க,
1: மறந்துருங்க,
0: மறந்துருங்க. பை ஃபைத், விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நீ யாரா இருக்கிற, யூ ஆர் ஃபாதர் ஆல்ரெடி.
1: ஆமென்.
0: It's a done deal. டீல முடிச்ச ஒரு ஹீல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா?
1: அட்டாயம் பண்ணுவார்.
0: டீல் உண்டுனா ஹீலிங் உண்டுங்க,
1: அட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: தேவன் உங்களை என்னையும் அவர் பக்கமா ஈர்க்க, எல்லாரும் சொல்லுங்க ஈர்க்க,
1: ஈர்க்க.
0: அவர் வாயிலிருந்து ஒரு வசனத்தை நம்மளை நோக்கி புறப்பட்டு வர பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரேமா வேர்டு வந்த உடனே நம்மளுடைய மைண்ட், நம்முடைய மொத்தமும் ஆண்டவர் பக்கமா போய் ஒட்டிக்கிறதா,
1: ஒட்டிக்கிறது.
0: ஆண்டவரை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆண்டவரை நம்ம பக்கமா
1: இழுக்கிறது வேற,
0: தேவன் அவர் பக்கமா நம்மளை ஈர்க்கிறது வேற.
1: ஆமென்.
0: இதான் இந்த மெசேஜினுடைய மையத்துக்கு நான் வர்றேன். நம்ம பக்கமா நாம விரும்புறபடி தேவனை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆனா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் பக்கமா நம்மளை மொத்தமா ஈர்க்கிறது வேற,
1: ஈர்க்கிறது வேற.
0: பதினேழாவது அதிகாரத்தில் ஆதியாகம 17 ஆண்டவர் ஆபிரகாம அவர் பக்கமா ஈர்க்கும்படி பேசிட்டு இருந்தப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தேவனை ஆபிரகாம் தன்னோட பக்கமா இழுக்கிறார்.
1: எஸ்
0: என்ன சொல்லி இழுக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து நகைத்து,
1: இஸ்மவேல் உமக்கு முன்பாக
0: பிழைப்பானாக. And the stronger soldier, not Ismael. I am going to give you a son and you will name him Isaac.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அவிசுவாசம் என்ன செய்யுது, தன்னுடைய பக்கம் தேவன் என்னன்னா இழுக்குது. அவிசுவாசம் தன்னுடைய பக்கமா தேவன் என்னன்னா இழுக்குது,
1: இழுக்குது.
0: ஆனா தேவன் என்ன பண்ற, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பக்கமா நம்மளை ஈர்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: அற்புதம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு நிகழும்.
1: எஸ்,
0: இந்த ஈர்ப்பு என்ன செய்யும்,
1: நிகழும்,
0: நிகழும். இந்த ஈர்ப்பு நிகழாம நீங்க தேவ ரகமான விசுவாசத்துக்குள்ள வரவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. இந்த உன்னத அனுபவத்துக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கிருச்சு.
1: ஆமேன்.
0: ஆபிரகாமுடைய
1: மொத்த விசுவாசமும் ஒட்டிக்கிச்சு.
0: தேவனுடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கொள்ள வாய்ப்பே என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை,
1: இல்லை.
0: நம்ம விருப்பத்தை ஆண்டவரை திணிக்கிறோம்.
1: எஸ்,
0: நம்ம விருப்பத்தை ஆண்டவரை போய்
1: திணிக்கிறோம்.
0: அதெல்லாம் வேணாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சிட்டீங்கனால எனக்கு என்னன்னா
1: போதும்.
0: பெருசாலாம் ஒண்ணு என்னன்னா
1: எதிர்பார்க்கல, கேட்கல.
0: இஸ்மவேல் பொழைச்சா என்னன்னா
1: போதும் சார்.
0: டேய், நான் காலிங்க குறிச்சு பேசுறேன், நீ பொழைப்ப குறிச்சு பேசிட்டு, நான் உன்னுடைய அழைப்ப குறிச்சு பேசுறேன், நீ இஸ்மவேலுடைய
1: பழைப்ப பத்தி பேச,
0: பிழைப்ப குறிச்சு என்ன சரியாப்பா
1: பேசுறியப்பா
0: பேசுறியப்பா ஆண்டவர் என்ன பண்றார், நான் உன் விருப்பத்தை என்கிட்ட வந்து திணிக்காத, என் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ உன்னுடைய மொத்தத்தை எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சரண்டர் யுவர் செல்ஃப் டு மை வில்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஐ ஹவ் டிக்ரீட்.
1: எஸ்.
0: அக்ரீ வித் மீ. உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேங்கிறத உன்ட்ட என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். சோ ஐ எக்ஸ்பெக்ட் அ டோட்டல் சரண்டர் ஃப்ரம் யுவர் சைட்.
1: எஸ்.
0: If you want to see my miracle in your life, then learn how to surrender to God.
1: Hallelujah.
0: மொத்தத்தை உனக்கு என்ன செஞ்சிரு, எனக்கு அர்ப்பணிச்சிரு. அப்ப ஆண்டவரை நம்ம பக்கமா என்ன செய்ய முடியாது,
1: இழுக்க முடியாது.
0: நிறைய பேர் இதைத்தான் பண்றோம்.
1: Yes.
0: Body of Christ la ellarum enna pandrom
1: motta per aandavar namma pakka iluka dhaan seirom
0: aandavarum ungalku na arpadam seiya poren ellaruma chendi enna unga pakkam iluthirunga da appadina solli irukkar
1: illiye
0: enna iluthukanga da avan pakkathula na unga vaalkaiyila na onnu seiya poren enna unga pakkam enna seiyinga na iluthukanga da appadina solli irukkar
1: illa
0: illa
1: enna iluthukollum umakku pinne naangal odi varuvom.
0: என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவிசீன என்ன அர்த்தம், ஆண்டவரே நான் விரும்புகிறபடி உங்களை என் பக்கம் இழுக்க என்னால
1: முடியாதப்பா,
0: நீங்க விரும்புகிறபடி என்னை ஈர்த்து கொள்ளும்,
1: ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் தந்து, இதன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி அவனை அவர் பக்கமாய் ஈர்த்து இருக்கும் பட்சத்துல அவனும் அவரை போல எப்படி பேச ஆரம்பிக்கிறான்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவரை போல அவனும் கூப்பிட ஆரம்பிக்கிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. இந்த காந்தம் இரும்ப என்ன செய்யுதுன்னா, ஈர்த்து கொள்கிறத போல,
1: ஈர்த்து கொள்கிறதை போல.
0: ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்மளை நோக்கி அனுப்புறப்ப நம்முடைய மொத்தமும் ஆண்டு நமக்கு உரைச்ச தீர்க்க தரிசன வார்த்தையோடு போய் ஒட்டிக்கிறது.
1: ஆமென்.
0: காந்தத்தினுடைய பிடியில் இருக்கிற ஒரு இரும்பால தன்னை விடுவிச்சு கொள்ள முடியுமா சொல்லுங்க. காந்தத்தோட பிடியில சிக்கின ஒரு இரும்பால
1: தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியுமா?
0: அது அதனால முடியாத ஒரு
1: காரியம்.
0: அந்த ஈர்ப்ப நம்மளால விளங்கிக்கிற முடியாது.
1: எஸ்.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்
1: எட்டாதது.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிருச்சு.
1: எஸ்.
0: இந்த பிடி வலுவானது. இந்த பிடியில இருந்து நம்மளால விடுபட
1: முடியாது.
0: முடியாது. இதான் faith walk with God.
1: ஆமென்.
0: இந்த பிடி இருக்கா உங்க லைஃப்ல? அதனாலதான் உங்க டாபிக் உங்களால மாத்திக்கிற முடியல.
1: எஸ்.
0: ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசன வாக்கியத்தை 20 வருஷம் ஆனாலும் ஏன் மாத்திக்கிற முடியல? ஆண்டவர் அவரு பக்கமா உங்களை ஈர்த்துட்டாரு.
1: ஆமென்.
0: இந்த உன்னத அனுபவம் இருக்கிறதுனாலதான் காலேபால 45 வருஷமா டாபிக்கே மாத்தல. மலைநாட்டை எனக்கு
1: ஆறும்
0: ஆறும் ஜாஷ்வாட்ட கேக்குறாரு. காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு தரப்போறேன்னு சொன்னார, தந்தேன்னு சொன்னாரா?
1: தந்தேன்.
0: முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட்.
1: எஸ்.
0: ஒரடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு அருளப்படல, ஆனா ஈர்ப்பு வலுவா இருந்தது. தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து
1: திரி.
0: இது ஒரு ஈர்ப்பு. வார்த்தையினால அவருடைய மொத்தம் யாரு பக்கம் ஒட்டிக்கிச்சு போய், ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிருச்சு.
1: ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிச்சு.
0: அந்த தரிசன வாக்கியத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஆபிரகாமால முடியல.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தரிசன வாக்கியத்தோடு ஐசக்கோட பிறப்பும் இணைஞ்சிருந்துச்சு.
1: எஸ்.
0: அதனாலதான் ஜனத்தோடு கூட நிலம்ட்டார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: சந்ததி என்ன குடும்பனால் என்னன்ட்டாரு. பூமியின் தூளை என்ன முடியும்னா உன் சந்ததிய
1: எண்ணலாம்.
0: ஆண்டவர் கேக்குறாரு, ஆண்டவரை உங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்றீங்களா, அல்லது ஆண்டவர் தம்முடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து உங்களை மொத்தமா அவர் பக்கம் ஈர்த்துட்டாரா?
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை தந்து அவர் பக்கம் எங்களை ஈர்த்து கொண்டார்.
0: அவருடைய காரியத்தை சுதந்திரிக்க அவருடைய தளத்துக்கு நானும் வந்தாகணும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வராம
1: அவர்
0: இருக்கிற இடத்துக்கு என்னை இழுத்துக்கிட்டார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் வந்து.
1: ஆமென். நீ என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோ.
0: வேர்ட கொடுத்து என்கிட்ட வரல ஆண்டவர். அவர் விரும்புற இடத்துக்கு என்ன என்ன பண்ணிட்டாருன்னா
1: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டார்.
1: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை சொல்றேன் அப்படிங்கிறார்.
1: ஆமென்.
0: நான் சொன்னதை என்ன செய்ய
1: சொல்லு
0: சொல்லு அப்படி சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வாக்கு பண்ண காரியத்தை கூப்பிடுறேன். உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை என் பக்கமா நான் என்ன செய்யறேன்னா
1: ஏத்துக்கொள்ளுகிறேன்.
0: நூற்றுக்கு 100% நாம ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை நாம சுதந்திரிக்கும் பொழுது அது அவர் நமக்கு செய்த அற்புதமாயிருது.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: கிதியோனை இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியாகவும் கொண்டு வந்தார். ஆபிரகாம் சாராள இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியா என்ன செய்தார்?
1: கொண்டு வந்தார்.
0: கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்கள்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற காரியம் அவரால் வாய்க்கும். நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. நமக்கு உதவி செய்ய
1: அவர் வந்திருக்கிறார்.
0: மனுஷர்ல யார்

0: நாலு மனுஷங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடிஞ்சிருந்தா தானே அதுவே நடந்திருக்குமே.
1: எஸ்,
0: ஆனா என் லைஃப்ல யாருமே எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறாரு. அதான் அற்புதம் சொல்றேன். அந்த அற்புதம் நிகழ்ற நேரத்தில் நம்ம எதையாவது ஒன்ன செஞ்சு ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் என் ஹெல்ப்பை நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கங்க,
1: வெச்சுக்கொள்ளுங்க,
0: வெச்சுக்கங்கன்னு நம்ம அவரை பார்த்து சொல்ல முடியாது. டேய், விசுவாசத்தை மட்டும் அறிக்கை பண்ண.
1: எஸ்
0: அற்புதம் தானா என்னன்னா
1: நிகழும்
0: வெளிச்சுக்கு 100% இது என்னுடைய காரியமா இருக்கிறபடினால இதுல நான் மாத்திரமே கிரியை செய்ய விரும்புகிறேன். அஸ் எ ஹியூமனா என்னோட நீ என்ன செய்யலாம், இணைஞ்சிக்கலாம்,
1: இணைஞ்சிக்கலாம்
0: உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக என்னோட இணைஞ்சு நீ ஒரு கூட்டறிக்கை பண்ணலாம்.
1: எஸ்,
0: நாளைக்கு தியானிக்கலாம் குறிச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: என்ன அறிக்கை?
1: கூட்டறிக்கை,
0: கூட்டறிக்கை. ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: ஓ பாஸ்டர், நானும் இந்த எண்ணத்தை தட்டி விடலான்னு தான் என்ன செய்யறேன்,
1: ஆக்குறேன்.
0: என்னதான் தட்டி விட்டாலும் அது ஒட்டிக்கிட்டுச்சு. அந்த எண்ணம் என்ன
1: செய்யுது?
0: தேவன் எனக்கு தந்த தரிசனத்தை நானும் விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு தான் பாக்குறேன். ஆனா அதுல இருந்து என்னால மீளவே என்னன்னா
1: முடியல.
0: அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்க பக்கம் இழுக்கல, அதை செய்யவும் உங்களால
1: முடியாது.
0: ஆண்டவர் உங்களை அவருடைய பக்கமாக ஈர்த்திருக்கிறார். ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அன்னால தேவன் ஏலி என்கிற ஆசாரியன் வாயிலிருந்து புறப்பட பண்ணின வார்த்தையை கொண்டு அன்னால தம்முடைய பக்கமாக தேவன் ஈர்த்து விட்டார். யாத்திராகம 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல மோசையோட ஆண்டவர் பவர்ஃபுல்லான விதத்துல இடைபெற்று மோசைய அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். ஆனா மோசை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் வாக்கு வல்லவே இல்ல, நான் திக்கு வாங்கி, நான் மந்தனாவு, நான் போனாத யாரு நம்ப மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி தேவனை இவர் பக்கமா மோசே இழுக்க நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அந்த 2 சாப்டர்ல மோசைய தம்முடைய பக்கமாக ஈர்த்து கொண்டு விட்டார். பெரிய காரியத்தை பேசுறேன், உனக்கு ஃபெய்த் இல்ல, வேணும்னா அடையாளத்தை கேளு, நான் தர்றேன். என்ன விசுவாசிக்க தேவையான அடையாளத்தை கேளு, தர்றேன். கோல கீழே போடுற, பாம்பா மாறும், புடுறா வால, கோலா மாறும், முதல் அடையாளம்.
1: ஆமென்.
0: கைய மடியில போடு, குஷம். கைய வெளியில எடு, குஷம் போயிருச்சு, 2வது அடையாளம். இதுல நம்ப வரலையா? தண்ணி எடுத்து தரையில ஊத்து, ரத்தமா மாறும். நீ கேட்கிற அடையாளத்தை நான் தருவேன்.
1: Yes.
0: ஆனா உனக்கான டாபிக் நான் மாத்த மாட்டேன்.
1: ஆமென்.
0: பயமா இருந்தா அடையாளத்தை கேளு. உன் ஃபெய்த் இன்னும் ஷார்பன் பண்ண தேவையான சயின்ஸ் உனக்கு நான் தருவேன். ஆனா ஐ வில் நெவர் எவர் சேஞ்ச் மை சப்ஜெக்ட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த 2 சாப்டர்ல ஆண்டவர் மோசேயை அவர் பக்கம் என்ன பண்ணிட்டாருன்னா ஈர்த்துட்டாரு.
1: எஸ்.
0: இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா கடந்த நாட்கள்ல? இந்த அனுபவம் நடந்திருக்குன்னா உங்க டாபிக் உங்களால என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள
1: முடியாது,
0: முடியாது.
1: ஏன்னா
0: இது ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டர். இந்த எண்ணத்தை தட்டி விட என்னன்னா முடியல, தட்டி விட்டேன்னா நிம்மதி போயிடும். நான் இல்லை நினைச்சாலும் அது இருக்கு இருக்குன்னு தான் என் மனசுல என்னன்னா அப்படி உச்சத்துல அந்த வேர்டு தொணிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: அதனால என்னால இதுக்கு நான் நோ சொல்ல என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. நான் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
1: ஆமென்.
0: அவர் ஆம்னு சொல்லிட்டாரு,
1: நான் அதுக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
0: ஆண்டவர் உங்களை அவர் பக்கமா மொத்தமா ஈர்த்துட்டாரு.
1: எஸ்.
0: இந்த விஷனை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. Revival through refining ங்கற விஷன் வேர்ட் எங்களால மாத்திக்கிற முடியாது. மொத்தமா ஈர்த்துட்டார்,
1: ஈர்த்துட்டார்.
0: அதே போல ஜொகானனுக்கு எடுத்த காரியத்துல ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு மொத்தமா எங்களை என்ன பண்ணிருச்சுன்னா
1: ஈர்த்து
0: ஈர்த்துருச்சு. எங்க டீமே ஈர்த்திருக்கு.
1: ஆமே.
0: அதனால எங்களால அதை மாத்திக்கிற முடியாது,
1: முடியாது.
0: நாங்க எங்க பக்கம் ஆண்டவரை இழுக்கல, ஆண்டவர் அவர் பக்கம் எங்களை ஈர்த்துட்டாரு.
1: ஆமே.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.

0: அதனால இந்த எண்ணத்தை உங்களால தட்டிவிட
1: முடியாது.
0: இத கண்ணு காணாம உங்களால போக
1: முடியாது.
0: இத பைபாஸ் பண்ணி நீங்க போகவும்
1: கூடாது
0: கூடாது
1: கூடாது.
0: அதனால இந்த அனுபவம் எனக்கு இருக்கு பாஸ்டர். ஸ்ட்ராங்கா என்ன ஆண்டவர் இழுத்துட்டாரு. இரும்ப காந்த ஈர்த்திருக்கிறது போல ஆண்டவர் என்னோடு பலமா இடைப்பட்டது. என்னுடைய மொத்தமும் ஆண்டவரோட போய் என்ன செஞ்சுன்னா ஒட்டிக்கிருச்சு. The faith is not about trying. It's not about trying. விசுவாசம் என்பது முயற்சி அல்ல.
1: Hallelujah. Hallelujah.
0: It's something you have agreed with God, which yes. God has already decreed.
1: Hallelujah.
0: Hallelujah. And or try பண்ணனும் சொல்லல. Agree with me.
1: Agree with me. என்னோடு உடன்படு.
0: It's all about simply accepting God's will for me.
1: Yes.
0: எனக்கான தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை நான் அப்படியே என்ன செய்கிறேன்?
1: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஏற்றுக்கொள்கிறேன். Don't try to do something silly. Just accept what God has said to you.
1: Hallelujah.
0: He has told you something powerful. ஒரு அற்புதமான காரியத்தை உன்னிடத்தில் ஆண்டவர் உரைத்திருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah. அதை நான் என்ன செய்யறேன்? நான் அக்செப்ட் பண்றேன். இதை குறித்து நாளைக்கு தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டீச்சிங்ஸ்க்காக உமக்கு நன்றி. இந்த டீச்சிங்ஸோட சேர்ந்து எங்க லைஃப்ல வரப்போற பிளஸ்ஸிங்ஸுக்காகவும் நாங்கள் தேங்க் பண்றோம். ஆண்டவரே, பிளஸ்ஸிங் தான் இந்த டீச்சிங்கை வந்து எல்லாரும் நடுவுலையும் நிரூபிக்க போகிறதப்பா. சந்தோஷமா இருக்குது நாங்கள் ப்ரீச் பண்றப்போ. நீங்க அனுப்பின வார்த்தை வெறுமையா இடத்துக்கு வராது, வீசுனகையும் வெறுங்கையுமா வராது. என்ன காரியத்தை நடப்பிக்கும்படி நீங்க மனசுல வச்சு அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்ய நீங்க தீர்மானிச்சு எங்களை நோக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புனீங்களோ அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவரே. அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உங்க பக்கமா எங்களை மொத்தமா ஈர்த்து இந்த தேவரகமான விசுவாசம் எங்களுக்கு தந்து நீங்க பேசுற மாதிரியே எங்களையும் கூட சேர்ந்து பேச வச்சு ஒரு கூட்டறிக்கை விட வச்சீங்களே, அதுக்காக நன்றி. இதை குறித்து நீங்க இன்னும் எங்களோட பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த சீசன்ல அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என் ஆண்டவர் மொத்தமா ஒரு பக்கம் ஈர்த்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிற காரியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களோட இணைஞ்சு அறிக்கை செய்கிறார்களோ, ஆண்டவரே வருகிற நாட்கள்ல, வருகிற மாதங்கள்ல, வருகிற வருஷத்துல நிறைய சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்படியே செய்யுங்க. எங்க விசுவாசம் உங்களை கனம் பண்ணுது, நீங்களும் எங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அது எங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

0: என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதல்ல அவர் நல்லவர் என்பதற்கு தடையா இருக்கிற என்பது விசுவாசிப்பதற்கு தடையா இருக்கிற பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் போதித்து வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும். நீங்கினால்தான் விசுவாசம் உள்ளத்திலே தழைக்கும். சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் தழைக்காது. சந்தேகங்களை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து சில காரியங்களை காண்பித்து வருகிறோம். முதலாவது தேவனுடைய சிட்சையை குறித்து பேசினோம். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறார்கள் தேவனுடைய சிட்சை என்பது தேவன் நோய்களையும் பலவிதமான சரீரத்திலே பலவிதமான வியாதிகளையும் கொடுத்து அப்படித்தான் சிட்சிக்கிறார் என்று அநேகர் போதித்து வருகிறபடினாலே கர்த்தரை குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கமும் இருந்து வருகிறது. இவர் என்ன இப்படி பண்றாரு, அவர்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நோயை கொடுத்துருவார், வியாதியை கொடுத்துருவார். அப்புறம் எப்படி ஜனங்க கர்த்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரை நேசித்து அவரை ஆராதிக்கிறது கஷ்டம். அவர் தான் வியாதியை தர்றார், அவர் தான் நோயை உண்டாக்குறார், அவர் தான் நமக்கு இதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சா, எவ்வளவுதான் அவர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் இப்படி செய்கிறார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தரை அவர்கள் சரியான விதத்தில் நேசிக்கவோ ஆராதிக்கவோ தங்களை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளவோ முடியாது. ஆகவே கர்த்தருடைய சிட்சையை குறித்து பார்த்தோம். அந்த சிட்சை என்கிற வார்த்தையே போதனை என்றுதான் வேலை இடத்துல எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சிட்சை என்றாலே போதனையின் மூலமாக தான் சிட்சிக்கிறார் என்பதை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கினேன். அதன் பிறகு யோபுவை பார்த்தோம். யோபு நல்ல மனிதன், ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த மனிதன், நல்ல மனிதன். அவன் எப்பேற்பட்ட பாடுகளை பட்டான், இதெல்லாம் தேவன் தானே இவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார் என்று அநேகர் கேட்டு இப்படி யோபுவை போல கர்த்தர் வாதிக்கிறார் அநேகர் என்று நினைக்கிறார்கள். நான் அதையும் காண்பித்தேன், கர்த்தர் யோபை வாதிக்கல, பிசாசானவன் அவனை வாதித்தான். ஆனால் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு இருந்ததை காட்டிலும் ரெண்டு மடங்காய் அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னதெல்லாம் அவன் பிற்பாடு அவைகளை எல்லாம் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டு தன்னுடைய வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்னான் பார்த்தோம். இதன் தொடர்பாக தெய்வீக சுகத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக. இப்படி தெய்வீக சுகத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்றால் கர்த்தர் சிலர் வியாதியாய் இருப்பதை அவர் வியாதியாய் இருப்பது அவருடைய சித்தம், வியாதி கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. சிலருக்கு சிலருக்கு அது நல்லது, அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இன்னும் கேட்டால் கர்த்தரே வியாதியை கொடுக்கிறார், ஏனென்றால் அது அவருடைய சித்தமாயிருக்கிறது நினைக்கிறார்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு துவங்கி நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்து வருகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று முதல் முதலாக இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த புறம் வந்த பிறகு அவளுக்கு முதல் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தான். அதான் முதல் வாக்குத்தத்தம், யெகோவா ராஃபா, நான் வந்து குணமாக்குகிற தேவன், உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி முதல் முதலாக வாக்கு தருகிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். அவள் மத்தியில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சங்கீதக்காரன் அதை குறித்து வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர் குறித்து சாட்சியிடுகிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்தால் தேவனை குறித்த ஒரு இன்னும் பூர்ணமான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர்களது நிருபத்தை திருப்புவோம். போன வாரத்தில் நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடருவோம். எபிரேயர்களது நிருபம் முதலாம் அதிகாரம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது அந்த காலத்திலே தேவன், அதாவது அந்த காலத்திலே பல வகையாக பல கால அளவுகளிலே பல வகைகளிலே தீர்க்கதரிசி நம்முடைய முற்பிதாக்களுக்கு
1: தம்மை குறித்து விளங்க பண்ணின தேவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த கடைசி நாட்களில் இரண்டாவது வசனம், தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தம்மை குறித்து விளங்க பண்ணுவதற்கு பழைய காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல கால அளவுகளிலே பல வகையாக தன்னை வெளிப்படுத்தினார். அதே தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த ரெண்டு வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டிற்கும், இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் தன்னை குறித்து அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டிற்கும் வித்தியாசம் என்ன பார்ப்போம். இவரை, அதாவது தன்னுடைய குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர், அதாவது இயேசு, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அதாவது ஏன் இவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம், அல்லது எல்லா வெளிப்பாட்டை காட்டிலும் இயேசுவின் மூலமாக நாம் தேவனை காண்கிறோமோ அந்த வெளிப்பாடு மிகவும் முக்கியமானது என்று நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிரசங்கியார் அல்ல, கர்த்தரை குறித்து நமக்கு சொல்லுகிறவர் அல்ல. சொன்னார் உண்மைதான், வெறும் கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போக வந்தவர் அல்ல. இவர் தேவகுமாரன். இவர் யார்? இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டவர், உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவர். இவர் சர்வ வல்லமுள்ள தேவனே. இவர் யார்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவராயிருக்கிறாரோ அதை அப்படியே வார்த்து வைத்திருக்கிறது இயேசுவிலே. அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். ஏனென்றால் அவருடைய தன்மையின் சொரூபம் இவர். தேவன் என்னவாயிருக்கிறாரோ அந்த தன்மையை பூரணமாய் வெளிப்படுத்துகிறவராய் இவர் இருந்தார். தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய எல்லாவற்றின் மூலமாக தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு இவர் எடுத்து காட்டினார். சென்ற வாரத்திலே பல வசனங்களை நான் வாசித்தேன் சுவிசேஷங்களில் இருந்து. எப்படி அவர் சுகமாக்கினார், எப்படி அவர் அன்பு கூர்ந்தார், மனதுருகிறார், தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். சிலர் சொல்றாங்க, அவர் வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்காக, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக சுகமாக்கினார் என்று. உண்மைதான், ஆனால் அது முழு உண்மை அல்ல. வெறும் அதுக்கு தான் சுகமாக்கினார் என்று சொன்னா ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், ஒரு குருடு, ஒரு செவிடு, ஒரு மூடம், ஒரு ஒரு செத்து போனால உயிரோடு எழுப்பி, இப்படி ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், இவர் யார் என்பது விளங்கி இருக்கும். இத்தனை பேர் சுகமாக்கி இருக்கார் பாருங்க, இவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஒரு ஆளை மருத்துவர்ல இருந்து எழுப்பினா போதும், உலகத்துக்கே விளங்கிடும். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரும் மேல கைகளை வைத்தார், எல்லாரும் வந்து அவரை தொடும்படிய இடம் கொடுத்தார். எல்லாரும் சுகமாக வேண்டும் சித்தமாயிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக ஒன்னு ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குகிறது. இவர் தன்னுடைய தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, எல்லாரும் மீது கடைசி இருக்கிற கடைசி ஆள் மேல கூட அன்பு இருந்தபடினாலே, அவனும் சொஸ்தமாக வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் எண்ணினபடினாலே, தெய்வீக உள்ளத்தை கொண்டிருந்தவராக இருந்தபடினாலே, தெய்வீக அன்பினால் நிறைந்தவராக இருந்தபடினாலே, அங்க எல்லாரும் தொட்டுக்கிறேன்னு கேட்டப்ப எல்லாம் தொட்டுக்கங்கிறாரு, எல்லாரும் மேல கை வைங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் மேலே கை வைக்கிறார். ஏனென்றால் தெய்வீக அன்பு பிரவாகித்து வருகிறது அவரிடத்திலிருந்து. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இறங்குகிறவர், ஒவ்வொரு மனுஷனை நேசிக்கிறவர், எல்லாரையும் சொஸ்தமாக்க விரும்புகிறவர், எல்லாரையும் அன்பு கூறுகிறவர். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி, குலம், கோத்திரம், எங்கிருந்து வந்தாம், இன்னும் கேட்டா பாவியா அல்லது தேவனுடைய பிள்ளையான் கூட பார்க்கல. அவர் எல்லாரும் தொட்டுக்க போ, சுகமாய்க்க, எல்லாரும் வா கை வைக்கிற, கை வச்சா சுகமாக நம்பறியா, நான் கை வைக்கிறவா, தொட்டா சுகமான நினைக்கிற, தொட்டுக்கோ, யாரும் பார்க்கல. மனு குலத்தில் யாரா இருந்தாலும் சரி, வந்து அவர்கள் தொட்டு அவர்கள் சொஸ்தமாகட்டும் என்று விரும்பினவர் என்பதை நான் மறுபடியும் சென்ற வாரத்திலே நான் வாசித்து காண்பித்தேன். உலக வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காண்பித்து விட்டார். எங்க போனாலும் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். முதல் ஆள் இருந்து கடைசி ஆறு வரைக்கும் அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் அவர் புறமே தள்ளுகிறது இல்லை, சொஸ்தமாக்கிறார். சரி, அவர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பிதாவினிடத்திற்கு சென்றார். செல்லும் போது சொன்னார், நான் பிதாவினத்தில் செல்வது அவசியம், இட் இஸ் எக்ஸ்பீடியன்ஸ் தட் ஐ கோ அவே, நான் போவது அவசியம். இவர் போவதனால் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, இவர் போவதனால் சுகமாக்குறதெல்லாம் நின்று போச்சா, தெய்வீக சுகம் அதுக்கப்புறம் கிடையாதா, இருந்தாரு சுகமாக்குனார் 3.5 வருஷம், இதோ போயிட்டாரு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா, கிடையாது. ஏன் அவசியம் என்று சொன்னால், போயிறான் பரிசு தாவியாய் அனுப்புவேன், அந்த பரிசு தாவியானவர் வந்து இறங்கும் போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள், அப்பொழுது உங்கள் மூலமாய் பல கிரியைகள் நடக்கும் என்று அப்படித்தான் அவர் சொன்னார். அவர் போறது வந்து இதோட முடிஞ்சது, என்னுடைய ஊழியம் சுகமாக்குறதெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே யாருக்கு சுகம் கிடைக்காது, அந்த ஏஜ் முடிஞ்சது, அந்த காலம் முடிந்து விட்டது என்று சொல்லிட்டு போகல. சுகமாக்கும் காலம் முடியவில்லை, ஏனென்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர், எந்த கால கட்டத்துக்குள்ளும் அடங்காதவர் அவர், எல்லா காலத்தையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் யாவற்றையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிற நித்தியத்தின் தேவன் அவர். ஆகவே தெய்வீக சுகம் என்பது இன்றைக்கும் முடியல, என்றைக்கும் முடியாது, என்றென்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, அதைத்தான் சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துக்கு திருப்போம், 12-13 வசனங்களிலே. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இயேசு காண்பித்தார்கள், தேவன் நல்லதை காண்பித்தார் சுகமாக மூலமாக, அவர் போன பிறகும் அது உண்மை, அதையே தொடர்ந்து காமிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12-13 வசனம் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் போகிறபடியால் என்ன நான் செய்கைகளை தானும் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை பிதா நீங்கள் என் நாமத்தினாலே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கவனிங்க, இந்த 3 வசனங்களை அவர் அருமையாய் சொல்லி இருக்கிறார். என்ன, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இந்த சுகமாக்கும் ஊழியம், என்னுடைய அன்பின் ஊழியம், என்னிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகமாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மாறவே இல்லை. நான் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் பிதாவினத்தில் போகிறபடியால் முடியல, இதோட நான் பிதாவினத்தில் போகிறபடியிலான என்ன போல பல இயேசுக்கள் உண்டாக போகிறார்கள் உலகத்தில் நடந்து, அவர்கள் என்ன விசுவாசிக்கிறபடியால் என்ன போலவே நடந்து என்னுடைய கரங்களாக அவர்கள் இருந்து என்னுடைய கரத்தை நீட்டுவது போல அவர்கள் கரங்களை நீட்டி அவர்கள் சொஸ்தமாக்குவார்கள் என்று இந்த கிரியைகளையும் செய்வார்கள், இதற்கு மேலாகவும் செய்வார்கள் என்று அப்படியாய் சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பரமேறின பிறகு நடந்த காரியங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:2 முதல் வசனத்திலிருந்து ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்டு தேவாலய வாசலண்டில வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவன் எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரலும் பலன் கொண்டது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு சுகமாக்கும் ஊழியத்தை நிறுத்தியில்ல. இயேசு இப்பொழுது தெருக்களில் நடக்கிறார். இயேசு இப்பொழுது தேவாலயத்து வாசலை சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது வீடுகளில் சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது எங்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் கடந்து சென்று தேவனுடைய கரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை நீட்டுகிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், சொஸ்தமாகிறார்கள் ஜனங்கள். அதுதான் வாசிக்கிறோம். 5 அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், 15-16 வசனங்கள். 5 அதிகாரத்திலே பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் எல்லாரையும் குணமாக்கின இயேசு தான் பரலோகத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சமும் அந்த ஊழியத்திலிருந்து குறைந்து விடவில்லை, அதை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் இருந்தப்ப எல்லாரையும் எப்படி சொஸ்தமாக்கினாரோ அது போல அவர் போன பிறகும் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவர் எல்லாரையும் சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். இயேசுவின் அன்பு மாறவே இல்லை, மன உருக்கம் மாறவில்லை, அவருடைய ஊழியம் மாறவில்லை, ஒன்றுமே மாறவில்லை. இன்றைக்கு இயேசு பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். மாறிவிட்டாரா? ஊழியத்தை நிறுத்திவிட்டாரா? சுகமாக்குகிறது நிறுத்திவிட்டாரா? நேர் சொல்லுகிறார்கள், ஆமா நிறுத்திவிட்டார், இப்ப அப்படி செய்யறதில்லை. கிடையாது. அவர் தம்முடைய வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அதை செய்திருந்தால் இன்றைக்கு அது நின்று போயிருக்கும். இல்லை, தம்முடைய அன்பினால் அதை செய்தார், மன உருக்கத்தினால் அதை செய்தார். ஆகவே அந்த ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரக்கமும் அன்பும் வியாதிப்பட்டவர்கள் மீதும் நோய்களில் அவதிப்படுகிறவர்கள் மீதும் இயேசுவுக்கு இருக்கிற அன்பும் மன உருக்கமும் இரக்கமும் பிதாவினிடத்தில் அவர் பரமேறி சென்ற பிறகு கொஞ்சம் கூட குறையவில்லை, அது மாறவில்லை என்பதை இன்றைக்கு பல ஆதாரங்கள் மூலமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நான் இன்றைக்கும் அவர் அன்பாயிருக்கிறார், இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறார், இன்றைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். எந்த இயேசுவை நாம் சுவிசேஷங்களில் காண்கிறோமோ அதே இயேசுவாக தான் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை, எதற்கு நான் விசுவாசிக்கிறேன் என்பதை, அதை குறித்து பல காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் அதை ஏன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு பழைய ஏற்பாட்டிலே ஏழு மீட்பின் நாமங்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏழு மீட்பின் நாமங்கள், அதாவது பழைய ஏற்பாடோட மீட்பின் புஸ்தகம் தான். இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பை அங்கே சித்தரித்து காண்பிக்கிறார்கள் பல விதத்திலே. அங்கே பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது, அவைகளை மீட்பின் நாமங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது ஜெகோவா என்று வருகிற நாமங்கள் எல்லாம் மீட்பின் நாமங்கள், இயேசுவை குறிக்கிற நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெயர் ஜெகோவா ஷம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஜெகோவா ஷலோம் என்கிறது இன்னொரு மீட்பின் நாமம், அது தேவன் கர்த்தர், நம்முடைய சமாதானமாயிருக்கிறார், சமாதானத்தின் கர்த்தர் என்று அதற்கு பொருள். ஜெகோவா ரோ என்று இன்னொரு பெயர் உண்டு, மீட்பின் பெயர், அதற்கு கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்ற அர்த்தம். யெகோவா ஈரே என்று பெயர் உண்டு, அதற்கு கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்ற அர்த்தம் உண்டு. யெகோவா நிசி என்கிற இன்னொரு மீட்பின் நாமம், அதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியாயிருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னொன்று யெகோவா சிட்கென்யூ என்கிற நாமம் ஒன்று உண்டு, அதுவும் மீட்பின் நாமம், அதற்கு யெகோவா என்னுடைய நீதியாயிருக்கிறார், மீட்பில என்னென்ன நடக்க போகிறதோ அவர் நீதியை தரப்போகிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் மீட்பிலே, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்க அப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா சிட்கென்யூ, கர்த்தர் என்னுடைய நீதியாய் இருக்கிறார், அவர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார், அவர் சமாதானத்தின் கர்த்தராயிருக்கிறார் என்று சொல்லி, இப்படி பல விதமாய் மீட்பின் நாமங்கள் மூலமாக மீட்பில என்ன நடக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சித்தரிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாமம், இன்னொரு நாமம் என்னவென்றால், ஆறு சொல்லியிருக்கிறேன், ஏழாவது இன்னொரு நாமம் என்னவென்றால், அதுதான் முதல் முதலாக கொடுக்கப்பட்ட நாமம், அது என்னவென்றால் யெகோவா ராஃபா. யாத்திராவும் 15:26 போன வாரம் வாசித்தேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால், யெகோவா ராஃபா, நான் யெகோவா ராஃபா எனும் தேவன், குணமாக்குகிற தேவன், பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறாரா இல்லையா என்பது குறித்து பெருத்த சந்தேகங்களோடு இருக்கிறவர்கள், தேவன் நமக்கு நீதியாயிருக்கிறார் என்கிற அந்த மீட்பின் நாமத்தை இன்றைக்கும் அது செல்லும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாயிருக்கிறார், மீட்பின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்று கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேகர். அவர் யெகோவா ஈரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் யெகோவா ரா, நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மீட்பின் நாமம் இன்றைக்கும் பொருந்தும் செல்லும் என்று சொல்லுகிறார்கள். யெகோவா ஷலோம் என்கிற நாமம், அவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய சமாதான கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யெகோவா ஷமா, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆறு நாமத்தையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, மீட்பின் நாமங்கள் அவைகள். மீட்பிலே கர்த்தர் நமக்கு இவைகளாக இருக்கிறார். இயேசு மீட்பிலே நமக்கு என்னவாயிருக்கு.

மெய்யாகவே இயேசு மீட்பின் மூலமாய் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்பதை சித்தரிக்குமானால், ஏழாவது நாமும் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறதே, அதுவும் மெய்யாகவே இன்றைக்கு இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பும் அந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற சரீர சுகத்தையும் அது சித்தரிக்கிறது. யெகோவா ஷலோமா இருக்கிற தேவன், யெகோவா ஷம்மாவா இருக்கிற தேவன், எனக்கு யெகோவா ரோவா இருக்கிற தேவன், என் மெய்ப்பரா இருக்கிற தேவன், எனக்கு எல்லாவற்றின் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன், எனக்கு ஜெய கொடியா இருக்கிற தேவன், என்னுடைய நீதியாய் கல்வாரி சிலுவையிலே எனக்கு நீதியை கொடுத்த தேவன், அதே தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நாமும் யெகோவா ராஃபா. மற்றதெல்லாம் உண்மையா இருக்குமானால் இதுவும் உண்மை. இது முதலாவது காரணம், அவருடைய நாமம் மாறவே இல்லை, அவர் என்றைக்குமே யெகோவா ராஃபா. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். அது என்றைக்கு நிற்கிறது இல்ல, மாறுறது இல்ல. அன்றைக்கு இருந்தார், என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார் என்பதுதான் அந்த ஐயம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். இரண்டாவது காரணம் நாம் ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது காரணம், இப்பொழுது நான் வாசித்தேன் அல்வா, யோவான் 14:12-13 வசனங்கள். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னாரே. இப்படி அவர் தாம் தொடர்ந்து சுகமாக்கி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் பிதாவினத்தில் செல்லுகிறேன், நான் செல்றதுனால இதெல்லாம் நிக்க போறதில்லை, இன்னும் கேட்டால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியையும் அதுக்கு மேலான கிரியினை செய்வார்கள் என்று சொல்லி இப்படி வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு போனார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்தோம், தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம் அந்த சுகமாக்கும் கிரியைகள் அப்போஸ்தலர் மூலமாய் நடந்தது. என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள், நான் செய்த கிரியைகளை செய்வார்கள் என்கிற வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது காரணம், முதலாவது காரணம் யெகோவா ராஃபா என்கிற நாமம் மாறவில்லை, மற்றெல்லாம் நாமும் மாறவில்லை, அதுபோல இதுவும் மாறவில்லை. இரண்டாவது காரணம், நான் செய்கிற கிரியைகளையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண்கிறோம். பிதாவினிடத்திலே இயேசு சென்ற பிறகும் அந்த வாக்குத்தத்தை பூலோகத்திலே அவர் நிறைவேற்றினதை காண்கிறோம். மூன்றாவது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சொல்லுகிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது எல்லா தேசத்திற்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா தேசத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாபெரும் அந்த கட்டளையிலே தெய்வீக சுகத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். அதை சொல்லும் போது தான் சொல்றார், வியாதியஸ்தில் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது உலகமெங்கும் சென்று இவர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சகல தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கும் போது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி கட்டளையிடும் போது கிரேட் கமிஷன் என்று அதை சொல்லுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா தேசத்துக்கும், எல்லா இனத்தாருக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படும் போது எல்லா இனத்தாருக்கும், எல்லா தேசத்துக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுகத்தையும் அறிவியுங்கள், அவருடைய வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிதாவினத்தில் போறதுக்கு முன்னால் அதை சொல்லிட்டு போறார். பிதாவினத்தில் இருக்கிற இயேசு, வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அதை நிறைவேற காண்கிறார். இன்றைக்கு நிறைவேற எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க வேண்டும், சொஸ்தமாக்க வேண்டும் என்பது பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவேதான் எல்லா தேசத்துக்கு சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம்.

அறிவித்து அவர்களுக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சொஸ்தமாக்குங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இது மூன்றாவது காரணம். நான்காவது, யாக்கோபு 5 அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு பிதாவின் வலது பாரிசுக்கு சென்ற பிறகு மாறிவிட்டாரா? தன்னுடைய நோக்கத்திலே, அன்பிலே, மன உருக்கத்திலே மாறிவிட்டாரா? இன்றைக்கு சுகமாக்குறது இல்லையா? தேவன் மாறிவிட்டாரா? மனிதனாய் வந்து தேவன் அன்பாய் மனதுருகி சுகமாக்கினாரே, அவர் சிலுவையில் மறித்து பரமேறின பின்பு அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டதா? அன்பு மாறிவிட்டதா? பாருங்கள், யாக்கோபு 5:14 வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நிறைய காரியங்கள் இங்க இருக்கு பாருங்க. சபைக்கு போதிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு. இயேசு பரமேறின பிறகு, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்த பிறகு சபைக்கு சொல்லப்படுகிறது, உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள்னு சொல்லல. யாராவது வியாதிப்பட்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இல்ல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவனிடத்தில் போய் அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, சுகத்தின் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையிலே ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் கூட அவர்கள் எப்படி சுகமாவது என்பதற்கு வழி இங்கே சபைக்கு போதிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைக்கு போதிக்கிறார். ஏனென்றால் சபையிலே வியாதிப்பட்டவன் இருக்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி, மனித ரூபத்தில் அனுப்பி, கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வைத்து, காயப்படுத்தி, நம்முடைய சாபங்களை அவர் மீது வைத்து, சகல ரோகங்களின் பிணிகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்படி சுமந்து தீர்த்திருக்கும் போது சபையில ஒருவராவது வியாதிப்பட்டவர்களா இருந்து அந்த வியாதிக்கு அடிமையாக கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து மரித்தார், அதுக்காக தான் வந்து ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அதுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், பாடுபட்டார். இப்படி பாடுபட்டிருக்கிறபடினாலே, இயேசு வந்து இவ்வாறு பாடுபட்டு மரித்திருக்கிறபடினாலே, எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினால சபைக்கு போதிக்கப்படுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். ஒரு ஆள் தானுங்க இல்ல, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே ஆதாம் ஒரு ஆள் மட்டும் இருந்தாம பாவத்தில் விழுந்திருந்தா கூட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவனுக்காக சிலுவையிலே அவரை மரிக்க செய்து அவனை மீட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு ஆளா இருந்தா என்ன, ஒரு கோடி ஆட்களா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையில் இருக்கிற ஒரு வியாதிப்பட்டவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வியாதிப்பட்டிருந்தா என்ன செய்ய வேண்டும், வியாதிப்பட்டவனுக்கு என்ன இருக்கிறது, வியாதிப்பட்டவனுக்கு என்ன விடுதலை இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, வியாதிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்று சபைக்கு போதிக்கப்படுகிறது. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து அவருடைய உள்ளம் என்ன என்பது இதுல வெளிப்படுகிறது. அவர் எப்படி நினைக்கிறார் என்று வியாதிப்பட்டவர்களை, சபையில வியாதிப்பட்டவர்களை குறித்து பிதாவினுடைய எண்ணம் என்ன, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவனுடைய எண்ணம் என்ன என்று இங்கே வாசிக்கிறோம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது ஏன் சபையின் மூப்பர்ல வரவழைப்பானா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வியாதிப்பட்ட உடனே வரவழைப்பானா இல்ல இல்ல, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், வாசிக்கிறீங்களா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப நீங்க வியாதிப்பட்டா என்ன பண்ண, அது ஒரு விதமான துன்பம் இல்லையா, என்ன பண்ணும், முதல்ல ஜெபம் பண்ணும். 14 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இவன் துன்பப்பட்டு வியாதிப்பட்டு ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆகாத பட்சத்துல பிறகுதான் சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள் இல்லையா, சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ், வரவழைக்கிறார்கள். இந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ண போறார்கள், இப்போ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது சில சபை பிரிவினர் இப்படியாய் போதிக்கிறார்கள், மனுஷன் சாகும் முன்னாலே அவனுக்கு
அவனை பதப்படுத்துவதற்காக தான் எண்ணெய் பூசுவாங்க. ஆகவாதான் எண்ணெய் பூச சொல்லிருக்கு. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது மனுஷனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதுக்காக தான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம் என்று இப்படி மொழிபெயர்க்கிற சபை பிரிவுகள் எல்லாம் உண்டு. அதனால்தான் ஜெபம் பண்ண கூப்பிடும் போது யார கூப்பிடுறோன்னு அவங்க என்னத்துக்காக ஜெபம் பண்றாங்க கொஞ்சம் கேட்டுக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, இல்ல பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, பதப்படுத்துறீங்களா, எண்ணெய் எதுக்கியா பூசுறீங்க, எண்ணெய் எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்கணும். சும்மா நாளும் எண்ணெய் எடுத்துட்டு வந்து பூச பூச நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. எதுக்காவது எண்ணெய் பூசிக்கிட்டு இருப்பாரு அனுப்புறதுக்கு. இங்க அதுக்கு என்ன பூச சொல்லல, இங்க என்ன சொல்லி இருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் சொல்றேங்க. அவனிங்க விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் வியாதியின் மிகுதியினாலே வியாதி வந்து அவர்களை மேற்கொள்ளும் போது அதனுடைய கவலையும் அதனுடைய காரியங்களும் என்ன ஆகுது, கர்த்தருடைய வார்த்தையை சோக் பண்ணிடுது. அப்படியே நெருக்கப்படுகிறார்கள் அவர்கள் அந்த வியாதியின் மத்தியிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது இல்லை. சில நேரத்தில் அந்த வியாதிக்கு அடியில சிக்கிக் கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்ட நேரத்தில் அப்பதான் மூப்பொருள் அழைக்கிறோம். மூப்பொருள் என்ன பண்ணுகிறார்கள், எண்ணெயை பூசுகிறார்கள். எண்ணெய் பூசும் போது சும்மா எண்ணெய் போய் எண்ணெயில என்ன இருக்கு, எண்ணெயில ஒன்னும் கிடையாது, விசுவாசத்துலதான் எல்லாம் இருக்குது. ஆனா எண்ணெய் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், வேதத்தை வாசித்து பார்த்தேன் என்றால் பரிசுத்தாவின் கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த எண்ணெயை பூசும் போது அந்த மூப்பர்கள் பரிசுத்தாவின் கிரியை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் கிரியை உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறாரப்பா, இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்ன்றத நீ வியாதியின் மிகுதியில மறந்துடக்கூடாது. ரொம்ப வியாதி வந்து கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறதுனால இந்த காரியங்களை நீ மறந்து விடக்கூடாது. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், எண்ணெயை பூசும்போது அதுதான் அர்த்தம், அதுதான் அதனுடைய விளக்கம். எண்ணெயை பூசும் போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எண்ணெய் எப்படி ஒரு மனுஷனை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறதோ, எண்ணெய் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறது. எண்ணெயை தேய்க்கும் போது எப்படி ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறதோ, அதே போல ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த விசுவாசி கிறிஸ்துவ மரித்தோலிருந்து எழுப்பின ஆவியானவர், அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருந்தார் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார் என்று விசுவாசி அப்படின்னு சொல்லி அவர் ஊக்குவிக்கிறோம். சும்மா எண்ணெயை பூசுறது இல்ல, ஏதோ மந்திரத்துக்காக அதை விசுவாசிக்கிறோம், அதை விசுவாசித்து ஊக்குவிக்கிறோம். பிறகு பாருங்க, அது செய்யும் போதே அநேகருக்கு உள்ளந்து விசுவாசம் கிளம்புகிறது, அவர்கள் வியாதிகளை தோற்கடிக்கிறார்கள். உள்ளத்திலிருந்து விசுவாசம் வந்துருது. அவள் வியாதியில வேதனையில அமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீர்னு இருந்த மூப்பர்கள் வந்து இதை குறித்து சொல்லி எண்ணெய் பூசி அவங்க ஜெபம் பண்ணும் போது இதை நினைவுபடுத்தும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் கிளம்புகிற சொசமாயிடுறாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். பிறகு பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த மூப்பொருள் வரும்போது ஏன் மூப்பொருள் வருவார்கள் சொன்னா, அவர் மூப்பொருள் ஏதோ விசேஷமானவர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் கிடையாது. அவர்கள் உதவி செய்யறாங்க வந்து இந்த மனுஷனுக்கு விசுவாசிப்பதற்காக. ஒன்னு எண்ணெயை பூசி ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, ஆவிக்குரிய ஆவியானவரை குறித்த காரியத்தை. இன்னொன்று, ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால், பாவம் வந்து பல விதமான காரியத்துக்கு வாழ்க்கையில இடத்தை கொடுக்கிறது. பாவம் செய்யும் போது பிசாசுக்கு நம் வாழ்க்கையில வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். பிசாசானவன் உள்ள புகும்படியாக, பிசாசானவன் நம்மை அழிக்கும்படியாக பல வகையிலே நாம் வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். அப்படி பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். இதற்காக இந்த மூப்பொருள் வந்து சில நேரத்தில் போதிக்கக்கூடும், அவர்களை உணர்த்தக்கூடும். இதெல்லாம் செஞ்சு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏதாவது நோக்கம் என்னன்னா அவன் சுகமாகணும். அதுக்குதான் உங்கள் ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. ஏன், அவன் சுகமாகிறதுல கர்த்தருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. அருமையானவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவர் சுகமாகிறதுல கர்த்தர் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், போய் சபையில மூப்பொருளை கூட்டுவா, வரட்டும்,
வந்து உனக்கு சில காரியங்கள் அறிவுறுத்தட்டும், பாவம் செய்திருந்தால் அவர்கள் ஒருவர் உங்களை உணர்த்தி சொல்லுவார்கள், அது அறிக்கை செய்ய முடியாத உனக்கு அவர்கள் உதவுவார்கள், கூட நின்று அந்த பாவத்தை குறித்து உணர்த்தி சொல்லி வசனத்தை வாசித்து இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வுக்குள்ள அவன் நடத்தி அவன் பாவத்தை அறிக்கையிடும்படியா செய்து அவன் சுகமாக வேணும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு விசுவாசி சுகமாகணும் இவ்வளவு ப்ரொசீஜர் பாருங்க. அவன் சுகமாகட்டும், ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, அவன் பாவம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த வியாதி அப்படியே அவனை ஆட்டி படைக்கிறது, அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளினால் அதை அறிக்கை செய்தால் அவன் சரியாயிடுவான்னு சொல்லி அந்த மூப்பர்கள் வந்து அவனுக்கு உதவி செய்கிறார்கள், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அதாவது வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே போயிடுங்க, அழிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் என்ன பண்றதுன்னு பேசாம உட்கார்ந்துங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே நிற்கதியா நிற்க வேணும்னு சொல்லவில்லை வேதம். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைச்சு உன்னுடைய சுகத்துக்காக ஏதாவது ஆக்டிவா பண்ணு சொல்லி இருக்குது வேதம். அதுக்கு ஸ்டெப் எடுக்க சொல்லி இருக்குது. வியாதிப்பட்டால் அவர்கள் வந்து ஊழிஞ்செய்யட்டும், அவர்கள் வந்து வசனத்தை வச்சு சொல்லட்டும், அவர்கள் ஜெபிக்கட்டும், அவர்கள் எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கட்டும். உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் இருந்தால் அதை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி வழிய சுகத்துக்கு வழிய கிளியர் பண்ணி எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. இருக்கீங்களா? ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நம்ம சோகத்தை பற்றி அவருக்கு அவளுக்கு எல்லாம் உறுப்பிதா. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த நம்ம தலைவலி கல இதெல்லாம் கர்த்தர் பரலோகத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இந்த வேண்டுகோள்லாம் எடுத்துட்டு போக கூடாது. உங்க தலைவலி, உங்க வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி இதெல்லாம் பற்றியா பரலோகம் கவலைப்பட்டு இருக்குது? பரலோகத்துக்கு பெரிய வேலை எல்லாம் இருக்குது. இல்ல அருமையானவர்களே, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி, உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, உங்களுக்காக இவ்வளவு நல்ல தேவனுடைய வசனத்தை கொடுத்து, ஊழியக்காரர்கள் கொடுத்து, அவர்கள் செய்யும் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து, எல்லாம் கொடுத்து, வழிமுறைகளை கொடுத்து, எப்படியாவது நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்பது. எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக, எனக்கு உதவும்படியாக, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக. இதை மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். கர்த்தர் நீங்க சுகமா, நீங்க வியாதியா இருக்கணும்னு விரும்பல, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுக்கு சபை, ஊழியக்காரர், ஆவியானவர், வசனம், 1008 காரியங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விசுவாசம், வசனம் உங்களுக்கு இருக்குது, நீங்க சுகமாய்க்கலாம். அதையும் மீறி நீங்கள் வியாதிப்பட்டால் இவ்வளவு வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்திருக்கிற, வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு இவளை கொடுத்து வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சுகம் அவருடைய நோக்கமாயிருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். 5வது காரியம், நீங்கள் சுகமாவது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் என்ன பண்ணார், பரமேறின கர்த்தர் அநேக ஊழிய வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்தார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:11 பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று 5 விதமான ஊழிய வரங்களை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியர்ல பார்த்தீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 12 நாம் பார்ப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 12 28வது வசனம், 12வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து வாசிக்கிறோம். 28வது வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும். பாருங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மெய்ப்பு, சுவிசேஷகர் நிறுத்தியில் ஆண்டவர் பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும். பாருங்க, தேவன் இயேசுவின் மூலமாக சபைக்கு வரங்களை அருளி இருக்கிறார். அந்த வரங்களிலே குணமாக்கும் வரங்களும் ஒன்று என்று வாசிக்கிறோம். சபையிலே இது இருக்க வேண்டும். திருச்சபையிலே, தேவனுடைய சபையிலே குணமாக்கும் வரம் இருக்க வேண்டும். சுகம் பெற விரும்புகிறவர்கள் சுகம் பெறும்படியாக இன்னொரு வழிமுறை, பல வழிமுறைகளில் கர்த்தர் சுகமாக்குகிறார். அதில் இன்னொரு வழிமுறை என்றால் குணமாக்கும் வரங்கள்.
இந்த குணமாக்கும் வரங்களை சபையில வைத்திருக்கிறாராம் கர்த்தர். ஏன் வச்சிருக்கிறாரு? சுகத்தை பெறதுக்காக. இயேசு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் குணமாக்கும் வரத்தை சபையில வைத்து அதன் மூலமாய் அநேகர் குணமாகும்படியாக, சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அநேகர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசலை, வழியை திறந்து வைத்து, ஒரு வழிமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது என்ன அற்புதமான ஒரு காரியம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சபைன்னு சொன்னா ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் அதில் என்னென்ன வைத்திருக்கிறார், உங்களுடைய நன்மைக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதர் எல்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அற்புதங்களும், குணமாக்கும் வரங்களும், ஊழியங்களும், ஆளுகைகளும், இப்படி எல்லாம் பலவித காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாராம் சபையில. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரமேறின கிறிஸ்து அவருடைய சுகமாக்கும் ஊழியம் இந்த உலகத்தில் நின்று போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறையாதபடிக்கு, எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடிக்கு, அவர் எல்லா வரங்களோடு குணமாக்கும் வரங்களையும் இந்த உலகத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார், சபையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுவே எனக்கு அவருடைய எண்ணம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவானவர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், எல்லாருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார். சுகத்தை நான் பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய சுகத்தை குறித்ததா இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்ததா இருக்கிறது, நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதை குறித்ததா இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன். நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். ஆறாவது காரணம், அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அன்பையும் மன உருக்கத்தையும் குறித்து வாசிக்கிறோம். 145வது சங்கீதத்துக்கு திருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய பேர், அது ஏன் முக்கியமா அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொஞ்சம் கொடூரமான கர்த்தர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே ரட்சிக்கப்பட்டார் நினைக்கிறாங்க சிலர் எல்லாம். கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, புதிய ஏற்பாட்டில் அவர் கொஞ்சம் ரிஃபார்ம்ட் ஆயிட்டாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இனிமே கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம்ட்டு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாலத்திலே பாருங்க எவ்வளவு அன்புமிக்க கர்த்தர். 145வது சங்கீதம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லிட்டான், அவனுடைய பாட்டு இப்படிதான், கர்த்தருடைய குட்னஸ், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து அவன் பாடினான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல, கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தை விட மேலான சத்தியம் ஒன்று கிடையாது. பாருங்க அவனுடைய பாட்டு, இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதமாம். இது என்ன பாடுறான், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர், எல்லார் மேலும், பாவியை கூட நேசிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், எல்லார் மேலும் தய உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தருடைய கிரியைகளை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், இதுக்கெல்லாம் வருவோம் பாருங்க பின்னாடி, அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், அவருடைய கிரியை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாருங்கள், அவர் உண்டாக்கியிருக்கிற நதிகளையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் காடுகளையும் பாருங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர்த்தும். இதெல்லாம் ஏன் இருக்குது, ஏன் இப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அது நமக்கு வெளிக்காட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் இரக்கம் மன உருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று, தயவுள்ளவர் எல்லார் மேலும், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியும் மேலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மாறிவிட்டாரா? இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 14 அதிகாரத்திலே. பூலோகத்தில் இருந்தபோது எப்படிப்பட்டவராயிருந்தார், அவரை கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி கண்டோம், எப்பேற்பட்ட கிறிஸ்து இவர், எப்பேற்பட்ட எண்ணத்தை உடையவராயிருந்தார். மத்தேயு 14:14 பார்க்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார்.
திரளான ஜனங்களை கண்டு அவள் மேல் மனதுருகிறார். அவர்கள் யாருக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அவள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார். வியாதியஸ்தலை கண்டு மனதுருகினார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உலகத்தில் வந்தபோது அந்த இரக்கத்தை பார்த்தோம், மன உருக்கத்தை பார்த்தோம். இவ்வளவு இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் அவர் பரமேறின பின்பு அந்த இரக்கம் மன உருக்கத்தெல்லாம் விட்டுட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவ்வளவு இரக்கம் மன உருக்கம் அனுபவித்திருக்கிறார்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அளவுக்காவது அனுபவிக்க வேண்டாமா? போன தடவை, போன வாரத்தில் சொன்ன ஒரு எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த வேத வல்லுநர்கள் இவைகளை ஆராய்ந்து அலசி பார்த்து, இந்த தெய்வீக சுகத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து அவர்கள் சில முடிவுக்கு வந்தார்கள். தெய்வீக சுகம் இன்றைக்கு நம்முடையது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதாவது கிறிஸ்துவின் கிரியைகள், இந்த உலகத்தில் அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தபோது செய்த அந்த கிரியைகள், அற்புதங்கள், சுகமாக்கின அற்புதங்கள், இவைகள்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலசி ஆராய்ந்து விட்டு சொல்லுகிறார்கள். பாரம்பரிய சபை இது. அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக, தேவன் என்ன எண்ணுகிறார் நம்மை குறித்து என்பது காண்பிக்கும்படியாக இயேசு செய்த அற்புதங்கள். வெறும் வல்லமையை காண்பிக்கும்படியா இல்ல, தேவன் நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெபிக்கும் போது, உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெந்தோஸ்துக்காரங்க சொல்ல, யார் சொல்லியிருக்கிறது? எபிஸ்கோப்பல்காரங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதை சொன்னாலும் பாருங்க, சிலருக்கு வந்து இந்த பெந்தோஸ்துக்காரங்க மேல ஒரு கோபம். அது பெந்தோஸ்து உபதேசங்க. அது பெந்தோஸ்துல அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க சுகத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பெந்தோஸ்துல சில தப்புகள் இருக்கலாம், ஆனா நிறைய உண்மைகளும் இருக்கிறது. எல்லாரும் ஆமே சொல்லுங்க. உண்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், தப்பெல்லாம் விட்டுறணும். இது ஒரு மாபெரும் உண்மை. இது பெந்தோஸ்து உண்மை இல்லை, இது வேதத்தில் இருக்கிற உண்மை. இது பெந்தோஸ்துக்காரங்க சொன்ன உண்மை இல்லை. இது பெந்தோஸ்து அல்லாதவர்கள் ஆலசி ஆராய்ஞ்சு இதை பாத்துருவோம் ஒரு கைன்னு சொல்லி, மத்தையில இருந்து யோவான் வரைக்கும் இயேசுடைய கிரியைகள் எல்லாம் வாசித்து பார்த்து இதனுடைய அர்த்தத்தை அவர்கள் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய வல்லமையோ அவருடைய தெய்வத்துவத்தையோ காண்பிப்பதற்காக மட்டும் செய்யப்பட்டவை அல்ல. தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாது இயேசு செய்த கிரியைகள். இப்பொழுது நமக்கு தேவனுடைய இருதயம் விளங்கிவிட்டது. கர்த்தர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், இரக்கம் மிகுந்தவர், நம்மை சுகமாக்க விரும்புகிறார் என்பது விளங்கிவிட்டது. ஆகையால் ஒருபோதும் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று எபிஸ்கோப்பல் சபையினர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரித்திரத்தில் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னொரு காரியத்தை சொன்னாங்க பாருங்க. அதே எபிஸ்கோப்பல் சபையினர் இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, How could the living God, loving son of God, how could the loving son of God who had compassion upon the sick cease to regard the suffering of his own when he had become exalted at the right hand of the Father. அன்பான தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எல்லார் மீதும் இரக்கம் வைத்து எல்லாரையும் சமமாக்கினார். பாவி, தேவனுடைய பிள்ளைன்னு யாரும் பார்க்காம எல்லாரும் சமம் பெற்றார்கள். அவ்வளவு இரக்கமுள்ள இந்த தேவகுமாரன் பரமேறினவுடன் தமக்கு சொந்தமானவர்கள், தாம் மீட்டுக் கொண்ட மக்களை நேசிக்க மாட்டாரா, அவர்கள் மீது மன உருக மாட்டாரா, அவருடைய மன உருகுதல் குறைந்து விட்டதா, அவருடைய அன்பு குறைந்து விட்டதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், குறையவே இல்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு மாறாது என்று பாடுகிறோமே, அது அவ்வளவும் உண்மை. மாறாத அன்பு, குறையவும் இல்லை, மாறவும் இல்லை, வற்றி போகவும் இல்லை. அவர் இரக்கம் மிகுந்தவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அருமையானவர்களே, யாவர் மேலும் இரக்கம் உள்ளவர்னா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, எத்தனை பேர் சொல்லி நாங்க இருக்கிறேன்,
லாறு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் என் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இதை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு சுகத்தை பெறுவதற்கு பெரிய வழி திறந்து விடுகிறது. நேருக்கு சந்தேகம், கர்த்தர் என்ன சுகமாக்குவாரா? சில சொல்ல நான் பாவியிலும் பெரிய பாவி. கர்த்தர் சொல்றாரு, உங்களோட பெரிய பாவி எல்லாம் பார்த்திருக்கேன் நான், அவங்களெல்லாம் சுகமாக்கியிருக்கேன், அவங்களெல்லாம் நேசிச்சிருக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன், உன்னையும் சுகமாக்குவேன், உன்னையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், நீயும் என்னுடைய அன்பை உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஏழாவது காரணம், ஆறாவது காரணம், கர்த்தருடைய அன்பு மன உருக்கம் குறையவே இல்லை, பரமேறின பிறகு குறையவே இல்லை, அது அப்படியேதான் இருக்குது. குறையாத அன்பும் மன உருக்கம் இருக்கிறது. தமக்கு சொந்தமானவர்களை அவர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஏழாவது, பரிசுத்தாவியானுடைய கிரியை நமக்குள்ள இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை நாம் பெறப்போகிற முழு சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறது. ஃபோர்டேஸ்ட் வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்துக்கு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை பண்ணப்பட்டீர்களாம். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், நம்முடைய மீட்பு இன்றைக்கு நம்முடைய ஆவியிலே நாம் பூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனதிலே ஆத்மாவிலே நம்முடைய மீட்பு இன்னும் முடியவில்லை. அதை குறித்தான் பேதுருவில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா எப்படி மீட்புக்குள்ளாகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே, மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு மனதுக்கு மீட்பு உண்டாகிறது. உள்ள ஆண்டவர் கழுவிட்டார், சுத்தமாக்கிட்டார், தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், மீட்பை பெற்றிருக்கிறோம் ஆவியிலே. ஆத்மாவிலே மீட்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகிறது. புதிதாக ஆக நம்முடைய உள்ளம் எப்படி எல்லாம் இருளும் நீங்கி தேவ ஆவியானுடைய வாசஸ்தலமா இருக்கிறதோ, தேவ ஆலயமா இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய மனதும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த அளவுக்கு மனம் இல்லை, ஏன்னா மனதுல சில பழைய எண்ணங்களும் இருக்கிறது. நாளுக்கு நாள் அது கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகி ஆகி இந்த உள்ளுக்கு நமக்கு முழுமையாக ஏற்பட்டிருக்கிற அந்த மீட்பு இங்கே வந்து நமக்கு நாளுக்கு நாள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வேதவசனம் என்று சொல்லி இருக்கிறது. சரீரம், சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை. இயேசு வானத்தில் தோன்றும் போது இரண்டாம் வருகையிலே வேதவசனம் கூறுகிறது, எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது ஒரு சன பொழுதிலே கண் இமைக்கும் நேரத்திலே அழிவுள்ள சரீரம் அழியாத சரீரமாக மாறும். அப்பொழுதுதான் அந்த சரீர மீட்பு உண்டாகிறது இல்லையா? சரீர மீட்பு என்பது இயேசுவின் வருகையில உண்டாகிற ஒன்று. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அதாவது சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, ஆவியில மீட்பு, இதெல்லாம் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பு என்பதுதான் நம்முடைய சுதந்திரம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு, அதாவது மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்குது. படுவார்னு சொன்னா ஒரு விதத்தில் நாம் மீட்கப்பட இருக்கிறோம். அது என்ன?
இந்த ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையான மீட்பு நமக்கு இன்னும் வரவில்லை. அந்த முழுமையான மீட்பு பின்னாலதான் வருகிறது. ஆனால் ஆவியானவர் அதுக்கு அச்சாரமாயிருக்கிறாராம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்கு ஃபோர்டேஸ்டா இருக்கிறார், அதுக்கு ஆதாரமா இருக்கிறார். அந்த மீட்பு நம்முடையது என்பதை நமக்கு இன்றைக்கு அதை குறித்த கேரண்டி கொடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரீர மீட்பு உங்களுடையது என்பதை குறித்த கேரண்டியை உங்களுக்கு தருகிறார். கேரண்டியை தருகிறார் என்று சொன்னா எப்படி தருகிறார்? இப்ப காமிக்கிறார். உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறார்? நீங்கள் வியாதிப்படும் போது உங்களை சுகமாக்குவதன் மூலமாக, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் நாம் வாசம் பண்ணினாலும் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆரோக்கியமாய் வைத்து அதை சுகமாய் வைக்க உதவும்படியாக ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வரப்போகிற இந்த சரீர மீட்பு, வியாதியே இல்லாத, நோயே இல்லாத, மரணமே நம்மை தாக்க கூடாத அளவுக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறதே, அழிவில்லாத சரீரம், அப்படிப்பட்ட சரீரம் வர்றதுக்கு முன்னால ஒரு டேஸ்ட் இங்க கொடுக்கிறார் ஆவியானவர். நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறது என்பதற்கு டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? ஃபோர் டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? முன் ருசி எங்கே கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாவுக்கேதமான இந்த சரீரத்தில் கொடுக்கிறதன் மூலமாக அதனுடைய முன் ருசியை நமக்கு இங்க அனுபவிக்க வைக்கிறார். எத்தனை பேர் முன் ருசியை அனுபவிக்கிறீங்க? முன் ருசியை அனுபவிக்கலாமா? பூரணமா இன்னும் வரல, ஆனா முன் ருசி கண்டிப்பா உண்டு நமக்கு. இப்ப நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சரீரம் சாகாத சரீரம் சொல்ல முடியாது. இது அழியாமை தரித்துக் கொள்ள போகிறது. வேதம் சொல்லுறது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று. நம்ம இருக்க போறோம் வயசாகி ஒரு காலத்துல நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை, இந்த சரீரம் பழசாகி அது இந்த பூலோக வாழ்க்கை முடிய போகிறது. இது அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் அழிவுக்கு ஏதுவான சரீரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆனா இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில் கூட தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் நமக்கு தந்து உதவி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு கிடைக்க போகிற அந்த அழியாமையை இன்றைக்கு கொஞ்சம் அனுபவித்து பார்க்கறதுக்காக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம், ஆரோக்கியம். இருக்கீங்களா? முன்ருசி, எல்லாரும் சொல்லுவோம் முன்ருசி. முன்ருசி அழியாமையின் முன்ருசி, நல்லா தான் சொல்லுங்களேன். அழியாமையின் முன்ருசி, ஆரோக்கியத்தின் முன்ருசி, வியாதியே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி, மரணமே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி. இப்பொழுது எனக்கு வியாதியின் மேலும் பிணிகளின் மீதும் நோய்கள் மீதும் வேதனையின் மீதும் ஜெயத்தை எனக்கு தந்து அதை மேற்கொள்ள செய்து அதன் மத்தியில என்னை பலப்பித்து, என்னை பலப்படுத்தி உயிர்ப்பித்து சுகத்தை எனக்கு கொடுத்து ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புவதன் மூலமாக எப்பேற்பட்ட மீட்பு எனக்காக வைத்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு பெரிய அச்சாரத்தை எனக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மீட்புக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் நடக்கும்போது லுக் அப் for your redemption draweth nigh. என்ன மீட்பு வருது? இதுதான் இந்த மீட்பு வருது. ரோமர்ல படித்தோம் அல்லவா 8 அதிகாரத்திலே, சரீரங்கள் கூட நாம் கூட நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு குமுறல் இருந்து கொண்டே இருக்கிறதா. என்னைக்கு அந்த சரீரம் மீட்பு வரப்போகிறது? நாம இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முன்ருசியை பார்க்க பார்க்க அதுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நாளிலே வியாதியே இல்லாத நிலை, மரணமே இல்லாத நிலை, அழிவே இந்த சரீரத்துக்கு இல்லாத நிலை உண்டாகுமே, அதை பார்க்கக்கூடிய வாஞ்சே, அதை குறித்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது என்று ரோமர் 8 அதிகாரத்திலே நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் கொண்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நமக்கு கிடைக்கப் போகிற சுதந்திரம் அழியாமை, சாவாமை, ஆவியானவர் அதற்கு இன்றைக்கு அச்சாரமாயிருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவதன் மூலமாக நமக்கு அந்த கேரண்டியை நமக்குள்ளாக அவர்
தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஏழு காரியங்களை, பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஏழு காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். பரமேறின கிறிஸ்து, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார்? அவருடைய எண்ணங்கள் என்ன? சபைக்கு சொல்றாரு, யாராவது ஒருவன் வியாதிப்பட்டால் உடனே மூப்பர் அழைக்க சொல், உதவி செய்யட்டும், வந்து ஜெபம் பண்ணட்டும், எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்யட்டும், சொஸ்தம் ஆகட்டும். சொல்லுகிறார், குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறேன், சும்மா விட்டுட்டு போல. நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதற்கு மேலான காரியங்களையும் செய்வார்கள். நான் இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், இன்றைக்கு மாறி இல்ல, இன்னைக்கு பேர் வேற இல்ல, இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், நான் குணமாக்குகிற கர்த்தர் தான், என்றைக்குமே குணமாக்குகிற கர்த்தர் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதெல்லாம் எண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். தெய்வீக சுகத்தை நாடுங்கள், ஆரோக்கியத்தை நாடுங்கள். தேவன் நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள். சந்தேகங்களை உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படியாய் கல்வாரியிலே அவர் மரித்தார், வானத்தை விட்டு இறங்கி வந்தார், இங்க வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து சாபங்களையும் ரோகங்களையும் பிணிகளையும் சுமந்து தீர்த்தார், நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக. ஆகவேதான் சபைக்கு சொல்லப்படுகிறது, வியாதிப்பட்டிருந்தா மூப்பர் அழைக்கணும், ஏதாவது பண்ணணும், ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுக்கணும், அதை சரி செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம்.

எல்லார் கைகளை வச்சு சொல்லுங்கள். இயேசு என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என் மத்தியிலிருந்து விலக்குகிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நோய்களையெல்லாம் சுமந்து வேதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் யெகோவா ராபா, என் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை குணமாக்குகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இயேசு என் பரிகாரி என்று சாட்சியிடுகிறார். இயேசு என் பரிகாரி என்பதை எனக்கு ஆவியானவர் விளக்கி காண்பிக்கிறார். ஆவியானவர் என்னுடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாயிருக்கிறார். தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்னுடையது. அது பரலோகத்தின் முன்றுசி, அழியாமையின் முன்றுசி, சாவாமையின் முன்றுசி, அது எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.

அடுத்த வாரம் இன்னும் சில காரணங்களை சொல்ல போறேன். அதுல ஒரு காரணம், இயற்கையிலேயே கர்த்தர் மருந்து வச்சிருக்கிறார். சுகம் இல்லையா? ஆவிக்குரிய வழிமுறைகளை வைத்தது மட்டுமல்லாமல் சரீர பிரகாரமான வழிமுறைகளையும் வச்சிருக்கிறார். ரெண்டு டேப்லெட்டை போட்டு முழுங்கினா இப்படியே வியாதியிலே இருந்துறாது, ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருக்காது. என்னத்தையாவது பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டா கொஞ்சம் சுகமாகுன்றார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அடுத்த வாரம் காமிக்கிறேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். ஓ, நீ மருந்தே சாப்பிடாம போய் சாகு அப்படின்னு சொல்லல கர்த்தர். அது உனக்கு உதவி செய்யுமா, அதையா சாப்பிடுப்பா நல்லா இருன்றார். இருக்கீங்களா? எல்லாரும் ராமேன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மறைபொருளா இருக்குது, சிலர் மறைச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் சிலர் ரகசியமா மருந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா சபையில மருந்து சாப்பிடாதீங்க போதிச்சுட்டாங்க. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. நான் காமிக்கிறேன், அடுத்த வாரம் வாங்க, நான் காமிக்கிறேன். வேதத்துல மருந்துக்கு எதிராக போதனை இல்ல, மருத்துவர்களுக்கு எதிராக போதனை இல்ல, நர்சுங்களுக்கு எதிராக போதனை இல்ல. கர்த்தர் இவர்களெல்லாம் எதிரியா பாக்குறது இல்ல, விரோதியா பாக்குறது இல்ல. இவரெல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள், அவர்களை காண்கிறார் கர்த்தர். குணமாக்குறதுக்கு பல வழியை வச்சிருக்காரு. எப்படியாவது குணமாயிட்டு போங்க, நல்லா இருங்க அப்படின்றதுதான் கர்த்தருடையது. சுகமாங்க, வியாதியிலே வாடாதீங்க அப்படிங்கறதா கர்த்தருடைய ஒரே நோக்கமாயிருக்கிறது. அமேன். கரனை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படி இறக்கும் மன உருக்கம் பெரிதா இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குறித்த கரிசனி உள்ளவராக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குணமாக்கும் தேவன், நம்மை குணமாக்குகிற கல்வாரி, அவருடைய தழும்புகள், அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகள், சுகத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்பின் உள்ளத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. மன உருக்கத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை வாழ வைக்கும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே மண்டையில வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு மறுபடியுமாய் நீர் பரமேறிட்டாலும் கூட அங்கே இருந்து உம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சபையை இந்த புலோகத்தில் வைத்திருக்கிறீர். குணமாக்கும் வரம்

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

தேசத்தில் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஜேக்கப்பை அன்பு தெய்வம் அழைத்து பேசினார். பெத்தேல் என்ற இடத்தில் தரிசனமான தேவன் நானே, இங்கிருந்து புறப்பட்டு அங்கு போ என்று கட்டளையிட்டார். பெத்தேல் என்றால் தேவன் தங்கும் இல்லம். கீழ்ப்படிந்து புறப்பட்டார் ஜேக்கப். ஆனால் பெத்தேலுக்கு வரவில்லை. செக்கேம் என்ற இடத்தில் குடியேறினார். படைத்த தெய்வத்துக்கு பயப்படாத பட்டணம் அது. ஆகவே பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஜேக்கப் கலங்கினார். ஆனால் கைவிடாத கருணை தெய்வம் மீண்டும் கடாட்சித்தார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் நீ குடியேற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். குடும்பமாய் கீழ்ப்படிந்து குடியேறினார் ஜேக்கப். அன்பு மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? செக்கேம் என்ற பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறாயா? புறப்படு, எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்மைகள் செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடுவோம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

கால்களில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காயத்தமாகவும் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? வி கேன் லிவ் அஸ் ரிச், வி கேன் ஹாவ் ஹெல்த் வெல்த் பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வந்து வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் ஏழையாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். நம்ம தரித்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்தபடி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவர்கள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு வி மஸ்ட் ஆல்சோ ஹாவ் த வெல்த். நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேசுகிற சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசினா உண்மையாக இருக்க இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசினா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக ரொம்ப கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்லுகிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வந்தரோடு வாழும் வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல நாலு சொத்து இருக்கணும், இங்கே அங்கே நாலு சொத்து இருக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தலாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி கூறுமா? நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்க, நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே நான் இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்னதான்? செல்வந்தான். அப்போது செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ தர் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்றால் ஒன்றே அந்த கரன்சி ஒட்டியே தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்தி, வெல்டு ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வம் உடையவர்களாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச் ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வேணும் ஆசைப்பட்றீங்க, கார் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் ஆசைப்பட்றீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசைப்பட்றீங்க? ஃபார் வாட் பர்பஸ், ஃபார் வாட் பர்பஸ் யூ வாண்ட் டு பொசஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல்த்? சந்தோஷமாக வாழ்கிறோம். சரி, வேறு ஒன்று தானா? செல்வங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்கே சம்பாதிக்கிறேன்னு கேட்டால், சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய்ங்களா? சம்பாதிச்சாதான் நம்ம வந்து சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம் வரலாம், நாலு பேர் நல்லா செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ்? ஆ, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா? செல்வம் எதுக்கு? அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க உன்னையும் காணாமல் என்ன செய்யணும், மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க? பிள்ளைகள் ரைட் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். செல்வங்கள் எதுக்கு? எங்கள் ஆசைப்படுறீங்க செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுறீங்க, சொத்து வேணும் ஆசைப்படுறீங்க, சில்வர் வேணும்னு ஆசைப்படுறீங்க, கோல்டு வேணும்னு ஆசைப்படுறீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வந்தர் ஆக வேண்டிய தேவை கிடையாது, ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசியெல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவில்ல ஆண்டவர் கேட்குற எப்போ எதுக்கு செல்வந்தர் ஆக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல. இல்லை ஆண்டவர் எனக்கு வீடு பெரிது வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் வைக்கணும், அப்புறம் அங்கங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டு கிண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்ற? கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன், இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது, நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா? ஆ, பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லாண்டி செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணும்னா செத்து போயிடுங்களா? ஓ, கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய நகை போட்டுட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம், அதான் அவன் பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை, நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதிர்க்க தேவைனா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வி ஹவ் லாட் ஆஃப் நீட்ஸ், அவர் நீட்ஸ் மஸ்ட் பி மெட். தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடும், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா? வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோன்னே என்ன பண்ணும்? இப்போ சாப்பிட்ற வேலையே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல. முன்னாடி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பொழுதுபோக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈசி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்டை ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்ற வேலையே நமக்கு பொழுதுபோக்கு. டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த காலம் ஆண்டவர் நோக்கி பார்த்தா இப்போ ஆமாம், உட்காந்து முகவில் பார்த்து, சாஞ்சிட்டு முகவில் பார்த்து, அப்படி சாஞ்ச முகவில் பார்த்து அப்படி அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு ஆமாம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பால் வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத அதை ஒரு ஒரு ஒரே ஒரு பொருள்னா இதுதான், உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் அப்புறம் கர்த்தரை எங்கே பார்க்குறது? தேவையில்லை, கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள் நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ் நீட்ஸ், நீட்ஸ் ஆளுக்கால் நீட்ஸ் வித்தியாசப்படும்ல, தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு புடவை கொடுத்தா போதும்னு, அவங்களுடைய தேவை தான் ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியானவங்க என்ன பண்ணணும், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ண. அப்போ அவங்கவுங்களுடைய லெவலுக்கு அத்தனை தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு சில தேவைகளை கொடுக்குறது. அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை, எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க. காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்க, வி வில் ஹாவ் எ ஹோப் இல்லையா, ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம், இல்லை நமக்கு செல்வம் வந்தால் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம், ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டான், வாட காலி பண்ணி போன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் நமக்கு இன்னும் நாலு வீடு இருந்துன்னு சொன்னால் ஒரு வீடு ஏதாவது ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு செய்யலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம், எனிகோ எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கை அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை தான். பணம் நம்பிட்ட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும், ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்கிறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை, எனக்கு செல்வத்தால் என்ன வரும், ஒரு நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஐ வாண்ட் டு பி கிளாட், ஐ வாண்ட் பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லைஃப். சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறாங்க. சந்தோஷம் சொன்னால் சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது, புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே அதை மாதிரி. சந்தோஷமா இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் எப்படி இருப்பீங்க, ரைட்? அப்போது சந்தோஷம் என்ன, இப்போ நம்மளோட காசு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம். வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக கொடுக்குறத விட நல்லா கொடுக்கலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம் வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது, நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வருது, வி ஹேவ் சம் ஜாய். அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலையில் தூங்கணும் அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயம் இன்னும் இருக்கிறது, அவைகளை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் என்ன வேணும், செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வி நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா. சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எதுக்கு, ஹோ ஷுட் வி நீட் வெல்த் ஸோ தட் வி கேன் பி ஹாப்பி, ஆல்சோ வி கேன் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. அப்படி தானே திருப்தியாக இருக்கு, வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா காம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸரி எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் குட், திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று விஷயம் இருக்குது, என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிற அப்படின்னால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை, இல்லை இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை, பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வந்தன் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம், நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர் அப்போ அப்போ பார்க்குறவில்லை, என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ நாம் வந்து ஒரு 75 ரூபாய் 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆண்ட வேலை ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான், நமக்கு ஆசை இருக்குது. ஒன்று, நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாமளும் சாப்பிட்டு தான் நம்ம வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண, இருப்பா கர்த்தரோட ஆசீர்வாதம் இப்போ போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது எப்படி நாம். அப்போ காசு இருந்தால் என்ன பண்ணலாம், இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்ய ஆசைத்தான், ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு அந்த நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்டில் என்ன இருந்து காசு இருந்து, இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது, ரைட்டு. இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக, ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி அப்படி கேட்குறவள அது இருக்கட்டும், நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன் செஞ்சுற. முதல்ல எதுக்கு கேட்குறத சொல்லு, ஆண்டவரே நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், நான் வந்து நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா. அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடிவு முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது சந்தோஷமாக இருக்கணும், அப்படி சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. நான்காவது திருப்தியாக இருக்கணும். ஐந்து, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த ஐந்து நோக்கத்துக்கு இல்லையா. சரி, இந்த ஐந்து நோக்கமும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? லார்ட் மேக் மீ ரிச், சொத்து எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுக்கோன்னா, சாம்சன் பால் வந்து செல்வந்தது பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அந்த எப்போ பிரசங்கம் போனாலும் வேறு டாபிக் தான் பேசியிருக்கார், அந்த செல்வம் வசதினா. அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம், செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும், பெறணும். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வம் தான் ஆக்குறேன்ப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கை உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நாலு பேரும் நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும், வீடு நிலம் அது இதெல்லாம் கொடுத்துட்றேன், இப்போ இவைகள் உனக்கு இதை தருதாப்பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்டேன், வீட்டை கேட்டேன், வாகனத்தை கேட்டேன், வசதியை கேட்டேன், இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நாலு இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்டேன், பேங்கில் நாலு பேங்கில் எனக்கு டெபாசிட் கேட்டேன், கோல்டு செலவு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாலமனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறாரு? ரிசல்ட் கேட்குறாரு, ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டால் யோசிக்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சில்வர் இருக்குது. ஆண்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவ் ஆர் யூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆல் ரைட் எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை. எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்குற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் நான் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே, எல்லாம் அவனுக்கு அதான் அவன் கேளாத ஐஸ்வர்ய செல்வெல்லாம் கொடுக்கப்பட்டது, அது வெள்ளி சில்வர் ஞான அறிவு புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசிங் ஒன்றாம் பதியோட 14 வசதி வாசு பார்க்கும் பொழுது, மாயை மாய் எல்லாம் மாயை, சூரியர்கள் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்த எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா. அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான், என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தனியாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். அப்போ 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 மத்தேயத்தினுடைய 2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் அங்கே பதில் இருக்குது. ஏசாய 55:2,
1: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள்.
0: பாருங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசை செல. அப்போ பணம் இருக்குது, ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்தது கொடுக்க மாட்டேன். அப்போது அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறியா பார்க்குற ரைட்டு, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்து என்ன நேசிக்கிறது, யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு, எதுக்கு, என்னத்துக்கு நேசிக்கணும், நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து உனக்கு நிறைய கோழு செயின், தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, உட்காந்து என்ன பண்ணுறோம், என்ன நேசிக்கிறதுக்கு இதை எங்கே போய் வாங்குறது? போத்திஸில் போனால் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா? எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல, அப்புறம் எல்லாம் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணுறோம்? அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா? அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்த அப்புறம் என்ன கிடைக்கல? தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் கிடைத்தது, இது என்ன செய்யலை? கிடைக்கல. நல்ல காசு வந்து, பணம் வந்தது, எல்லாம் வந்து, பெட்டை வாங்கணும், நல்ல ரூம் வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணிடணும், அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற, நைட்லாம் தூக்கமே வரல. கொஞ்சம் தூக்கம் வரணும் பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்னை தூக்கத்தைக்கு போய் வாங்குறது, பெட்டு விற்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான் இல்லை. அப்போது நம்ம தேவை என்ன செய்யலாம்? சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை? நெக்ஸ்ட் தேவை என்ன? நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17,
1: இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
0: நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியலை. இவன் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது, அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன செய்ய பண்ணிட்டாங்க? ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாதங்க லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம்? இருந்து என்ன பண்ண முடியலை? அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம நமக்கு கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா? நாம் அதை பற்றியில் சிந்திக்கிறதே கிடைக்காது. நம்பிக்கை தரத தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய களத்தில் காதலில் போடுறவங்கள என்ன மதிக்கிறாலும் மதிக்க, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும், அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல? நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும், இப்போ எல்லோரும் என்ன பண்ண ஆபரா மாதிரி, என்ன ஐஸ்வர்யம் வாங்க ஐஸ்வர்யம் வாங்க சொல்கிறேன், ஐஸ்வர்யம் வந்து போச்சு, ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா? அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா? நான் விரும்புகிறத செய்கிற ஒரு செல்வம்னு சொல்ல முடியுமா? அடுத்தது என்னது? சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமனை பார்த்தோம், அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லையே. என்ன சொன்னான் பிரசங்கி 1:14 என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கிலே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன் ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா? நத்திங் மேக்ஸ் சென்ஸ், எல்லாம் மாயா இருக்குது, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு எப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற? இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன். இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நிறைய செல்வம் வச்சுருக்கேன், எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல? நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரித்தா காமிக்கிறேன், இவனுக்கு அது கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கு? ஏன்னா அவ்வளோ இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை. எதுக்கு போய் எதுக்கடா நம்ம சிரித்து காட்டணும்? இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன். இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே, அப்போ என்ன பண்ணுறது? சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கல? அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது? திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரை எழுதி வச்சுட்டார். 1 பிரசங்கி 5:10 பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது,
1: பணப்பிரியன்
0: பணப்பிரியம் பணத்தை பிரியப்படுறான், வருது, ஆனால் அதில் என்ன இல்லை, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். செல்வப்பிரியன் செல்வம் வருது ஆசைப்படுறான், அதில் வந்து என்ன வரல, திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாம் ரைட்டுங்க, நல்லதாக இருக்குது சாப்பாடு, எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிறவள திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லை, அவ்வளோ இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகலை அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பிரியனுக்கு செல்வம் என்ன செய்யலை? திருப்தி கொடுக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதுல இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினால் அல்ல, இனி வரப்போகிறதுலாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தியோடு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம், இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு, நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும்? அப்போ அதுவும் வாங்கிட்டோம்னா நிம்மதியாக நம்ம கண்ண மூடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள் வந்தவைகள் அல்ல, வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, தே டு நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் இனி வரப்போ, அதனால் நம்ம அடுத்த முயற்சிக்கு போகிறோம், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல, திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை? செல்வம் இருந்தால் போதுமா? கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்றாத. என்கிட்ட இருக்க பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன். நீ நாலு பேங்கில் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது. நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது? பழசாகி போச்சுக்க பொருள், பழசாகி போச்சு, அது எங்கே போகுது? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்ட ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி, என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வட்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு என்றது வரைக்கும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போல்னா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார். ஒருவேளை இதுவாக நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில், இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை, ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்னை விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது? அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை. சரி, இப்போ ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன்? செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு, இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக் என்ன? இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா? வாங்கி சொல்லுங்களேன், சந்திக்குது சந்திக்கலை? சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது, நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது, இது நிரந்தரம்லாம் இல்லை. அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவையை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சிலதில் கை கொடுக்காது, சிலதில் ரொம்ப உதவியாக இருக்கும், சிலதில் உதவி என்ன செய்யாது வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை, ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கதோ சந்திக்கல பிரதர், எனக்கு வேணும் அவ்வளோதான், சந்திக்க சந்திக்கலையே எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும் அவ்வளோதான். அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில்? கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை அப்புறம் செல்வங்களில் சந்தோஷமே வராது. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரலாம், கொடுத்துருங்களா எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, அது வருது ஒரு நேரங்களில் செல்வத்தில் என்ன வருது, சந்தோஷம் வருது. பிரதர் எனக்கு இயேசுநாதர் தான் பிரதர் சந்தோஷம், என்கிட்ட எந்த செல்வத்தும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரலில்ல, எவனால் ஆக்கும் புதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க, கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் இருக்கிற பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நல்லது காலி பிடி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது வராமலும் போகுது, நம்பிக்கை வருது வராமலும் போகுது. சில நேரத்தில் நம்பிக்கை இருக்க முடியுது, சாதிக்க முடியுது, பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால் கண்டத்தில் நிற்கும்பாங்க அப்படின்னா, வெள்ளம் வந்து கரையை கடந்தால் கூட என்ன இருக்குமா, கண்டத்தில் என்ன, அப்படி ஒரு லேண்டு வந்து அடிச்சுட்டு போனால் அடுத்த லேண்டு என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரி, இருக்கட்டும், இப்போ நான் சொன்னதை வச்சு நான் எந்த ஊர்காரங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. மக்கள் அந்த விஷயம் சத்தியத்துக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனில் என்ன செய்வாங்க, ரொம்ப யோசித்து பார்ப்பா இது எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ரைட், இருக்கட்டும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை சொத்துனா வருது வரலன்னு ஒரு தடவை என்ன செய்ய முடியாது. காசு இருந்தால் திப்பாக தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்டிங் எஸ் நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது வரும்போது. அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா? வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம், திருப்தி ஒரு நேரம், திருப்தி இல்லை. வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி. காலைல திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால் ஆமாம். செலவில் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவான். சாப்பிட்டு சொன்னால் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கு இல்லைப்பா, அன்றைக்கி வயிற காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அரவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள அன்னைக்கு அவன் குக்கு மாறியிருப்பான், ஒன்றும் மாறலை, உன் நிலவு மாறிட்டிருச்சு. அன்னைக்கு பசிக்க பசிக்க போய் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை. அப்போது அது எப்படி இருக்கும், கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது. சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பாரு ஃபீல் பண்ணுற, ஹவு டு யூ ஃபீல். ஆண்டவரை சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில நேரத்தில் நான் எவ்வளோ தான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் போய் சொல்கிறது, டாக்டர் எவ்வளோ பணம்னு கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆண்டிக்கு உடம்பு நிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு, இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியலை, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல, எல்லாம் சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவுள்ள பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் செலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம், ஆனால் எவ்வளோ பணத்தை செலவு விட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்யுது செய்ய மாட்டேங்குது, கொடுக்குது கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தரமாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் ஏற்கனவே நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம். நிலையற்றன்னா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல, என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாவது திருப்தி அடை, புரிகிறதா, அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம், நீ நிறைய பேர் இந்த செல்வம், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், இல்லை நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமோன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசாக்கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற, உன்னுடைய நோக்கம் என்ன, நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன் வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முடிக்கிறோம், யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார், இல்லை ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன, அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டுருக்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே யார் வேண்டு நாதா, நீரல்லவா, எது வேண்டு நாதா, பாட்டெல்லாம் அப்படி தான். ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம், யார் வேண்டு நாதா, நீரல்லவோ சொல்கிறோமா சாட்சி, எங்கேயா போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார் எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம், கிரக பயசனம் கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம், கர்த்தர் அவிதமாக செய்தார், பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம், எது வேண்டு நாதா உன் அன்பல்லவோ, எங்கே போய் சாட்சி சொல்கிறோமா, ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படி நான் ஒரு சாட்சி இருக்கேன், இல்லை ஏதாவது கிடச்சாதான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா, உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது, உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன? அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவனை தந்தல். இவ்வளவாய் அவ்வளவுதான்ப்பா, டு திஸ் எக்ஸ்டென்ட், பியாண்ட் திஸ் ஹீ கனாட் ஆஃபர் எனி திங், எதை தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் செல்வமா? இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு பக்திக்காக தான் என்ன? இல்லை, ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ நான் மறுபடியும் பாயிண்ட் ஒரு யாராக இருக்கணும், வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் யோ பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாகவும் தான் ரிச்னஸ் இல்லையா. நாங்கள் தரத்தில் எண்ணப்பட்டோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தானே ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அநேகரை, அப்படி தானே? அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும்? செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது, வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ், எதில் அங்கே பார்க்குறேன், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதர் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். அப்போது செல்வம் இருக்கிறவர்கள சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு, இது இருந்ததுன்னா நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம்? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது. All the wealth is hidden there. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஹெவன்லி ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்தியா பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அது மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான், அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க. இல்லைங்க, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவ்

புது பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ நியூ டெஸ்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டேன். இல்லைங்க, இங்கே இருக்கிறலாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது, செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க? ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க? பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கல, அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார்? ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுருக்கலாமே. ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செல்வம் பணத்தை வள்ளி எள்ளி கொடுத்து நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து நிறைய கோல்டு வாங்க வச்சு இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யம் வாக்கலைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தர் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால் சில தங்கம் வெள்ளினால் அப்படி செல்வதற்கு பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க? எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்து தான் காட்டுறாங்க, முடிந்து போனது இல்லையா? அவள் பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க? செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்குற ப்ராமிஸ் வந்து பேசுகிறாங்களா? பேச முடியுமா? ஒன்றும் வேண்டாம், மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள், இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள்லாம் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடு எடுத்து கொடுங்க. உங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் 3-4 மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும்? எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கேருந்து வருது? பழைய ஏற்பாடு. சரி, இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா? இப்போ ஈசாக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அதுக்குதுன்னு நிறைய விஷயம் பழைய பழைய சொல்லப்படும், நிறைய இடங்களில் ஆசிரியர் வச்சுருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க, மக்களே நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு, அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்கள் அறிந்து தான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அதுக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரல. உண்மையான அந்த ப்ராஸ்பெரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்கள். தேவன் தம்முடைய உறைவேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்கல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய பாட்டுக்காரர்களுக்கு இல்லை, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல, அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருந்தானே. எப்படி நம்ம படிக்கிறோம், அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லா அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை. தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா அவங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு, அதனால் தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும் பாருமா. அப்போ கூட பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவ பிரியர்களாக வாழ்ந்த எல்லாரும் பணக்காரலாக இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தேவமனை ஒரு ஆபிரகாம தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுகளாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவை கல்யாண வீட்டில் கூட அந்த எலிசாவை மாதிரி ஆசீர்வதிக்கப்படி சொல்ல மாட்டோம், ஆபிரகாமை போல் தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் கிடைச்சார் பாருங்கள், ஆளுக்கு ஆள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. எலிசாவை எலியாவை எலியாவை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம், ஏன் சொன்னால் தப்பாக போயிடுமா? கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவை போல ஆசீர்வாதம், பஞ்சம் வந்தால் கூட உனக்கு கேரியத்தில் என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அங்கே ஒத்துனா கூட விதை வீட்டில் போய் ஐயோ தொடக்கமே சிக்கலாக இருக்குதே, விதை வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆபிரகம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல, அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகமம் 28 வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டல் கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வம் வரையில என்ன ஆசீர்வாதம் அது, நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும், நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பாக சொல்கிறேண்ணா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம் அது, உலக செல்வம். ஆனால் புதிய பள்ளி ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா?

0: அவ்வளோ அந்த உபாகம் 22 மணி அவ்வளோ சொன்னாரே, ஏன் இயேசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய பாடாது அது என்ன, அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளையும் ஒன்று அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடியும், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும், புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்ல வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சிங்களா, உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ, புரிகிறதா? எந்த நாட்டுக்காரனும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போகிற பக்கத்துக்காரன் பாகிஸ்தான் கூட வாங்க மாட்டான், அவனும் ஹீரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவிடும். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன? இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்ல, நல்லா இருக்கிற. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவையும் சந்திக்கிறது, மனத்தேவையும் சந்திக்கிறது, புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், என்ன கிடைக்கும், மனசு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்ப, நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்பா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரக்குன்னு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தாதான் நம்ம உற்சாகமாக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல உங்களை, இல்லையா? ஏதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுகையில் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை, ரைட் இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவையில் சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறார், உடுக்க தர மாட்டேங்கிறார், நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கேயோ சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரிடலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலன்னு சொன்னால் நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசியோடு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுபோன்ற ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்ய, வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்த பதவி நம்பிக்கை. எரேமியா 17 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து, கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து, செல்வங்களுமே நம்பிக்கையாக இருக்கிறவன் யாரு? அது 5 சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம்.
1: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன்.
0: அப்போ மனுஷனை உலகத்து பொருட்களை, செல்வத்தை, கோல்டை, சில்வரை இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவன். ஹீஸ் அ கர்சர் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸ்ட் பர்சன். அதே மாதிரி இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பற்றி பட்டி பார்த்துருக்குறோம். அடுத்த சந்தோஷம், சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு. அப்போ அவனுக்கு நிறைய வீடு வசதி ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான், இனி ஒரு ப்ரெசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா. அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15 வாசித்து பார்க்கலாம், 11 சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வட சொல்கிறதுக்கு இல்லை, போதனை போதனை போதனை கற்பனை கற்பனை கற்பனை பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிற, அவ்வளோதான் நம்மளால் செய்யவே முடிந்தது அப்படி இல்லை. இந்த பிரசங்கத்தையெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கல. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம் ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் என்ன சொன்னார், நான் இவைகளை அந்த வசனத்தை வாசிப்போம்.
1: சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
0: இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? ஆன்மீகம் இதெல்லாம் அப்படிதான், பண்ணி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதான் ஆன்மீகம். அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். அது எப்படி இருக்கும்? தர் வில் பி த கம்ப்ளீட் ஜாய், ஆல்சோ த பெர்ஃபெக்ட் ஜாய், தர் வில் பி எவர் லாஸ்டிங். அது நீண்டு நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்பவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவர்கள், அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவர்கள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் வந்து எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப விரும்புகிறேன், நீ போதுமென்ற மனதோடு இருக்கணும், தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போஸ்தலன் பவுலானது தெளிவாக சொல்கிறார், அது இஸ்லாமிய போதகர் கூட அதை சொல்கிறார், போதுமென்ற மனம் தான் இருக்கிறதுல என்ன செல்வம், பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் என்ன பண்ணுறான், போதுமென்ற மனதுடையக்கூடிய தேவ பக்தி இருக்கே அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவன் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்ட்லி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால், அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும், ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட். போதுமன்ற மனதுடையக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பே 4:11, எந்த நிலைமையிலும், இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம், திருப்தி இல்லைன்னு பார்த்தோம், ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது, மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம், உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம், ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது. எல்லாம் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ, நாளை உனக்கு தேவைப்படும், எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ, அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் மற்றவருடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்போம். நீங்கள் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க, ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான், கரையாக அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும், ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது, நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதுங்க இப்படி தான், அதெல்லாம் உடனே மறந்துடணும். அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற, ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லலாம் டிலீட் பண்ணிட்டே இருக்கணும்ல, அதில் அப்படி டிலீஷன் இருந்தால் தான் அடுத்த என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர், அதை பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் நீங்கள் புதுசாக அதை புதிய ரசத்துக்கு இடம் விடுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால், உங்களுடைய அன கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும், கர்த்தர் சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம், எனக்கு இன்னும் வேண்டும், என் பையனுக்கு ஓகே, பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணும், அப்போ அவனுக்கு வேணும், நான் செத்து போனால் கூட அடுத்த 2-3 தலைவர்களுக்கு என்ன வேணும், வீணும் அப்படிங்கிறவரும். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், நம்ம டைட்டில் என்னது, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், கர்த்தராலம் செல்வந்தலாக வாழ்வது எப்படி, கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு, இந்த வண்டி எந்த ஊர் வச்சுனாலும் கடைசியில் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் வந்து சேரும், வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 70-80 ஒரு பஸ்ஸு போகும், அது எங்கே சுற்றினாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லா ஒரு செல்வம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம், நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்குற செல்வம் எது, தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது அதனால தான் சங்கீதம் 68:10 பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னு அதன் மேலே என்ன பண்ணாதீங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலையில்லாத ஐஸ்வர்யம் மேலே நம்பிக்கை வைக்கணும் பவுல் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும், வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும், நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும், அது எப்பொழுது செழிப்பாக. இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா, நம்ம செல்வந்தர் ஆகிறது எப்படி, தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா நான் இவ்வளோ சொன்னதுனால செல்வம் செல்வம் மைண்டில் சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மனத்தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா, சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா, அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, இந்த செல்வத்தினால் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா. அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சார் இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போது நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செல்வம் எது, கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம. சரி இப்போ நமக்கு காலில் பால் பாக்கெட் வாங்கணும், அவங்க வந்து ஒரு 5 ரூபாய் 2 பாக்கெட் கொடுப்பா, இல்லை 3 பாக்கெட் கொடுத்து வாங்கினோடனே காசு கொடுங்க கேட்டவுடனே ஜிபேயா இபேன்னு கேட்குறேன், 1 பையும் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால். இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டில் விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது, கர்த்தரே செல்வம், கர்த்தரே செல்வம், பொண்ணு கொடுப்பாங்களா, இல்லை பொண்ணுக்கிட்ட கேட்குறான் என்ன பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு, கர்த்தரே செல்வம், இதெல்லாம் வேலைக்கு ஆகா. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா, அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட், புரிகிறதா. இது நமக்கு தேவையான எல்லாம் தராது, உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தராது, முழுமையான நம்பிக்கை தராது, அது தேவை. அப்போ அந்த பணத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கர்த்தரையும் செல்வம் உன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும், இல்லை அவன் கியூஆர் கார்டை காட்டுவான், நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது, இல்லை அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. நவ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் மணி. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவன் ஏமாறி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவன், நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவை சந்திக்கனால, அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவைகள், என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவைகள். இப்போ நான் என்ன செய்யணும், பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தனுடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிற இப்படி இங்கே வந்து அப்படியே நம்மளை மேஜிக்காக கர்த்தர் என்ன பண்ணிடுவார், அப்படியே பணத்தை கொட்டி கொடுத்துடல. நம்மை வந்து நல்ல செல்வங்களை அனுபவிக்கிற நபராக மாட்டின உடனே நாம் இப்போ என்ன பண்ணுறோம், அட்டை ஒரு லெவலாக பஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நாம் சம்பாதிக்கணும். அதனால தான் அப்போசே பவுல் சொல்லுகிறவள 2 தசலோனிக்கே 3:8 வாஸ்து பார்க்கும் பொழுது, நாங்கள் ரொம்ப கர்த்தரத்தில் பக்தியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செல்வமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு, இரவும் பகலும்
1: வருத்தத்தோடும் வேலை செய்து
0: ஏங்க, அவ்வளவு தேவ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும், இல்லை அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அனைவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்களுக்கு ஓகே, தேவனை அறிஞ்சிட்டிங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவைகளை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோயினுடைய வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்கவே முடியாது, அப்போ உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாட்சியடின் பைபிள் என்ன செய்கிறது, இதான் செல்வம். புரிகிறதா? இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற? கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய அண்ணன் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறார். கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்குறார். கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் ஒரு இவ்வளோ கொடுக்குறார். இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உண்டு எல்லா பலத்தோடு என்ன செய்யும், செய். சிலர் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்வோம் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான். அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன், சும்மா இருக்கிறேன். வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுகிற சங்கத்தில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஐயா 50,000 ஒரு சம்பளம் தரல. சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு போய் தொலைக்க வேண்டியதானே. இந்தியாவில் இவ்வளோதான் சம்பளம் கிடைக்கும், தர இவ்வளோ தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஜிப்மர்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க, நர்சஸுக்கு ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. பாவம் அந்த அது இந்த பாண்டிச்சேரி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போகிற லேக்ஸுகள் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க தான் கடை கடை கடைக்கு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலையால் அணைஞ்சால் அதிகபட்சம் கொடுத்தா 20,000 இல்லை 25,000, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது? ஜிப்மரில் 100,000 கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது? ஆனால் செய்ய மாட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 15,000 வாங்கு. புரிகிறதா? என் தகுதி 50,000 1,00,000 எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை. தகுதியை வேலை பார்க்காத ஐயா, நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் உனக்கு 20,000 கிடைக்க செய்ய அந்த வேலையை. வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட அப்போது நாம் வந்து பிறர் சார்பு நிலைமை இருக்கக்கூடாது. அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புலாம் என்ன செய்யணும், தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க. பிலீவ், தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார்? நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்க, நான் கூறிய பிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன். இல்லை, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதிக்க. வா, உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழலை கூட என்ன செய்யும், உனக்கு முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்பேன். அப்போ என்ன செய்வாங்க? அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வெல் விஷயத்தை கொண்டு கடவுள் சப்படும். அது கடவுளுடைய வழி. புரிகிறதா? அந்த இடத்துல பெரும் பாராட்டி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ பிற சார்பு நிலைமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி, அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார். வேலை செய்யாதவன், ஏன் அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தரம்மை ஆசீர்விக்கிறார். அப்போ பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும். அதான் பவுல் சொல்லுவோம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்கிட்ட இருந்து திருடி சாப்பிட்டுருந்தீங்க, ஒரு வரும் அந்த வசனம் கரெக்டாக. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், வேலை செய்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள், உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் என்ன எவ்வளோ பெரிய சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தவறான பாதையில் போக மாட்டீங்க. போக மாட்டீங்க, நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும். கர்த்தர்கள் உதவி செய்வார், கர்த்தர்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் தட் வில் கிவ் அஸ் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரிகிறதா? ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி? கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குள்ளே பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டவர் நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தலாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபைக்கு உம்மை சூத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும் செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதையும் எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதையும் எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும் நீர்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனைகளாலும் நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும் நீர்களை காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபைதாரம் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி. என் முழுமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி. கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: மனிதன் செய்யும் பாவங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிங்கருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்வாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்களே, வேதத்திலே ரோமர் 1 அதிகாரத்திலே மனிதனுடைய 23 விதமான பாவ சிந்தனைகளும் பாவ செயல்கள் எவைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஒரு மனிதனுடைய மனதிலே பாவ சிந்தனைகளாக வருகிறது என்றால், எந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை தேட அவனுக்கு ஆர்வம் இல்லையோ, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இல்லையோ, அந்த மனதிலே இத்தகைய பாவ சிந்தனைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ சிந்தனைகள் பாவ செயல்களாக மாறுகின்றன. இந்த பாவங்களை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அது தேவன் வைத்திருக்கிற நீதியான நியாயத்தீர்ப்பாகிய மரணமே. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய நரகாக்கினை தண்டனை, அக்கினி கடலிலே போடப்படுகிற ஒரு தண்டனையை குறிக்கிறது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை உண்டு, அது நியாயத்தீர்ப்பிலே அது விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.

மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தி நான் எரிச்சதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படின்னு

0: கிறிஸ்துவின் அன்பர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் உலகம், ஆண்டவர் சொன்னால உலகத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இப்போ நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது, இந்த மீடியா மூலமாக உலகத்தை முழுசும் நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்கும். சரியா? இப்போ நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி, அவங்க சூழ்நிலையில் அந்த டைமில் எப்படி இருந்தது, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். படிப்படியாக மற்ற காரியங்களெல்லாம் நம்ம
1: கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையிலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது. எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளே கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து இருக்கிறாள். ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது கொல்லங்கோடு பகுதியிலே பாலவெளி என்கிற பகுதியிலே கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலை ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
0: அந்த சிறு பருவத்தில் உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க, உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக
1: சொல்லுங்க. கத்துடி நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே சிறுவைபுரம் பகுதியிலே, அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்களை கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
0: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க, அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
1: ஏன்னா அந்த சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இப்படி தான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத்து கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டு இருந்தோம். எங்கள் 5 சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்கள் எல்லா வசதிகளும் இருந்தது. எந்த ஒரு குறைவுகளோ, எந்த குறைவுகளோ என்றும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பூஜை அடிப்படையிலே வாழ்ந்து வருஷந்தோறும் சபரிமலைக்கு போய் கொண்டிருந்தோம். 5 பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கூட 7 பேர், எங்களுக்கு குடும்பம் நிறைய உறவினர்கள்லாம் உண்டு. அப்போ எல்லா விதங்களிலும் நாங்கள் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருந்தோம். அப்படியாக பெரிய கோவில் நாங்கள் வழிபட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் வருஷந்தோறும் 101 பொங்காலை போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை, மூத்த அண்ணனை மொட்டை அடித்து, அந்த மொட்டை அடிக்கும் 101 பொங்காலை போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார், நல்ல குறி சொல்லுவார்னு சொன்னால், இப்போ நம்ம தீர்க்கதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அந்த மாட்டி இந்த கல் அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வா வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவர், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தல அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களை பைத்தியம் தெளிந்து விடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா, இதாக உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா தப்பா தோணுச்சா?
1: எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகம் அடைந்திருக்கிறார்கள், சிலர் அப்படி விழுந்து அப்படி அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
0: அப்போ அந்த தெய்வம் தான் சுகம் ஆக்கிட்டுன்னு விசுவாசிப்பீங்களா அல்லது இப்படி விழுந்தது?
1: ஆமா கண்டிப்பா, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஏரியாவில் எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளோ வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: இப்போ இந்த பூஜை செய்கிறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்க?
1: ஏன்னா எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அதடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க. இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம திரும்பி இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்க நிற்பாங்க, ஏன்னா கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைனாக அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரணம் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும், அந்த வார்ப்பில் சூடு பாயசம் இருக்கும், இதை கையில் அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை என்ன வேகவே வேகாது, ஒன்றுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கையிலே. பல ஆண்டுகள் நன்றாக நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம், எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடல் அந்த ஆவியுடைய ஒரு பலசாமடுக்குள் அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர். மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துக்கள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
0: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் இந்த பூஜை வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார்.
1: ஆவி வரும்
0: எல்லாம் வந்து வேலையில் செய்துட்டு ஆனா இந்த ஒரு பழக்கமும் கூட இருந்தது.
1: ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்போ நாங்கள் இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் நான் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் அந்த சாமி வரும், கணக்கு சொல்லுவார், எண்ணெய் ஊற்றுவார், பாயசத்தை குறைத்து விடுவார், ஒண்ணுமே செய்யாது. வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், வருஷந்தோறும் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவோம். பின்ன எல்லா நாட்களும் சில நேரங்களில் நல்ல மொட்டை அடித்து 101 பொங்கால போட்டு ஜனங்களுக்கு கொடுப்போம். அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்ட எங்கள் இந்த மதுபானம் இன்றைக்கு அவர் வாழ்வில் வந்ததோ இந்த குடும்பம் சின்ன பின்னமாக அசைய ஆரம்பித்தது. எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த

0: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்துக்கொண்டாரா?
1: ஏனென்று சொன்னாங்க, 5 வரை சின்ன பிள்ளைகள் மதுபானம் குடிச்சா எங்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவர் பயபக்தியா இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்க அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் நாங்கள் அப்பாவோட கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேர் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சிருப்போம், எல்லாம் சோறு வேக வச்சிருப்போம். அப்படியே மண்பானை அன்னைக்கு மண்பானை அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது, அப்போ இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது, இந்த இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களும் செய்தோம். அந்த வருஷந்தோறு சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது இன்றை சொல்லும்போது கண்ணீர் வரும். அப்படி அடிப்பார், எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதையும் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 செண்டு வீடையும் 36,000 விற்று இன்னொரு வீடு நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகளை பிறந்தோம், ஓலை குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம், ஏன்னா ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேலும் வறுமை, தரித்திரத்தை மேலும் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும்போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலைக்குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலைக்குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்களுடைய தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறு சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் போயிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நான் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்கள் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாக கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர, அன்றைக்கு 50 ரூபா கூலி, பகுதியும் குடிப்பார். விழுறும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பிறப்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வழிபாடுகளெல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கம் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில் நொறுங்கி போனோம். வாழ்க்கையில் சுக்கு நூறா வாழ்க்கையெல்லாம் உடங்கி போனது. உடனே எங்கள் அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவே முடியலை. அதனால் எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் இழந்து போனோம். அந்த ஊர், நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளோ வறுமை, அவ்வளோ தரித்திரம், ஆகாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், டெய்லி அடி கொண்டு சாகிறதை பார்க்கிலும் இந்த 5 பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலைக்குட்டை தான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்த நான் மட்டும் மறித்து போவேன், ஆனால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளை

0: எங்களுக்கும் விஷத்தை கொடுத்து, எங்க அம்மாவும் விஷத்தை குடித்து, நாங்கள் ஆறு பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்க அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை, ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்க அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால, அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டில வாங்கி ஓலை கொட்டாய்களை ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாய் ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம். எந்த ஒரு மாற்றமில்லை. என்னாலும் அதனுடைய கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து, மாலையில் குளித்து, நல்ல தவல் உடுத்து, அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன். இந்த சூழலை மத்தியிலையும் ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. அப்பாவுக்கு ஒரு மாற்றமில்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றமில்லை, எல்லாம் இழந்து போனோம்.
1: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளோ தூரத்தை நம்ம சின்சியராக வழிபடுறோமே, பூஜை செய்கிறோமே, கணக்கு சொல்கிறோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
0: நிச்சயமாக வந்திருக்குது, நிச்சயமாக வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில் சொல்லி தருவதற்கு ஆள் இல்லை. ரெண்டாவது, அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை. ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டால் ஆகாது, குறிப்பாக பெந்திகோசு கண்டால் எங்களுக்கு ஆகாது. அவ்வளவு வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், எல்லா பூஜை புரஸ்காரம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய, ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம், வந்து செய்ய விட்டல் வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு என் ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும். தானும் சான் ஒரே நாள் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமாக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்கள் ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்போ எங்களுக்கு குடும்ப, எங்களை குடும்பத்தை கேட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுகிற வேதனைகள் ஆனவங்களுக்கு யாருக்குமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிடுத்தனை, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிட்டு, எங்களை பூஜை எல்லா எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது நடந்த அப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரிகளே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்சதி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக முடியாது, ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களை கோயில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்போ இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தினடி போனோமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இந்த இன்றைக்கு வாணி கூட்டத்து இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்போ நான் வர மாதிரி அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் வரவே வர மாட்டேன். நாங்கள் எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம், முக்குத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் சொல்கிறாங்க. இவ்வளோ நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளோ வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளோ தரித்திரம் அடைகிறாயே, உங்கள் கும்பிட்ட தெய்வம்லாம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்கள் அம்மாவை வலுக்கட்டாயம் இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால் போகலை, பேக்கில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்போ நாங்களும் விளையாட்டு பருவமா, நாங்களும் பின்னால் விளையாடி கொண்டு இருக்கிறோம். செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது, எங்கள் அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவேதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்புன்னு ஒரு நாள் அங்கே வந்தது.
1: சரி, தொடரலாம். இப்போ நீங்கள் வந்து பூஜை செய்திங்க எல்லாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்கள் எப்படி பிரவேசிங்க, அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்க நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களை கொஞ்சம் அப்படி.
0: இப்போ நாங்கள் குளிக்கும்போது எங்கள் அப்பா செய்யாத இருக்கும்போது நான் செய்வேன்னு சொன்னால், நல்லா குளித்து டவல் வெள்ள டவல் எடுத்து எங்களை பூஜார இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயா பலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு. சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு என்ன அந்த சின்ன பருவம் அவர் என்ன செய்யறாரு அதுதான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் நான் அதை செய்ய முடியும்.
1: நீங்க கணக்கு சொல்றதெல்லாம்
0: இல்லை இல்லை இல்லை எங்க அப்பா தான். ஆனால் அந்த சின்ன பருவம் எங்க அப்பா தானே கணக்கு நல்லா சொல்லுவார்.
1: கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்க மாறிட்டீங்க.
0: மாறிட்டேன். அப்புறம் என்னுடைய 17 வயசுல தான் என் ஆரம்பம் சந்திப்பின் ஆரம்பம்.
1: சரி 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
0: அப்படி கேட்டுட்டு வந்தேன். அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
1: ஓ சரி.
0: ஆமா அவர் தான் கணக்கு சொல்றாரு. ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறாரு.
1: ஓ சரி.
0: என்னுடைய காலத்து பிறகுதான் இந்த பூஜை அவர் செய்யணும். அதான் ஒழுங்கு அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் உரியது. பின்ன பூஜை புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை
1: எல்லாம் நீங்க அவர்கிட்ட கற்றுக்கொண்டு
0: கற்றுக்கொண்டோம்.
1: தெளிவா நீங்களே செய்வீங்க?
0: நான் தான் செய்வேன்.
1: அப்படி சரி. அப்போ உங்களை அந்த அசுத்தாவிலோட தொடர்பு உங்களுக்கு உண்டா?
0: இல்லை இல்லை அப்படி அந்த அந்த அனுபவங்கள் இல்லை
1: இல்லை. ஏதாவது செய்யணும் அவ்வளவு.
0: ஆனா எங்க அப்பா என்ன சரியா
1: அது சொன்னீங்களே.
0: ஆ அது சரியா.
1: அப்போ நீங்கள் அந்த 17 வயசு வரைக்கும் அந்த காரியங்களில் ஈடுபட்டு.
0: ஆமாம்.
1: அப்போ இந்த டைமில் உங்களுக்கு உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது
0: அப்போ எங்க இப்போ சொல்லி வரேன். அப்படி அப்போ இங்கே சந்திக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லி வரேன். அதை சொல்லி தான் வாழ்க்கையை சொல்கிறேன். அப்போ இந்த கன்வென்ஷன் கடைசியில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு தான் சாகனம் 5 பேர் விஷத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் தானும் சாகணும் என்று தீர்மானம். அந்த நாள் தான் எங்கள் அம்மா வலுக்கட்டாமல் இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில் பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார் இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ளே வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார். நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கே பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறாள். வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும். தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை அவர் அழகா சொன்னார். ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்கார் தெளிவாக சொன்னார். எங்க அம்மா மிகவும் பயந்து போனார். பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல் ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்படியே நான் இன்றைக்கு அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த ஏழு தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியலை. அப்போ மெய்யான ஒரு தெய்வன் இயேசு என்பதை எங்கள் அம்மா அறிந்து கொண்டோம். நான் அறியலை. நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசு தான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 5 பிணங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை மரம் காய்த்து தேங்கையை பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க? ஒரு ஏஜி சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய சஜி நான் வரேன் ரட்சிக்கப்படலை. அப்போ நான் கொடூரமாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம். இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள். நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்கள் அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும்போதே பல பீடிக்கு அடிமையானேன். பின்ன அன்ஸ் போடுவேன். கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சனை பான் பிராகுலம் போடுவாங்க. பின்ன நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன். நல்ல ட்ரிங்ஸ் அடிப்பேன். நல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதுக்கு எல்லாம் நான் அடிமையானேன். வாழ்க்கையில் எல்லாம் அடிமையாகி ஒரு நாள் அப்போ என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து. நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சு தான் போவேன். அப்போ ஸ்கூலில் போனாலும் என்ன பரியாசம் நெடுங்குறின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க. ஆனால் அந்த அளவுக்கு வரலை. அப்போ இருக்கும் என்ற பொழுது எல்லாம் வெறுத்து போச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு. ஓலை குடிசை வந்தபோது ஒரே இதுதான் ரூம் உண்டு. ஏன்னா இங்க புதிய வீடுன்னு அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு அவ்வளவு நீளம் எல்லாம்.
1: இந்த டைம்ல உங்க அப்பா
0: எங்க அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, எங்க அக்கா போறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்ப நாங்க இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலேயே இருக்கிறான், இப்படி நாங்க இப்படி இருக்கு கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்தவங்க எல்லா பாவத்துக்கும் அடிமை அடிமை. நான் ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்லா அன்ஸ் போடுவேன். ஒன்பதாம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சது.
1: இந்த பாவத்தின் நேரம் உங்களை நடத்தினது யாரு?
0: என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், நான் மட்டும்தான் இந்து.
1: இல்ல அவங்க எல்லாம் இந்த பழக்கத்துல
0: இருந்தாங்க நாங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து தான் செய்வோம். ஆமா, நாங்க என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சுட்டு போவோம். இந்த காலையிலேயே ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம், அவன் எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ள ஏறுவோம். அவ்வளவு கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போ அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரன்னு சொல்லு. என்ன அறியாம சொன்னேன், அந்த வைராக்கியத்துல சொன்னேன், அதை பின்வளவு எனக்கு தெரியாது. அவ்வளவு வைராக்கியம் எனக்கு. என்ன சொன்ன, உனக்கு உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் ஒன்னு இல்ல ஒன்னு வரிசை நிற்பாங்க. சொல்றான் உன் குடும்ப நிலையை பார்த்த யாயா குடும்ப நிலை, அது எனக்கு ரெண்டாவது விஷயம். நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களுக்கு உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனா எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் என்ன செய்யலை, மாறலை. அப்படி வாழ்ந்து நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், உன் தெய்வம் உண்மையான தெய்வமாக பார்ப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ பத்தாம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன். எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்த அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையான கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியுடைய பக்கத்துல ஒரு பெந்துக்கு சபை இருக்குது, அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திர அடைந்து இழைப்பாறி கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள். இந்த சந்திப்பின் காரணம், இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல வெண்பஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள். பால வளைத்து ஊரம்பர் நடந்து போவாங்க, வெள்ள வஸ்திரம் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடு கட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையார் என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண்பஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டர் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் யார் இவ்வளோ பரியாசம், வெந்துகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப கை
1: தடிச்சிருப்பேன்.
0: வெந்திகோசுக்காரங்க நுத்தோலி மீனை கண்டா விட மாட்டாங்க, அப்படி அவங்கள வேற ஆக்கு வேட சொல்லுவோம், சரி ஓகே, அப்படி பல காரியங்களும் இதா சொல்லும், அவங்களும் அவங்க சந்தோஷமா எந்த ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதியின் அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடித்து இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல வந்து விழுவேன். அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலுன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரைகளை தந்து இந்த வியாதியை மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்டவர் தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன? நான் பாவத்திலே வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், வெந்து அந்த இயேசுவை நான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவள் பெந்திக்கோசுக்காரில் கண்டஞ்சன்னா அவ்வளோ பரியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சை போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது எங்கள் சந்திக்கிற ஆரம்பம், என்னை சந்திக்கிற எங்கள் அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்குன்னு பெந்திகோசு காலன்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் கண்டா அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை செட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டுகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படி போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க. காலெல்லாம் பார்த்தோன்னா செப செபன்னு இருக்கும், முட்டுகள் நட கால் உண்ண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணன் ஏந்தனும், அப்படிப்பட்ட சுன ஆண்டு சந்திக்கிற விதம். ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இளவி காலை பொக்கலம் கட்டி இருக்குது, பார்க்க முடியாது, செப செவன் இருக்குது, கால் உண்ண முடியாது, ரெண்டு பேரும் கை அந்த தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார். 12:00 ஆகும்போது அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சானலு கரையா எங்கள் வீடு. அப்போ சானலு கரையை ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு இசிசி ஒரு சபையை தான் அந்த ஒரு தெய்வ மனிதர். அப்போது ஏன்னா இந்துக்கார் வர அந்த கிறிஸ்தவங்க வரமாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டேன். அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டவரோடு கொண்டு வந்தேன் சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்காரர் வரார், வந்து ஐயா இயேசுவை பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறார். அப்போ எனக்கா ஜோம் அண்ணங்கஞ்சு ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேளையில் அவர் ஜோம் பண்ணார். அப்போ ஜோம் பண்ணிட்டு அவர் கடந்து வர, ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களுக்கு வலி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜோம் பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவரை தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களை பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது, எங்களை அவ்வளோ அகோரமான நிலைமை, காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாம் கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போனோம் எல்லாத்துக்கும். அப்போது ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12:00 புழு மாறி துடிக்கிறார், இந்த வழியில் தாங்க முடியும், எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தார். இயேசுவை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12:00 இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்டும் போது எங்களுக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை. அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மயக்கம், அவர் கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார். அந்த ஓலை செட்டெல்லாம் மாறி போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அவருடைய காலை படுது, ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது. அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது, அப்படி பயங்கர ஒரு அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்சு அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினோ, அந்த சேனலுக்காரர் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மனைவி 5 பிள்ளைகள் அவர் சபையில் போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் வாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்கே போனாலும் நம்பிக்கையில், குளிக்க போக முடியாது, நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடலில் நீச்சல் அடிப்பேன், ஆற்றில் நீச்சல் அடிப்பேன், குளத்துலலாம் நீச்சல், என்னால் குளிக்க போக முடியாது, ஒருவேளை அங்கே மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்து இருக்கிறார்கள். எங்கள் அப்பா அந்த சபையில் போனார். நான் எங்கள் அப்பா மனம் திரும்பணும், நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன், உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்காக போனிருது, பெந்தகோஸ்து சபைக்கு போனீர், நான் எங்க அப்பா வாரிய பரியாசம் பண்ணுற இந்த வியாதி வைத்துக் கொண்டு. அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை, அப்படியே நான் காலத்தை தள்ளி தள்ளி இருக்கும்போது என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலுக்கு போனால் என்ன பணத்தை பல தூக்கி கொண்டு வருவாங்க. மயக்கம், மயங்கி அப்படியே ஓரம் நினைவு இருக்காது, சுயநினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
1: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும், வரல
0: அந்த வைராக்கியம். நான் சொன்னி சொல்லிவிட்டேனே, இயேசுவை கொண்டு வா, பெட்ரோல் தூக்கி எரிச்சுதாரன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
1: எப்படி உங்களை நீங்கள்
0: வரேன். அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். நான் போகிற சார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். அப்போ சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்ச, ஏன்னா அவ்வளோ நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட என்ன திட்டுனது கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மொத்தம் முடிக்கணுமா, அவங்க கையினை வைக்கணுமா என்கிற ஒரு வைராக் எனக்குள்ள இருக்குது. அவன் முகத்தை பார்க்க முடியும், கூச்ச பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்கள் அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காம சந்தோஷமா என் தலையில கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார்.
1: எனக்கு
0: பயங்கர எதிர்ப்பு, என்னுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள். ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேசுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லா இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னு சொன்னால், இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது ஆர்வம்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தம் வாழும்போது நீ போய் போய் அங்கே கேவலமான இடத்துல நான் போனேன் என்று என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2nd தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படி, பிதா குமாரன் பரிசுத்தா ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அதை முடித்து அந்த 10th முடித்து நான் கிளாஸ் முடித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போய் 2 முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நான் நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 ஊழியம் சரியாக இருந்தது. 6 என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லோரும் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு எனக்குள்ளே வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என் சொந்த இடத்துல நான் வந்தேன். என்னை தலைமை போதரை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் எனக்கு 1 லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என் சபை போதகரை பார்த்து, நான் யாரையும் பரியாசம் பண்ண அவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழியம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியம் தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் இப்போ சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள், வாரம் அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு இடவே தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். ப்ரொஜெக்ட் ஊழியம், ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம், அப்படின்னா கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம், அதனுடைய ஊழியத்தை செய்து நல்ல வாஞ்சியோடு செய்து கொண்டு. ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன். ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ் நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கத்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கத்தர் அழைத்து ஒழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி. கர்த்தர் அழைத்து உழைத்து வந்த மோசஸ் உடைய சோர்வு நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன். அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே நீ எனக்கு தீர்க்க தரிசிகள் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 மணி முதல் விடியற்கால 5 மணி வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். இதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கால் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கால் நிற்கிறேன், வானம் ரெண்டாய் திறக்கப்படுகிறது. அதுலேருந்து சூரியன் ஒரு சூரிய கதை என்னால் வர்ணிக்கிறதுனா தெரியல, எனக்கு வர்ணிக்க தெரியாது என்ன ஒன்று. அப்போ சூரிய பிரகாசம், அதிகாலை சூரிய பிரகாசம் என் முகத்தில் அப்படியே வந்து அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிக்குது. அடித்து கொண்டு இருக்குது சூரியனுக்கு பின்னால் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாய் பேசுன மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்கிரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்கிரீனில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும் அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமா பிடிக்க ஆரம்பிச்சேன். தைரியமா ஊழியம் செய்ய நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
1: இப்ப மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கிறீங்க அந்த பகுதியில்?
0: ஆமா, கொல்லங்கோடு பகுதியில்
1: சபை ஊழியம்,
0: ஆமா பால விளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டும் இல்லாமல் எங்க என்ன கூப்பிட்டாலும் கண் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளே கத்திர என்னை பயன்படுத்தி வருகிறார்,
1: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசு சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிகிட்டு வா நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான், ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த சாட்சியின் மூலமாக இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல ஓ என்னை அழைத்திருக்கிறாரா அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையில் உங்களை பயன்படுத்துவார். இப்போது என்னென்னா ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
0: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன் மாளிகையில் பிறந்தேன், ஓலக்கூட்டாயில் வளர்ந்தேன், கத்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவு எல்லாம் கிடைத்ததா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ அந்த இடத்துல தான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யம் நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களை ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: హల్లెలూయా.
1: థాంక్ యూ లార్డ్.
0: థాంక్ యూ లార్డ్.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: It is joy.
1: Hallelujah. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காரணும்.
0: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say.
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வரமாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: Those who want to come, please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே
0: லிஃப்டிங். Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி. அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
0: Rise up when I come, I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காருங்க.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing,
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்களாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியதில்ல.
0: If you will raise,
1: Alleluia.
0: Can you not stand?
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Sir. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands. I want to Alleluia. Learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Alleluia. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learned.
1: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: He is fair or black?
1: என்னமா சிவப்பா இருந்தாரா

0: becoming old, you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: அண்ட் தி பிலீவர்ஸ் டோன்ட் சென்ட் த சில்ட்ரன் ஃபார் சண்டே ஸ்கூல்.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்கன்னா,
0: வென் தே கம்
1: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
0: தி டோன்ட் சென்ட் டு சண்டே ஸ்கூல்.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு,
0: வென் இட் இஸ் க்ரோன் அப்,
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது,
0: வென் தே ரெசிஸ்ட் பேரண்ட்ஸ்,
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
0: தென் தே கம் டு மீ.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
0: தங்களுடைய
1: பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: பேரண்ட்ஸ் ஆர் நாட் சென்டிங் யுவர் சில்ட்ரன் ஃபார் திஸ் சண்டே கிளாஸ் ஆர் சம்மர் டைம்.
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம், சிறுவர் ஊழியத்துக்காக நான் சொன்னேன், அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: ஹேவ் டு பிரிண்ட் த நோட்டீஸ்,
1: பேனர்ஸ் போடணும்,
0: கொடுத்த பேனர்
1: அதெல்லாம் இருக்கு.
0: இட் இஸ் தேர்.
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: you have to give food to them,
1: பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்,
0: you have to get prize.
1: அதோட மாத்திரம் இல்ல,
0: not only that,
1: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் should be dedicated.
1: 8 மணிக்கு இங்க வரணும்,
0: you have to come at 8 o'clock.
1: 6 மணிக்கு எழுந்தாதான் 8 மணிக்கு வர முடியும்,
0: you have to wake up at 6 o'clock.
1: அல்லேலூயா.
0: Come.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ, வருவாங்க, அப்புறம் வேகாத வெயில திரும்பி
0: போகணும்,
1: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
0: டஃப் டு தி டீச்சர்ஸ்.
1: அல்லேலூயா. ஆமென்.
0: ஆமென்.
1: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
0: தோ தே சஃபர்,
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்.
0: ரைட் டைம் டு கெயின் தி சில்ட்ரன். அல்லேலூயா.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், சிறுவர் ஊழியம் நடக்க போது,
0: we announced about the children ministry,
1: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
0: to give offering.
1: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா, சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
0: Only few have given offering to the children ministry.
1: காணிக்க கொடுக்கல.
0: Many did not give.
1: சரி. அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலை.
0: You would have participated in the children ministry.
1: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: Why such?
1: அநேக விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: Many believers think,
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: This is children ministry,
1: சிறுவர் ஊழியம் தானே,
0: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஐ வில் கம் அண்ட்
1: ஹalleluya
0: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட் ஃபுட் சாப்பிடணும். சொல்லுங்க,
0: ஹவ் டு ஈட்
1: இன் ஆகாரம்,
0: வாட் ஃபுட்,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஃபேட் ஒன்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
0: If it is brief, not enough, I may, I should
1: eat. நல்லா சாப்பிடணும்.
0: I should eat well.
1: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்.
0: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
0: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
0: about young men,
1: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது.
0: I don't bother.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் பிரியமானவர்களே,
0: yes dear children of God, the Lord said,
1: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா,
0: for the elders,
1: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
0: 18
1: வாசித்து பாருங்க. முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்துன்னு வாசிங்க சீக்கிரமாக.
2: ம்
1: அவங்களுக்கு என்ன கேள்வி.

0: தம்பி,
1: who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு position வேணும்.
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்களா, நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு secretary post கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர், நீங்கள் வந்து டெய்லி இங்கே இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: பிரதர், யூ ஹவ் டு கீப் ஆல் தி
0: கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்.
0: ஐயோ,
1: வில் யூ கம்?
0: அந்த வேலைலாம் எங்களால் செய்ய முடியாது.
1: ஐ கே நாட் டூ சச் வேர்ட்ஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டாக கொடுங்க.
1: கிவ் மீ அமே பொசிஷன்.
0: அப்போ தான் நாங்கள் வருவோம்.
1: தென் ஒன்லி வி கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா?
1: I don't need that.
0: Chair porringla?
1: Do you put chair?
0: Sari chair thodikringla?
1: Do you wipe the chair?
0: Adala kashtam.
1: It is difficult.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Adu maadhiri aandavar kitta kekkranga.
1: They hear.
0: Enna kekkranga?
1: What did they ask?
0: Ippa engalukku enna, engalukku enna, naanga yaar periyana irkano?
1: Who will be greater?
0: Hallelujah. Appappa paathukuvaanga.
1: They just check.
0: Naan periyana, ivar periyara.
1: Am I great or he is great?
0: Ivar periyara. Yaar periyana idhula?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Chinna pillaigala kavanikireengala?
1: Children, are you listening?
0: Ethana per kavanikireenga?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Unnor baatru kurmande. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்க மாட்டீங்க. ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: நம்ம லெப்டா ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல?
1: When they are becoming old, they say.
0: இது இல்ல பெருசு, இதான் பெருசு.
1: This is not greater one, the other one is.
0: இந்த வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
1: Only little left out.
0: எரிஞ்சிடுச்சு.
1: It is burnt already.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: Now only it started.
0: இதான் சிறுசு.
1: Small one.
0: இதான் நீங்க.
1: That is you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: ஓ, நல்லா தெரிஞ்சீங்க. உட்காருங்க.
1: Please sit down.
0: ஓ, சிறு பிள்ளைகள்.
1: Children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or not?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவன் பெரியவனாய் இருப்பான்?
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதப்பா? பெரியவனா சின்னவனா அப்புறம்?
1: கிரேட்டர் ஆர் வாட் எவர்
0: இட் இஸ் முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியே பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
1: There is a question.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: What is the ticket to enter into heaven?
0: என்ன டிக்கெட்?
1: What ticket?
0: மனம் திரும்பி.
1: Repent.
0: எப்படி? மனம் திரும்பி
1: be converted
0: யால போல மாறணும்
1: how to become
0: hallelujah
1: become as little children
0: யால யார போல மாறணும்
1: how to become
0: hallelujah
1: hallelujah
0: thank you lord
1: thank you lord
0: ஒரு குட்டி பையங்க ஓடி வாப்பாங்களா யாராவது
1: any small boy please come
0: அட இங்க இங்க இங்க வாப்பா
1: come here
0: தாத்தாவா நீ குட்டி பையனா தாத்தாவா
1: ஒரு small
0: சரி வேற குட்டி பசங்க யாரா வாங்க
1: any small boy
0: பெரியவங்களா வராதீங்க வயசானவங்க வராதீங்க சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்
1: small boy you can come
0: நீ பெரியவனா கிரியப்பா
1: you are big one
0: நீ உட்கார்ந்து நீ வாலிபன்
1: well
0: இன்னும் குட்டி பையன் யாரா இருக்கானா
1: any small one
0: நீ சின்ன பிள்ளையா
1: are you small
0: பாப்பா நீ தான் கீழ்படிற
1: you are obeying
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா
1: how to become
0: யார் மாதிரி
1: how to become
0: இவர் கூட பெரிய பையன் தான்
1: அவர்
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு
1: but immediately
0: சொல்லுங்க
1: he responded
0: கீழ்படிந்தார்
1: he obeyed
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு hallelujah ஓடி போய் காந்துக்கப்பா
1: go and sit
0: hallelujah
1: hallelujah
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு
1: immediately
0: கீழ்படிறார்
1: he obeyed
0: amen
1: amen
0: அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா
1: as little children
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது
1: it's not holy
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருன்னா
1: why the lord is giving importance
0: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசிங்கனா
1: in genesis
0: சிறு வயது தொடங்கி அவங்க இதயம் எப்படி இருக்குதா பொல்லாங்கானதா இருக்குதா
1: even from childhood the heart
0: யாரு?
1: is so evil
0: சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களா
1: you are thinking a child
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்
1: child
0: ஒண்ணு தெரியாத பிள்ளைங்க தான்
1: of course they don't know anything
0: குட்டி பிள்ளைங்க தான்
1: they are very small
0: hallelujah
1: hallelujah
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது
1: what is there inside
0: பொறாம
1: envy
0: எரிச்சல்
1: and wrath
0: போய் பேசுறது
1: telling lie
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க சிரிச்சியா நீ
1: did you laugh
0: no சிரிச்சிருக்கோம்
1: ஆனா
0: என்ன சொல்றோம்
1: i didn't
0: வாய் இப்படி மூடிட்டு சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ
1: ஐயோ ஐ டிட் லாஃப் அட் ஆல்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: போய் பேசுறது
1: டெல்லிங் லை
0: ரொம்ப இருக்கும்
1: லாட்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்
1: ஃப்ரம் ஸ்மால்
0: ஒல்லாததா இருக்கு
1: ஈவில்
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்
1: we are saved
0: அப்படி நீங்க சொல்லலாம்
1: you may be saving
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்
1: you may say children are nothing
0: ஆண்டவர் சொல்றாருன்னா
1: what the lord says
0: அதுங்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது
1: they have everything inside
0: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க
1: the children
0: சிறிய வயதிலேயே
1: from small childhood
0: என்ன செய்யணும் என்ன அறிந்து கொள்ள சின்ன வயது இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா
1: do you listen
0: கவனிக்கிறீங்களா புரியுதான பேசுறது
1: do you understand
0: அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது மா நான் சர்ச்சுக்கு போனோம்
1: ஐ வாண்ட் டு கோ டு சர்ச் பைபிள்
0: தூக்கிச்சு
1: தே டேக் தி பைபிள்
0: நான் சர்ச்சுக்கு போறேன் சொல்றான்
1: இஃப் தி பாய் சேஸ் ஐ வாண்ட்
0: டு கோ டு சர்ச் என்ன சொல்வாங்க
1: வாட் தே சே
0: ஆமா இவர் சர்ச்சுக்கு போறார் பெரிய இவர்னா கிறிஸ்தவனா விசுவாசியா
1: ஆர் யூ எ கிறிஸ்டியன் ஆர் பிலீவர்
0: என்னடா அங்க வேலை
1: வாட் இஸ் தி ஜாப் யூ ஹேவ் தேர்
0: நீ சின்ன பையன்
1: ஃபார் எ ஸ்மால் பாய்
0: அப்படிதானே சொல்வாங்க
1: தே சே லைக் தட்
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன் சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்
1: ஓல்ட் பீப்பிள் மீன்ஸ் ஓகே
0: அதானே சொல்வாங்க
1: தே சே லைக் தட்
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு
1: வாட் தி லார்ட் சேஸ்
0: இந்த சிறியவர்களை குறித்த ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா
1: வாட் தி லார்ட் இஸ் கன்சர்ன் அபௌட் children
0: ஹalleluya
1: ஹalleluya
0: 14வது வசனத்தை பாருங்க
1: 14
0: இவ்விதமாக இந்த சிறியரில் கவனிங்க
1: listen
0: இந்த சிறியரில்
1: one of these
0: ஒருவன் கூட ஒருத்தர் கூட
1: should not perish
0: என்ன செய்ய கூடாது கெட்டு போக கூடாது
1: hallelujah perish
0: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது
1: nobody should
0: இது ஆண்டவருக்கு ஆசை hallelujah
1: it is the lord's liking
0: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க
1: don't think it is just one
0: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled Alleluia. or not. Hallelujah.
0: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துறாங்க சில பேர்.
1: Even they right
0: அதனால தான்
1: time of little
0: சின்ன வயசுல என்ன செய்யக்கூடாது, கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be punished.
0: அதனால தான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: About
0: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: What's the difference between the sin of children or elder?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: பிள்ளையின்
0: நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சும்மா அப்படி ஒட்டின்னு இருக்குது, அவ்வளோதான்.
1: The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமாக போயிடும்.
1: Easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people,
0: அது ஒட்டினல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அது அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே
1: even from childhood
0: நீ என்ன விதைய போடுறியோ
1: whatever seed you put
0: நீ என்னெல்லாம் செய்றியோ
1: whatever you do
0: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது
1: when they grow up
0: அத தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம் தப்பு இருக்கலாம்.
1: It may be mistake, maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
1: What they have.
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
1: 4
0: மத்தேயு 10 இந்த பிள்ளையை போல
1: like that child
0: நாங்க
1: those who humble
0: போதும் ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் நான் டாபிக் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல.
1: டோன்ட் சே தட்
0: சொல்ற ஒரு பேச்சுக்கு
1: பை
0: இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை.
1: தி டைட்டில் ஆஃப் தி மெசேஜ்
0: அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாழ்மையை பற்றி பேசுறேன், குறிப்பு எல்லாம் வச்சு பேசுறேன் வச்சுங்க.
1: இஃப் ஐ டாக் அபவுட் ஹம்பிள்னஸ்
0: ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு தாழ்மை
1: தி ஹம்பிள்னஸ்
0: அப்படின்னா அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா
1: ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
0: தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது
1: லைக் எ சைல்ட்
0: என்னது ஹல்லேலூயா
1: யூ ஆர் நாட் லைக் லிட்டில் சைல்ட்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பட் சின்ன பிள்ளைங்கலாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
1: தி சில்ட்ரன் ஆர் சிட்டிங் ஆன் தி ஃப்ளோர்.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களே.
1: இஃப் யூ ஆஸ்க் தி எல்டர் டு கம் அண்ட் சிட் ஹியர்
0: இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க நீ போறியா நான் போறனா.
1: தே சே தே சீ லெஃப்ட் சைடு அண்ட்
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: தென் தே கம்.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில
1: இமிடியேட்லி
0: மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: நோ பிரைட் அட் ஆல்.
0: தாழ்மை
1: ஹம்பிள்னஸ்
0: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
1: மேபி சேவ்ட்,
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
1: டுக் பாப்டிசம்,
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்,
0: எல்லாம் பெற்றிருப்பான்,
1: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
1: பட்
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்?
1: வாட் எல்ஸ்?
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லைன்னா அங்கே என்ன
1: இருக்கும்? தென் ப்ரைட்.
0: பெருமை.
1: தென் ப்ரைட்.
0: என்ன பெருமை?
1: வாட் ப்ரைட் இட் இஸ்.
0: நான் யார் தெரியுமா?
1: வார்
0: நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
1: ஹவ் மச் ஐ ஏர்ன்.
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ ஆம்.
0: எங்கள் குடும்பம் பற்றி தெரியுமா?
1: யூ நோ அபவுட் மை ஃபேமிலி, அபவுட் மை பிளேஸ்.
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
1: அபவுட் மை நேம்.
0: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
1: கீப் ஆன்
0: டெல். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான் தெரியும்.
1: I know my dad and mom.
0: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரோம்.
1: Wherever my dad and mom call
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what the Lord is expecting,
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் புத்தி இருந்தாலும்,
1: you may have knowledge,
0: உனக்கு எல்லா விதமான நாலேஜ் இருந்தாலும்,
1: you may have all knowledge,
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
1: what the Lord is interested in,
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
1: those who lean upon,
0: hallelujah, நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்கிறார்களோ,
1: whoever lean upon his bosom,
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்கிறார்களோ,
1: whoever lean upon the bosom,
0: அப்பா ஹalleluya,
1: father,
0: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot stand,
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே,
1: I lean upon you,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot
0: walk, நான் சாஞ்சி கொள்றேன்,
1: I lean upon you,
0: இத செய்யணுமா?
1: Do you want
0: என்னால
1: to
0: முடியாது ஆண்டவரே,
1: I can't do that,
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
1: I lean upon you,
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது.
1: You have to lean upon
0: Alleluia.
1: God all the time.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
1: when you lean upon the Lord,
0: கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல,
1: not only obedience,
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது,
1: the Lord's will be fulfilled.
0: Yeah,
1: why,
0: எதுக்கு,
1: how,
0: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
1: No, they will not ask any questions.
0: வேதத்துல ஒரு சிறுபுள்ள இருந்தான்,
1: there was a child in the Bible,
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்,
1: the Isaac, Abraham's
0: son, சிறுபுள்ள,
1: small child,
0: அவன கூப்பிட்டு கொண்டு,
1: father took him,
0: அவங்க அப்பா போறாரு,
1: the father is going,
0: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்,
1: the Lord said to sacrifice,
0: பலியிடக்காக போறாரு,
1: he is going to sacrifice,
0: hallelujah,
1: hallelujah,
0: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
1: 3 days,
0: மோரியா மலை மேல போன பிறகு,
1: went to Moria mountain,
0: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
1: he put everything,
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
1: took the fire,
0: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி,
1: taking the firewood upon the child,
0: கட்டையின் மேல் அவனை கடத்தி,
1: and putting him on the firewood,
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக், என்ன கேட்டாரு,
1: that Isaac asking,
0: அப்பா,
1: father,
0: எல்லாம் கொண்டாந்துட்டீங்க,
1: he brought everything,
0: ஆடு எங்க இருக்கு,
1: where is the lamb,
0: அவன் வந்து பெருமையா கேட்கல,
1: not with
0: சந்தேகமா கேட்கல,
1: not with doubt,
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம, ஆடு காணுமே, பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே,
1: நோ கன்னிங், அண்ட்
0: ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ தான் பா,
1: வாட் ஆபிரகாம்,
0: உன்னை தான் பலியிட போறேன்னு சொல்லல,
1: he didn't say I am going to sacrifice,
0: என்ன சொல்றாரு,
1: what did he say,
0: நீ படுத்துக்கு பா,
1: you just lie down,
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு,
1: who will look after,
0: சொல்லுங்க, அவர் பாத்துவார்,
1: he will look after,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: நம்ம ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்,
1: before we got saved,
0: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்,
1: I'll look after you,
0: நான் பாத்துக்கறேன்,
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்வோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா, அவர் பாத்துவார்.
1: Not he will. Hallelujah.
0: ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I will.
0: வெளியவா உன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: என்னங்கயா?
1: So
0: அமைதியா இருக்கீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துவாரயா?
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி,
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல. அமைதியா.
1: He asked why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா,
1: my father.
0: என் தகப்பன்,
1: my father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெருயும்.
1: He knows what he
0: Hallelujah.
1: Does.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்,
1: the faith of the small
0: நம்பிக்கை,
1: child, the hope,
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்,
1: the heavenly father looking at that,
0: ஆபிரகாமை பார்க்கிறார்,
1: look Abraham,
0: ஈசாக்கை பார்க்கிறார்,
1: look Isaac,
0: hallelujah,
1: hallelujah,
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்,
1: the Lord made a,
0: hallelujah, யெகோவாயிரே,
1: யெகோவாயிரே,
0: யெகோவாயிரே,
1: யெகோவாயிரே,
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்,
1: it will be looked after in the mountain,
0: amen. அருமையான தேவனுடைய சனமே,
1: dear children of God,
0: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க,
1: look at the small children,
0: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம், அல்லேலூயா, கூப்பிட்டவன வெக்கப்படுறது இல்ல,
1: they have humbleness, no shame,
0: ஆண்டவர் கூப்பிட்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு,
1: the Lord brought them,
0: அமைதியா போய் உட்காருதுங்க,
1: it is sitting on the bosom,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க,
1: they love the Lord,
0: அல்லேலூயா, ஓடி வராங்க,
1: they come running,
0: அல்லேலூயா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்களில் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the idol worship.
0: இங்க போட்ட
1: வேதம் they become believer and children. Hallelujah. Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ,
1: how the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: the children ministry is hallelujah.
0: அப்படின்னு சொல்லும் பொழுது,
1: when it is
0: hallelujah
1: said,
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
1: ஈவினிங் we are going to have the meeting
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
1: not even a single believer
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
1: many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்
1: they say big believer in the church they don't
0: come சிறுபுள்ள கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
1: what is our job there
0: அற்பமா நினைக்கிறது
1: they just consider it as simple
0: 10th வசனம் என்ன சொல்லுது
1: 10th verse
0: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
1: Do not despise not one of little children
0: ஜாக்கிரதை
1: Be careful
0: அற்பமா நினைக்கிறியா
1: Do you despise them
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
1: Do you despise the ministry
0: ஜெபம் பண்ணி அதுக்காக
1: Did you pray
0: காணிக்கை கொடுத்தீ அதுக்காக
1: Did you give offering
0: வந்து கலந்து கொண்டியா
1: Did you participate
0: ஏதா செய்தியா
1: Did you do anything
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிற
1: because you despise
0: ஜாக்கிரதை
1: careful
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க வந்து அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆமென்
1: ஆமென்
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: for each and every child
0: அல்லேலூயா
1: Hallelujah.
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு.
1: எத்தனை விசுவாசிகள்? How many of you believing?
0: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க சொல்வாங்க.
1: They will say.
0: Hallelujah. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திரே. உன் பேர் என்ன? நம்ம சத்தமா? ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக் பத்தி தானே பேசிக்கிறேன். எங்கயோ வேடிக்கை பாத்துங்கறியாப்பா உன்னை பத்தி தான் பேசு
1: ஹalleluya about you
0: ஐசக் தானே சாப்டே கால்ல சத்தமே வரலையா ஹalleluya
1: ஹalleluya
0: சரி ஐசக்
1: ஐசக்
0: பாய்சக்னுடைய தேவதூதர்ங்க இன்னைக்கு போய் பரலோகத்து போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க
1: and they would have visited heaven
0: ஆண்டவர் பார்த்தது என்னப்பா
1: what is
0: ஐசக் இன்னைக்கு போய் இருக்கான் சர்ச்சுக்கு போய் இருக்கான்
1: ஐசக் went to the church
0: அப்படியா
1: is it so
0: சர்ச்சுக்கு போய் இருக்கானா
1: ரொம்ப சந்தோஷம்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: உட்காருப்பா நீ உன் பேர் சொல்லுப்பா ம் சொல்லு யாராவது சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா சத்தமா சொல்லுமா சாமா சாமா சாம்
1: சாம்
0: அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு
1: ஏஞ்சல்ஸ் கான் டு ஹெவன்
0: அவங்க போய் சொல்றாங்க
1: தே சே
0: நீங்க யாருப்பா
1: நான்
0: சாமுடைய தேவ தூதருங்களை ஐயா
1: ஐ அம் ஏஞ்சல்ஸ் ஆஃப் சாம்
0: சர்ச்சுக்கு போயிருக்காரு
1: தே வென்ட் டு சர்ச்
0: அவர் ஐசக் ஏஞ்சின்னார் கையில பைபிள் இல்லங்க
1: ஐசக் டசன்ட் ஹேவ் எனி
0: பைபிள் சாம் ஏஞ்சின்னா கையில பைபிள் வச்சிங்கறாரயா
1: சாம் இஸ் ஹேவிங் பைபிள்
0: ஐசக் விட அந்த சாம் பெட்டர் போலகுதே
1: சாம் இஸ் பெட்டர்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: انا தேவதூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க
1: ஏஞ்சல்ஸ் will give the information
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ
0: ஹalleluya
1: ஹalleluya
0: நீங்க இப்படி இழுக்கிறீங்க மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க பின்னால் இதே தான் செய்து
1: you are doing your hallelujah
0: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்
1: take the bible
0: hallelujah thank you jesus
1: thank you jesus
0: கவனிக்கிறீங்க உட்கார்
1: sit down
0: இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்காங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா
1: each and every
0: உங்களுக்கு யாரு
1: one there is angel
0: hallelujah
1: hallelujah
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான் செக்யூரிட்டி இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பான்
1: for the world people there is security policeman
0: ரஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்
1: பிரைம் மினிஸ்டர் ரஜீவ்
0: காந்தி பாம்பு அடிச்சு சாகும் பொழுது
1: when he died
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன் அவன் இவன் டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்
1: all policemen everyone
0: consumed காப்பாத்த முடிஞ்சதா
1: did they protect
0: காப்பாத்த முடியல
1: no
0: செக்யூரிட்டி எல்லாம் என்னாச்சு
1: what happened to the security
0: எந்த செக்யூரிட்டியும் உதவாது
1: it's not at all useful
0: உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செக்யூரிட்டியை யாரும் தொடவே முடியாது
1: nobody can touch our security at all
0: hallelujah
1: hallelujah
0: இப்படி தேவ தூதர்கள் உன் கூட இருக்கிறாங்க
1: the angels are with you
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க
1: they give the report
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா
1: I went to the children ministry
0: நம்ம பையன் அங்க கலந்துக்கிட்டான்
1: the boy was participating
0: ஆனா அவங்க அப்பா வரவே இல்ல அவங்க அம்மா வரல
1: father mother did not come
0: hallelujah
1: hallelujah
0: இந்த பிரதர் வரல அந்த பிரதர் சிஸ்டர் எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ
1: பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஹalleluya they don't come
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க
1: in heaven they keep reporting
0: யார் யார் வந்தது யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லி இருக்கறேன்
1: they I asked to put the attendance
0: சும்மா பேருக்கு தான்
1: just for the name
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்
1: in heaven the lord will look at the register
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு
1: did you despise or
0: என்ன வாசிக்கிறோம்
1: what they
0: ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கிறாரு. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா, அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒண்ணு, ரெண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinder,
0: ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offend,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது? சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: டீப் ஆஃப் தி ஓஷன்
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: அல்லேலூயா, புட் ஹிம் டவுன்.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
1: யூ செட் தி லார்ட்ஸ் லவ் யூ சோ மச். எந்திரக்கல்ல
0: போட்டு அழுத்த சொல்றாரு.
1: ஹி இஸ் புட்டிங்
0: தி அல்லேலூயா
1: வெயிட் அண்ட் புட் ஹிம் இன்
0: தி புல். ஆண்டவர் தான்,
1: ஹி இஸ் லவ்விங் காட்,
0: நல்ல ஆண்டவர் தான்,
1: ஹி இஸ் குட் காட்.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இடர்ல் உண்டாக்குறதுனா என்னங்க?
1: வாட் இஸ்
0: அஃபண்டிங்? இந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க
1: போறாங்க.
0: பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மட்டும் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்திரணும்,
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனம் இல்ல,
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்.
1: You have to worship God first.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: இந்த சிறியர்,
1: this little one,
0: ஹalleluya. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord choose the children?
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand,
0: ஒரே தீர்மானம்,
1: one determination.
0: என் பிள்ளை, நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
1: If I have a child, I'll doctor.
0: ஒரே தீர்மானம் எடுங்க.
1: Have the determination.
0: என்ன எடுங்க?
1: What determination?
0: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
1: I will teach God.
0: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
1: I'll send to the church.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
1: Have to have the determination.
0: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
1: You have to make him.
0: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
1: ஏனென்றால்
0: கர்த்தர் என்ன சொல்கிறார்?
1: What the Lord says,
0: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க?
1: How they become?
0: பலத்த ஜாதியா மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாரா?
1: Those who fear the Lord, ஆசீர்வதிக்கிறார். Small or big,
0: Hallelujah.
1: The Lord bless them.
0: ஆசீர்வதிக்கிறார்.
1: The Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறார்.
1: Is very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
1: Small incident.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஊழியம் செய்த நாட்களில்,
1: when he was doing ministry,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
1: one man came and
0: said, அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
1: the leader of the place,
0: ஐயா
1: சார்,
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா?
1: My little child,
0: Hallelujah,
1: died,
0: மரிச்சிட்டார்.
1: She died.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீர் வந்து
1: please come.
0: அவள் மேல் உமது கையை வையும்.
1: Keep your hand upon it.
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பாள்.
1: She will live.
0: மத்தேயு 9:18
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்தை மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுகுறவங்களாம் மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேர ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க. சிறு பெண்.
1: The little girl.
0: மரிக்கவில்லை.
1: Did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்.
1: The little girl.
0: என்ன செய்யல? மரிக்க.
1: Did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகுதானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: She died, then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் என்ன செய்தா? உடனே
1: உடனே
0: இமிடியட்லி
1: அரோஸ்.
0: அல்லேலூயா. ஆமென்.
1: ஆமென்.
0: சிறு பெண்ணு தான்,
1: லிட்டில் கேர்ள்,
0: செத்து தான் கிடக்குற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட். ஆண்டவர்
0: ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் தூங்கி கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: the little girl died before the
0: world, உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்,
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: Jesus will come.
0: என்னை எழுப்புவார்.
1: He will arise me.
0: அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றார்.
1: When Jesus came in, he said,
0: இவன் சாகல.
1: She did not die.
0: அவ தூங்கிட்டா இருக்கறா.
1: She is sleeping.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you listen?
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: விசுவாசம்
1: have?
0: விசுவாசம் வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: என் இயேசு வருவார்.
1: My Jesus will
0: என்
1: come.
0: என் கையை பிடிப்பார்.
1: He will hold my
0: நான்
1: hand.
0: நான் எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அதனால ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a girl.
0: அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண்ணு தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: What the Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
1: the leprosy for my
0: எங்க
1: master,
0: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. இஸ்ரேல்
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there, it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: came back. யா பேச்சு கேட்டுக்கிட்டு
1: by hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்.
1: Small servant.
0: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றதை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை small little girl coming.
0: அவ பாருங்க. அப்படி காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது.
1: She knew.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
1: Servant of God
0: has come. வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: Sir.
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க.
1: What others said.
0: நீ வளர்றப்போ
1: you are foolish.
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க. நீ வளர்ற.
1: You are just
0: blind. அப்படிதான் சொல்வாங்க.
1: They just say.
0: நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க.
1: How many of you will say.
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க.
1: How many of you will say about Jesus.
0: அப்பா அம்மா சொல்றீங்களா.
1: To the parents.
0: சொல்லும்போது என்ன சொல்வாங்க.
1: What they say.
0: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டு வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டுவாங்க.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டுவாங்க.
1: Bring your brothers.
0: சகோதரிகளை கூட்டுவாங்க.
1: Bring your sisters.
0: வந்து பாருங்க.
1: Come and see.
0: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
1: Be bold.
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
1: The Lord will do
0: miracles. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
1: That's why the Lord has chosen children.
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
1: to make them
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
1: The Lord has chosen the little one.
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
1: ஜெரேமியா பிக் ப்ராஃபிட்.
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
1: He was a small boy.
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து சொல்றார்.
1: Jeremiah 1 the Lord said.
0: போய் பேசுப்பா.
1: Come on you speak.
0: நீ போய் பேசு.
1: Go and speak.
0: அப்ப எரேமியா சொல்றாரு.
1: Jeremiah said.
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்.
1: How can I talk?
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
1: I am a small child.
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
1: Small.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
1: Don't say I'm a little.
0: Hallelujah. நீ சிறு பிள்ளை தான்.
1: Of course you are little.
0: நீ சுவிசேஷ அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because
0: Jeremiah தீர்க்கதரிசி எழுப்பினார்.
1: The Lord raised Jeremiah.
0: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac.
0: Hallelujah.
1: In Abraham's life.
0: ஆம். இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Even today is unchanging his promise.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: நாம் என்ன நினைக்கிறோம் அற்புதமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும்பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க. பசங்க எல்லாம் தூர போங்க தூர போங்கன்னு சொல்றாங்க.
1: Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா.
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை
1: பண்ணாதீங்க.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா.
1: How long the Lord has spoken.
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even
0: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: Some words will come
0: நீங்க அதை உடனே நம்புங்க.
1: You believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு அநேகர்
1: many people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
1: தடை
0: பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important the ministry.
0: கர்த்தர் வருக மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: Children, they don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது
1: when the Lord comes.
0: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல
1: not only big one
0: சின்னவர்களுக்கு
1: தான் even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11 அதிகாரம் வெளிப்படுத்தல் 11:18 ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
1: small
0: பெரியோர்
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: ஆமென்.
1: ஹalleluya.
0: அதனால்தான் விசுவ சபன் சொல்லும்போது நான் வந்து அநேக சபைகள போய் இருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கன உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போய்டுவாங்க, தூர போய்டுவாங்க.
1: When the message starts they go separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்டி அப்படி போய்டுவாங்க.
1: 10 believers they take them separately.
0: அவங்க எல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
1: Even the small children.
0: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவார்.
1: The Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேய்
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேயின் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேய 3:15,
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
1: from a child,
0: அல்லேலூயா,
1: from childhood,
0: நீங்க சொல்லலாம் தைரியமா,
1: you can say boldly,
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நீங்க சொல்லலாம்,
1: you can say,
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
1: when you grew up,
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
1: from my childhood I hear the word of God, what a blessing,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
1: டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனிஸ்.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
1: டூயிங் எவ்ரிதிங் ராங்,
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடையும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
1: ஆல் விகெட் திங்ஸ்,
0: சாவ போற நேரத்துல,
1: அட் தி டைம் ஆஃப் டெத்,
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
1: ஐ வாண்ட் டு கோ டு ஹெவன்,
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
1: ப்ளீஸ் கிவ் பேப்டிசம்,
0: ஐ இயேசு ஏற்றுக்கொள்றேன்,
1: ஐ அக்செப்ட் ஜீசஸ்,
0: நான் இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
1: ஐ அக்செப்ட் ஜீசஸ்.
0: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க.
1: Many they are dreaming like that.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஆனா உங்களுக்கு தெரியாது,
1: they don't know.
0: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
1: from childhood they listen,
0: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
1: from childhood they love the Lord,
0: பரலோகத்தில் வரும்பொழுது,
1: when they come to heaven,
0: அவருடைய பலன் பெரிதாயிருக்க போகிறது,
1: the reward will be bigger.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய சனமே,
1: dear children of God,
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
1: The important is the children ministry.
0: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
1: From childhood we have to teach them pray.
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
1: They have to become prayer warriors.
0: Hallelujah. Amen. Amen. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
1: The child kneel down for the problem.
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: The problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
1: Jesus listen to the small.
0: பதில் கொடுக்கிறார்.
1: He answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
1: He is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
1: The Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது.
1: Don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
1: each small
0: தேவ தூதர்கள் இருக்கிறார்.
1: The Lord is
0: angels
1: are there. The Lord is looking at them.
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
1: Lots of blessings for them.
0: இந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: வீணாய் போவதில்லை.
1: Should not become vain.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
1: Certainly there is a reward.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise?
0: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
1: All children
0: Hallelujah. Hallelujah. எல்லாரும் எடுமே நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is speaking to you.
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ சபையில வந்து
1: come to church,
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: ஹalleluya, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
1: coming to God's
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
1: obeying to the spirit of the Lord,
0: சித்தத்தை நீ செய்யும் பொழுது
1: when you do his will,
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
1: the children ministry,
0: ஆண்டவருக்கு போவதில்லை.
1: Not ending today.
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
1: Every week it will be
0: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
1: Coming days.
0: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
1: Lord will change it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
1: There may be education.
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
1: It makes just
0: ஆனால் வேதாகம கல்வி
1: but bible
0: அது அறிவாளியாக அல்ல,
1: not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது.
1: Makes them wise.
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
1: It makes them wise.
0: கர்த்தருக்கு சித்தமானால்,
1: if it is God's will,
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small children
0: ஆண்டவர் தொடங்குவார்.
1: The Lord will start.
0: அநேக சிறு பிள்ளைகள்
1: many children
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
1: They understand
0: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
1: They will read the bible.
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார். எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம்
1: powerful.
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Hallelujah.
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: உள்ளத்தின்
0: ஆழத்திலிருந்து விடுதலை, விடுதலை,
1: ரட்சிப்பு
0: உண்டாகட்டும், உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல், முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று இது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும்.
1: பரலோகப்பிதாவே,
0: இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
1: those who listen to this message,
0: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா.
1: God make them holy.
0: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்.
1: Let them obey.
0: மனம் திரும்பட்டும்.
1: Let them repent.
0: ரட்சிக்கப்படட்டும்.
1: Let them be saved.
0: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
1: Let them be saved.
0: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
1: Let the hypocrisy.
0: ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்,
1: Lord, you
0: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து,
1: Lord, deliver,
0: ரட்சித்து பரிசுத்தமாக்கி, உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்திய 4:4 முதல் 11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடியினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே போலப்போசலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம். எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை போலப்போசலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. போலப்போசலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர் அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதனால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த யூத ஜனங்களே கொரிந்து பட்டணத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். கொரிந்து விசுவாசிகளும் அப்போஸ்தலனாய் பவுலை மிகவும் நேசித்தார்கள். எனவே இந்த யூத மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த 2 பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்திய 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது. அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை அது. தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள் இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19:16-21 வாசிக்கிறேன். மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்ராமும் 20:18-19 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்ன சொல்கிறது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகிக் கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய்விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4:22 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிராமின் நாட்களிலே ஹமுரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியமுள்ளவர்களாக எந்தெண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர்தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவர்களுடைய ரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலேயும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு மேல் நம்பிக்கை மனுஷன் ஆக்கியவன். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கும்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை

accept our

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்தில் தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலதிகமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறத பாருங்கள். சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே, ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே, கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே, எங்கள் சாபத்தெல்லாம் தலையில் சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. நம்மை போல யார் உண்டப்பா?

அப்பா, உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக மாறட்டும் அப்பா. அப்பொழுது எத்தனை வெள்ளம் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய வியலாதே அப்பா. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அது அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போட்டிருந்த வீட்டை போல. அப்பா, ஒரு நாளும் மணலின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல, கண் மலை மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கையாக. வார்த்தையின்படியே வாழ்கிற மக்கள் வாழ்க்கையில் எத்தனை வெள்ளம் புரண்டு ஓடி வந்தாலும் அவற்றின் மத்தியிலேயும் அவர்களை எழும்பி பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரமாகவே நீர் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக இருக்கட்டுமா. தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய வேதம். அந்த வேதத்தின் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களை

உட்கொண்டு தேனை விட சுவை அப்பா, கரும்பை விட சுவை அப்பா, தங்கத்தை விட மேலான உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தை மனிதர்களாக, வார்த்தை மனுஷியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உன்னத பணிக்கு, இந்த உன்னத பணிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா ஊழியத்திலேயும் நீர் மகிமையாய் எழுந்தருளி வெற்றி சிறந்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நடந்து கொண்டிருக்கிற, நடந்து முடிந்த எல்லா ஊழியங்களையும் உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட்டதாக, உயர்த்தப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவரே, உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தொடர்ந்து உமக்குள் படர்ந்து கனிதருகிற மரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இந்த கூடுகைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இயல்பொருள் ஆக்குகிறோம். உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் அவருக்குள் தொடர்ந்து, அவருக்குள் படர்ந்து, பக்கத்தில் பார்த்து தொடர்ந்து படர்ந்து அப்படி வாழும்போது உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கை ஏதோ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல, தன் மலை மேல் கட்டப்பட்ட வீடாக அவரே கரம்பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புத்தி உள்ள மனிதர்களாக, புத்தி உள்ள கன்னிகைகளாக எப்பவுமே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஜொலிக்க உதவி செய். ஆயத்தமாக இருங்க, எப்பவுமே ஒன்று நினச்சிங்க, ப்ரிப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு அஸ், வேரஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாள் ஆண்டவர் தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது போல ஒவ்வொரு நாளும் எங்கள் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாம அதை ஒவ்வொரு நாளும் டேஸ்டாக மாற்றிக்க. காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்புறம் காலம் வா வா என்றாலும் வராமல் போயிடும். கைரோஸ் மூமெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். குரோனோஸ் பீரியடில் அப்பா, நேரத்தை சரியா ஆண்டவரே நாங்கள் முதலீடு செய்ய உதவி செய்யுங்க. த குரோனோஸ் கைரோஸ், அருமையான ஜான் ரூபன் பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இதே சப்ஜெக்ட்ல அழகாக ஆவியானவர் அவர் வழியாக பேசி கொண்டிருக்கிறார். அப்படி குரோனோஸ் கைரோஸ் வரும்போது பிளீரோன்னு ஒன்று இருக்கும், அதுதான் பருவம். பருவத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்பா, பருவத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் கரெக்டாக எங்கள் குரோனோஸில் எப்படி யோசேப்பு அவர் வேலையில் பிஸியாக இருந்தாரோ, அது போல கிங்டம் பிஸ்னஸில் நாங்கள் மூழ்கி திளைக்க உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஓடிக்கிட்டே உங்களுக்காக காத்திருக்கிற நேரம் ஆண்டவரே வரும்போது கைரோஸ் வரும் அப்பா. ஆண்டவரே அந்த நேரம், அந்த பருவ காலம் கரெக்டாக வந்து அப்படியே உங்கள் கைரோஸ் வரும்போது கையில் ஒவ்வொருவருக்கும் ரோசை கொடுத்து நீங்கள் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வம் கையில் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, உங்களை பிரிஞ்சு ஆண்டவர் எதையும் எங்களால் செய்ய முடியாது அப்பா. பாடல் முடியாது.

ஏசையா சொல்றாங்க, பிதாவன் நானும் ஒன்னா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ, நான் பிதா கிட்ட எதை பாக்குறனோ அதை தான் செய்வேன். அவர் தனி, அவர் என்னை விட்டு தனித்து இருக்கிறது இல்லை, நானும் அவரை விட்டு தனித்திறேன். ஒவ்வொரு நாளும் பிதாவில் இயேசு ஒன்றாய் இருந்தது போல கடைசி ஜெபம் பண்றார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருந்தது போல என்னை பின்பற்றுகிற இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுமா? ஒன்றா இருந்தா நீங்க நன்றாய் இருப்பீர்கள். நீங்க ஒன்றாய் அவரோடு இரண்டர கலந்து விட்டால் நாம் நன்றாக இருப்போம், சந்தோஷமா. அப்பா சமூகத்துல கரங்களை தட்டி முடிந்தால் எழும்பி நின்று பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

இணைந்த வாழ்வு, அணையாத வாழ்வு. அவன் மக்களின் மனதில் நிற்பவன். சந்ததிகள், எந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் அணையா விளக்காய் எரிவதை

ஒரு கோல்டன் போட்டோ போட்டு ஜாப்பனீஸ் அழகா உடஞ்ச பாத்திரத்துல அப்படியே தங்கத்தை அப்படியே பூசி விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவது போல உடைந்த பாத்திரம் என்று உங்களை அவர் தள்ளாம அவருடைய குளோரி கோட்டிங்கால உங்களை அப்படியே மூடி நிரப்பி பயன்படுத்த வல்லமை உள்ளவர்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிற அந்த காலத்தில் நமக்குள்ள காணப்பட வேண்டிய பொறுமையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இடையில ரெண்டு நாளாக ஹோசூரில் அங்கே வெளி ஊழியம், கேரளாவில் ஊழியம், அதெல்லாம் அங்கே நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் ஹோசூரில் யூத்துக்கு எடுத்த மெசேஜ் வந்து நாங்கள் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முந்தினதில் நாம் பிரேக் பண்ணலிருந்து நாம் தொடரப்போகிறோம். நாம் பொறுமையாக இருக்கிறப்போ தேவன் ஆச்சரியமான விதத்தில் அந்த நம்முடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ அவர் வந்து நாம் சொன்னது போல சட்டுப்புட்டுன்னு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறார்.
1: ஆமென்.
0: ஸோ வி ஆர் நாட் வேஸ்டிங் அவர் டைம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். நம்ம எல்லாருக்குமே ஒரு காட்ஸ் டைம்னு ஒன்று உண்டு, எல்லா மனுஷனுக்கும். உலகத்தில் தேவன் படைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, கொய்யாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு,
1: பூசணிக்கு ஒரு சீசன் இருக்கு,
0: எல்லாத்துக்கும் ஒரு சீசனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய படைப்பின் மணிமகுடமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீசனை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த மனுஷனுக்கான அவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிற அந்த மனுஷன் அவன் காரியத்துக்கு நல்ல நேரம் பார்க்குறான், நல்ல காலத்தை குறிக்கிறான் அப்படி. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய நேரம், அவனை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார், அவருடைய நேரம், அவருடைய வேலை.
1: ஹல்லேலூயா.
0: அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த வேலை நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த நாட்களில் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற செய்தியினுடைய மையக்கர் என்னென்னா, திஸ் இஸ் யுவர் சீசன். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் உனக்கான தேவனுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ இன்னைக்கு கலாத்தியர்களுடைய நிருபம் 6:9-10, கலாத்தியர் அதிகாரம் 6:9-10 வாசிக்கலாமா?
1: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க,
1: அறுப்பீங்க.
0: இதே இதை 2 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 3:13 அவள் இதே காரியத்தை திரும்ப வலியுறுத்துறாரு.
1: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: நீங்கள் நன்மை செய்வதிலே, அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: Never get tired of doing good. NLT அருமையா இருக்கு.
1: அல்லேலூயா.
0: கலேசியன்ஸ்க்கு வாங்க 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கே இப்படிதான். So let's not get tired of doing what is good. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜ் பாருங்க, at the right time we will harvest a good crop. If you don't give up, or quit, at the right time, at the right time. என்கேஜேவி ஃபார் இன் டியூ சீசன், ஃபார் இன் டியூ சீசன்.
1: அல்லேலூயா.
0: இந்த ஏற்ற காலத்தை தான் நான் கைரோஸ் ஆண்டவருடைய டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார்ல, நாம் விதைச்சதுக்கான ஒரு ரிவார்டை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த அந்த அந்த நேரம் வர்றப்ப உனக்கு கட்டாயம் என்ன உண்டுன்னா ஒரு அறுவடை உண்டு. அதனால் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக நாம் நன்மை செய்ய கடவோம். தொடர்ந்து நன்மை செய்ய மனுஷனுக்கு பொறுமை வேணும். தொடர்ந்து நன்மை செய்ய மனிதனுக்கு
1: பொறுமை வேண்டும்.
0: பொறுமை மட்டும் இல்ல, தேவன் மேல நமக்கு விசுவாசமும் வேணும்.
1: ஆமென்.
0: அப்ப நன்மை செய்யணும் அப்படின்னா மனுஷன் வர்றப்ப ஆண்டவரை பயன்படுத்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை ஊழியம். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற பணியில ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தினார் அப்படிங்கறதா மினிஸ்ட்ரி.
1: ஹல்லேலூயா.
0: இது ஆதாய தொழில் இல்ல. ஊழியம் என்பது தொழில்
1: அல்ல.
0: அல்ல, ஊழியத்தை ஒரு தொழில் செய்யற மாதிரி நாம செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாது. We can but we shouldn't.
1: Yes.
0: அதான் ஆர் ஸ்டான்லி அருமையா ஒரு வார்த்தை, அவங்களுடைய ஃபேமஸான கோட் ஒன்று, தொண்டு தொழிலாகிவிடக்கூடாதே அப்படின்னு
1: சொன்ன.
0: எவ்வளவு சாரமான வேர்டு பாருங்க, தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகிவிடக்கூடாது,
0: தொழிலாகிவிடக்கூடாதே. அதனாலதான் ஒன்னு தீமுத்தையில வசனம் 6:5 அதிகாரம் 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று
1: எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
0: தேவ பக்திய ஆதாய தொழில என்ன செய்யக்கூடாதுன்னா
1: எண்ணக்கூடாது.
0: எண்ணக்கூடாது. தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகி விடக்கூடாது.
0: தேவனை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தி இன்னைக்கு என்ன ஆதாயம் அடையலாங்கிறது இல்லை. மன்னிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற பணியில கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூட்டி தாங்க எனக்கு. இப்போ நாம் எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோடு செய்யாம நாம் கர்த்தருக்காக செய்யணும்.
1: ஆமென்.
0: தொழில வந்து லாப நோக்கத்தோடு செய்யலாம், ஆனால் ஊழியத்தை வந்து
1: எந்த லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடாது,
0: செஞ்சிடக்கூடாது,
1: கூடாது.
0: இதை செய்கிறதுனால எனக்கு என்ன ஆதாயம், இதை செய்கிறதுனால எனக்கு என்ன
1: லாபம்,
0: லாபம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அது வியாபாரம் ஆயிடுது. உபகாரத்தில் என்ன வந்துடுது,
1: வியாபாரம்,
0: வியாபாரம் வந்துடுது. இப்போ கிங்டம் தாட் என்ன எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா, இந்த பணியை செய்வதன் மூலமாக எவ்வளோ பேரை தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்னால் ஆதாயம் பண்ண முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா இருக்கணும், பியூரான மைண்ட் செட். இது
1: ஹல்லேலூயா.
0: இந்த எவ்வளவுடா நமக்கு ஆதாயம்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்மை செய்வதற்கு தேவைப்படுற எனர்ஜி லெவலே நமக்கு போயிடும்.
1: எஸ்.
0: ஏன்னா போறதே நான் என்ன நோக்கத்தை மனசுல வச்சு நான் போறேன்னா,
1: ஆதாய நோக்கத்தை மனசுல வச்சு போறேன்.
0: அதாவது பயன்படுத்தியும் என்னை கத்தர் வல்லமையா கையில் எடுத்து, பயன்படுத்தியும் என்ன இல்லை ஒரு பலன் எனக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லைங்கிறத நினைச்சு நாம டல்லாயிடக்கூடாது.
1: எஸ்
0: நாம எப்பவும் போல ஃபுல்லாவே இருக்கணும்.
1: ஆமென்.
0: அது மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். தன்னை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தும் நான் என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் என்ன செய்யவில்லை,
1: கொடுக்கவில்லை,
0: கொடுக்கவில்லை. அவர் சொல்லே, அப்ப இவ்வளவு நாளா நீ ஆட்டுக்குட்டிய மனசுல வச்சாடா எனக்கு நீ ஊழியம் பண்ண, நான் கூட என்னைய மனசுல வச்சு என் கூட இருக்கேன்னு நினைச்சா நீ எதை மனசுல வச்சு என் கூட இருந்திருக்கிற,
1: ஆட்டுக்குட்டிய
0: விளடா மனசுல வச்சு நீ எனக்கு ஊழியம் பண்ணி இருந்திருக்கிற.
1: எஸ்.
0: இது வந்து மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். அது கர்த்தர் நம்மளை வந்து வல்லமையா பயன்படுத்தியிருப்பார். ஆண்டவருடைய நாமம் பலமா என்ன செய்யப்பட்டிருக்கும்னா
1: மகிமைப்பட்டிருக்கும்,
0: மகிமைப்பட்டிருக்கும். ஆனால் அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அளவு பலன் என்ன பண்ணியிருக்காதுன்னா
1: கிடைச்சிருக்காது.
0: இந்த இடத்துல தான் நாம தடுமாறிடக்கூடாது. தரிசனக்காரர்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது,
1: தடுமாறி விடக்கூடாது,
0: டல்லாயிடவே கூடாது,
1: டல்லாயிடவே கூடாது.
0: நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையவே
1: கூடாது.
0: என்ன இந்த இடத்துல போனோம் நமக்கு பெருசா எந்த பலன் என்னன்னா
1: கிடைக்கல,
0: மெட்டீரியலா ஒண்ணும் இல்லை. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துல நடந்திருக்கு. என் ஆண்டவரோட அநேகர் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேகருடைய இருதயம் வந்து சீர்பொருந்திருக்கு, அநேகருடைய வாழ்க்கை அற்புதமான விதத்துல தொடப்பட்டிருக்கு. பெரிய மாற்றத்தோடு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. ஆண்டவரை இறங்கி வந்த உங்க மகிமைக்காக, எங்களை வல்லமையா நீங்க பயன்படுத்தினதுக்காக உமக்கு கோடி
1: ஸ்தோத்திரங்கள்,
0: ஸ்தோத்திரங்கள்,
1: ஸ்தோத்திரங்கள்.
0: சில இடங்கள்ல நம்ம போய் விதைச்சிட்டு நம்மளே பயன்பட்டு வர்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: சில இடங்கள்ல
1: நம்மளே
0: நம்மளே கையில பணத்தை எடுத்துட்டு போய் நாமளே அந்த ஊழியத்தை செஞ்சு கர்த்தர் நம்மளையே வல்லமை என்ன செஞ்சிருப்பாருன்னா
1: பயன்படுத்தி இருப்பார்.
0: எங்களுடைய மினிஸ்ட்ரியில எங்க கேம்ப்ல வந்து பல ஆண்டு கால எங்களுடைய அனுபவம் இது மட்டும்தான்.
1: எஸ்.
0: இது மட்டும்தான். நாங்களே காசை கையில கொண்டு போவோம், கர்த்தர் எங்களையே வல்லமை என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்.
0: எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோல்ல துண்டை போட்டு வந்துடும் அப்படி.
1: ஆமென்.
0: என்னடா உங்களுக்கு இதுல பலன் அப்படின்னு பார்த்தா ஒரு பலன் என்னன்னா
1: இல்ல,
0: ஃபுல் எனர்ஜி. ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவருடைய ஃப்ளோ வந்து பயங்கர ஹெவியா இருந்திருக்கும்.
1: பண்றது ஒண்ணுதான், தண்ணீர் மேல ஆகாரத்தை போட்டுட்டு வருவோம் அவ்வளவுதான்.
0: அப்ப சில இடங்களுக்கு நான் போனேன், கத்திரனை வல்லமையா பயன்படுத்தினாரு, எனக்கு போதுமான அளவு எனக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன கனம் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் வேணாம்.
1: எஸ்.
0: அவங்க எனக்கு செஞ்சாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது, கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்,
1: கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்.
0: மகிமை வந்து அற்புதமான விதத்துல ஆலயத்தை மூடியது, அநேகர் மனம் திரும்பினார்கள், மிகப்பெரிய அறுவடைய கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு என்ன ஒரு கருவியாக
1: பயன்படுத்தினார்.
0: அவ்வளவுதான், நோபலான ஒரு தாட்டு.
1: எஸ்.
0: இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி தான் நான் சொன்னது, நம்மளே காசு எடுத்துட்டு போய் நம்மளே கர்த்தர் பயன்படுத்தி நம்மளே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க தானே பணத்தையே போடணும், உங்களுக்கு யாரு பணம் கொடுப்பா? அந்த மாதிரி எத்தனையோ எங்களுடைய முகாம்கள்ல நாங்க திரும்பி வந்தப்ப அன்றுவரே எங்க எல்லாரே நீங்க அற்புதமான விதத்துல பயன்படுத்தினீர், எவ்வளவு பலத்த கிரியைகளை நீங்க இந்த கேம்ப்ல நீங்க செஞ்சீங்க, அதுக்காக நாங்க உங்களை துதிக்கிறோம். எங்க மனசுல அப்படி ஒரு திருப்தி ஆண்டவரே,
1: அல்லேலூயா.
0: மனசுல அப்படி ஒரு
1: திருப்தி ஆண்டவரே.
0: நம்மளை கர்த்தர் பயன்படுத்தினாருங்கிறது தான் நமக்கு திருப்தி.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார் என்பதற்கான சாட்சிகளை நாம கண்ணார பார்க்கிறதுனால, காதார கேட்கிறதுனால வருகிற திருப்தி வந்து தெய்வீகமானது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவருக்காக நாம காத்திருந்து ஊழியம் செய்கிற நாட்கள்ல இதெல்லாம் நம்மளை தேவன் நடத்துறாரு.
1: ஆமென்.
0: என்ன எனக்கு செஞ்சாரு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் இவ்வளவு தூரம் நான் வந்து கர்த்தர் என்ன பயன்படுத்தி இருந்தோம், எனக்கான எந்த ரிவார்டு என்னன்னா
1: கிடைக்கலையே
0: இல்லையே அப்படின்னு சொல்லி நாம தளர்வடைய கூடாது. காலில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் உங்கள் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: அல்லேலூயா.
0: திரும்ப சொல்லுங்க, நான் தளர்ந்து போவதில்லை. ஏனென்றால்
1: என் காரியம்
0: வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல காரியம் வளருதுன்னா முடிவு என்ன? வளர்ச்சியினுடைய முடிவு என்ன?
1: விளைச்சல்.
0: வளர்ச்சியின் முடிவு அறுவடை.
1: எஸ்.
0: அதான், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல
1: அறுப்போம்.
0: டியூ சீசன்ல ரைட் டைம் வர்றப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு அறுவடைய வச்சிருக்கிறார்.
1: விதைச்சிருக்கிறீங்களா?
0: இதுதான் உங்க சீசன்.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: அல்லேலூயா. அப்பாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறப்ப அப்படியே கையை தூக்கி சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்க விதைச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க.
0: நன்மை செஞ்சு சோர்ந்து போனவங்களும் இருக்காங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க.
1: எஸ்.
0: சிலர்ட்டு போய் கேட்டா, ஏயா இவ்வளவு சோர்ந்துட்ட, நல்லா செஞ்சுட்டு இருந்தவன் தானே, எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இவ்வளவு சோர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, நல்லதுக்கு காலம் இல்லைங்க. நன்மை செஞ்சு என்னத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் என்னன்னா
1: இல்ல.
0: அதனால இப்ப நல்லது செய்யறதே நான் என்ன செஞ்சிட்டேன்னா
1: நிறுத்திட்டேங்க
0: அப்படின்னு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
1: எஸ். அல்லேலூயா.
0: யோசேப்ப கத்தர் பயன்படுத்தி, யோசேப்ப கத்தர் கருவியா பயன்படுத்தி போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாரா?
1: ஆசீர்வதித்தார்.
0: சிறைச்சாலைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியா இருந்தாரா?
1: உதவியாக இருந்தார்.
0: யோசேப்ப கருவியா பயன்படுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் செஞ்சாரா?
1: செய்தார்.
0: இவ்வளவு தூரம் கத்தர் யோசேப்ப கருவியா பயன்படுத்தி இருந்தோம், யோசேப்புக்கு அதனால ஒரு பலன் என்னன்னா
1: இல்லை.
0: என்னடா, நம்ம நன்மை செஞ்சு வாழ்க்கையில எதை நாம பார்த்தோம், நன்மை செய்யறதுனால நாம எந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, பார்க்கவே
1: முடியல.
0: இன்னும் ஒரே பழிச்சொல்லா இருக்கு, அவதூறா இருக்கு, தூஷணமா இருக்கு, புரட்டுறாங்க, நாம செஞ்ச நன்மையவே திரிச்சிடறாங்க. எனக்கு எதுவுமே என்னன்னா சுத்தமா விடு அப்படின்னு ஒரு விரக்தி அடையில அந்த மனுஷன் டல் ஆகல, அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. மன்னிக்கணும். ஆனா ஏற்ற காலம் ஒன்னு வந்தது இல்ல, வர்றப்ப அறுவடை ஆற்றம் வந்துச்சு, கத்தட்டு வந்துச்சு.
1: அம்மேன்.
0: அதான் செய்தி இன்னைக்கு.
1: அம்மேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம மைண்ட் எப்படி தடுமாறுது அப்படின்னா, நாம செய்த நன்மைக்கான பலனை நாம நன்மை செஞ்ச இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறோம். அதுதான் நிறைய பேருடைய விரக்திக்கு காரணம். நாம
1: செய்த
0: நன்மைக்கான பலனை நாம நன்மை செய்யற இடத்துல என்ன செய்யறோம்னா
1: எதிர்பார்க்கிறோம்.
0: அப்படி எதிர்பார்த்து நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நமக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மையை செய்யல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு விரக்தி வருது, நமக்கு ஒரு சோர்வு வருது. அங்கதான் நன்மை செய்யறதுல நம்ம தளர்வடைகிறோம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்துல காரியங்கள் இப்படி நடக்கிறது இல்லை. நன்மை செஞ்ச இடத்துல இருந்தே சில நேரம் நன்மை வரும், ஆனா அது வராத பட்சத்துல அதை நினைச்சு கலங்கி விரக்தி அடைஞ்சு சோர்வடைஞ்சு கசப்படைஞ்சு நாம முடங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: இங்க விதைச்சிங்களா, ஆண்டவர் வேற இடத்துல உங்களுக்கு அறுவடை என்னன்னா வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: ஆண்டவரை குறிச்சு அந்த சோம்பலான ஊழியக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான் தீர்க்க தரிசனமா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும்
1: தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான்.
0: எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும். அப்படின்னா இங்க விதைச்சிட்டு இன்னொரு இடத்துல அறுக்கிறது.
1: எஸ்,
0: ஆக்சுவலா நார்மலா உள்ள பிரின்ஸ் எங்க விதைச்சோமோ அங்கதான் அறுக்கணும்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்ல இங்க விதைச்சிரு, ஆனா உனக்கு அறுவடை வேற இடத்துல வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இங்க தெளிச்சிட்டு போயிரு, ஆனா உனக்கு நான் வேற இடத்துல சேர்த்து கொடுப்பேன்.
1: ஆமென். மத்தேயு 25:24.
0: நான் தெளிச்சிட்டு சேர்க்க விரும்புறேன், விதைச்சிட்டு அறுக்க விரும்புறேன். ஆனா கிங்டம் பிரின்சிபல் எப்படி வருதுன்னா, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. அப்போ நான் இங்கே ஊழியம் செஞ்சேன், இங்கே நான் ரொம்ப நன்மை செஞ்சேன், இவங்களுக்காக நான் பயங்கர நான் பிரயாசப்பட்டேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல, என்னை தாங்கலை, எனக்கான தேவைகள் இவங்க என்னென்னா சந்திக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு வருத்தம் ஒருவேளை உங்கள் மனசில் இருக்கும்னா, இந்த காலை வேளையில் அதை விட்டு கத்துற உங்களை வெளியே கொண்டு வர்றார்.
1: அல்லேலூயா.
0: சவுலுக்கு தீமை செஞ்ச சவுலுக்கு தாவீது நன்மை செஞ்சார்ல, திரும்ப திரும்ப நன்மை செஞ்சார்ல. நன்மை செஞ்சு என் வாழ்க்கையில என்ன நான் பெருசா நான் பார்த்தேன், பழி சொல்லு, துரோகிங்கிற பட்டம், தேச துரோகிங்கிற பட்டம், தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுறானுங்க, ஓட ஓட துரத்துறானுங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம் தான் இருக்கிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் என்ன செய்யறேன்,
1: ஓடுறேன்.
0: நான் இன்னும் ஏன் நன்மை செய்யணும், கஷ்டம் எனக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு எதிரிய ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதான் சமயம் அப்படின்னு நினைச்சு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தாவீது பயன்படுத்தினாரா?
1: ஏ,
0: கிடைச்ச அந்த சமயத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய நன்மையை சவுலுக்கு என்ன செய்யறாரு, தாவீது
1: செய்யறார்.
0: 1 Samuel 24:17 வாசிக்கலாமா? தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்றார், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை.
1: ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
0: அவனை சுகமே போக விடுவானோ?
1: இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர்
0: உனக்காகவா? ஓகே, நன்மைக்காக
1: கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நன்மை செஞ்சது யாருக்கு? சவுலுக்கு. நன்மை செஞ்ச சவுல்கிட்ட இருந்து தாவீதுக்கு பதில் நன்மை என்னன்னா வரல. ஆனாலும் தாவீது தொடர்ந்து சவுலுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். சவுலுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை சவுல்கிட்ட இருந்து வரலன்னா சவுல என்ன சொல்றாருனா, எப்பா உனக்கு அது கர்த்தர்ட்ட இருந்து வரும்ன்ற.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: யார்கிட்ட வருது?
1: கர்த்தர்கிட்ட இருந்து வருது.
0: கர்த்தர்ட்ட இருந்து உனக்கு வருதுங்கிறார். இதே இதுதான் அபிகாயிலும் சொல்லுவா தாவீதிட்ட. 25வது அதிகாரத்தில் வசனம் 30-31 வாசிக்கலாமா?
1: கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம்
0: இனி என் ஆண்டவனுக்கு செய்து
1: இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது
0: நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும்
1: என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும்
0: இருந்ததுண்டானால்
1: அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது.
0: கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது
1: உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள்.
0: எங்க ஐயா நன்மை செஞ்ச உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாரு, ஆனாலும் விட்டுருங்க எங்க ஐயாவை. எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை எங்க ஐயா செய்யலன்னு தானே உங்களுக்கு கோவம். என் வீட்டுக்காரன் புத்தி எனக்கு தெரியும் சாமி, நீங்க போங்க, உங்களுக்கு ஆண்டவர் பதில் நன்மை செய்வார்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இங்க விதைச்சிங்க, விதைச்ச இடத்துல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அறுவடைய.
1: ஹல்லேலூயா.
0: அறுவடை யார் வச்சிருக்கிறா?
1: ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
0: அதனால நன்மை செய்ததுல சோர்ந்து போகாதீங்க.
1: ஆமென்.
0: உங்க கைரோஸ் நேரம் வருது.
1: ஆமென்.
0: அந்த மொமெண்ட் வருது.
1: எஸ்.
0: அப்போ உங்களுக்கு நிறைய அறுவடைய கத்தர் என்னென்ன வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப உங்க வேல்யூ என்னன்னு என் வீட்டுக்காரனுக்கு தெரியல, அதனால உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கேவலமானவர் என்னன்னா இல்ல. இப்ப நம்ம வாசிச்ச இந்த ரெண்டு பேசேஜ்லயும் ஒரு இன்னொரு மெசேஜ் இருக்கு, அதை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்துறேன். ஸ்டுவர்ட்ஷிப், அதுக்குள்ள போனா வேற செய்தி போயிடும், அதனால அதுக்குள்ள இப்ப நான் போல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யறேன், அதுக்கு கர்த்தர் என்ன கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு, ஆனா அது எந்த விதத்திலும் எனக்கு பிரயோஜனப்படலை. கர்த்தருக்காக பயன்பட்டேன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதனால நான் எந்த விதத்திலும் ஆதாயம் அடையல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கூலிய உனக்கு நான்
1: வச்சிருக்கேன்.
0: உங்கிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. வேலையால் ஆகாரத்துக்கு என்னவா இருக்கிறானா?
1: ஆத்திரனா,
0: ஆத்திரனா இருக்கிறான்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அப்ப இங்க வந்து உன்னை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை நான் விதைச்சிருக்கிறேன், ஆனா இதற்கான பலனை, இதற்கான அறுவடைய நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன்.
1: எஸ், ஹல்லேலூயா.

0: வரைக்கும்.
1: அதனால நான் முகமுகமா சந்திச்சு ஊழியம் செஞ்சவங்க, அவங்களுக்கு என் வேல்யூ என்னன்னா
0: தெரியல,
1: தெரியல. ஆனா எங்கேயோ இருந்து எங்களை பார்க்கிற நபர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென்.
1: காரியத்தை கத்தர் விளங்க பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை தொலைதூரத்திலிருந்து கத்தர் வரவழைப்பார்.
0: ஆமென்.
1: சமீபத்திலிருந்து வரலைன்னா
0: தொலைதூரத்தில்,
1: தொலைதூரத்திலிருந்து வருதுன்னு நினைச்சுக்கேன்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு தேவையான சப்ளை எங்க இருந்து வருதுன்னா தொலைதூரத்துல
0: இருந்து. அல்லேலூயா.
1: ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிசயங்களை உங்களுடைய ஊழியத்துல, உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்னன்னா பாப்பீங்க. தேவைய மனசுல வைக்காம சேவைய மாத்திரம் மனசுல வைப்போம்னா, தேவைய மனசுல வைக்காம
0: சேவையை மாத்திரம் மனதில் வைப்போம் என்றால்
1: தேவைக்காக செய்யறது இல்ல ஊழியம். ஐயோ இவ்வளவு தேவை இருக்கு, என்னை யார் கூப்பிடுவா, எங்கேயாவது என்ன கூப்பிட்டு பயன்படுத்தினா தானே என் தேவை என்ன செய்யப்படும்,
0: சந்திக்கப்படும்,
1: சந்திக்கப்படும் சொல்லி நாம தேவைக்காக நாம போய் செய்யறது இல்லை ஊழியம். ஜனங்களுக்கு தேவை இருக்கு.
0: எஸ்,
1: ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது தான் நாம செய்யற பெரிய சேவை.
0: ஆமென்.
1: என் தேவை சந்திக்கப்படுங்கிறத விட நான் தேவையோட தான் இருக்கிறேன், என் தேவை சந்திக்கப்படலை. ஆனா கத்தர் என்ன பயன்படுத்தின பொழுது ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது.
0: எஸ்,
1: அவங்க பலப்பட்டாங்க, அவர்களை தூக்கி நிறுத்தினார். இந்த சேவையை மனசுல வச்சு நாம அந்த ஊழியத்தை நாம செஞ்சுட்டு வர்றப்ப நம்முடைய தேவைய ஆண்டவரே ஆச்சரியமான விதத்துல சந்திக்கிறார்.
0: ஆமென்.
1: அப்படி வர்றப்ப இது சாட்சியா மாறியது.
0: ஆமென்.
1: என்ன மாறியது?
0: சாட்சியாக,
1: சாட்சியாக மாறி விடுகிறது. தேவை இருந்தாலும் தேவையை மனசுல வச்சு நாம என்ன செய்யக்கூடாது, ஊழியமே
0: செய்யக்கூடாது.
1: என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஜனங்களுடைய தேவை என்ன செய்யப்படட்டும், சந்திக்கப்படட்டும், ஜனங்கள் நிரம்பட்டும், ஜனங்கள் பலப்படட்டும், கலக்கம் நீங்கி ஆறுதலோடு அவங்க என்ன செய்யட்டும், போகட்டும் அப்படிங்கிற காரியத்தை மனசுல வச்சு நாம காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை கத்தர் பார்த்து கொள்ளுகிறார்.
0: ஆமென்.
1: கத்தர் பயன்படுத்தினாரா முடிச்சமா, துண்ட தூக்கி தோல்ல போட்டு வந்துகிட்டே இருக்கணும்.
0: ஆமென்.
1: துண்ட அப்படி உதறி உதறி அப்படி போட்டு நம்ம
0: போயிட்டே இருக்கணும்.
1: என்ன வேலை என்னன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு.
0: ஆமென்.
1: ரொம்ப நோபலான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு.
0: எஸ்,
1: இதை நாம பயிற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை என்னன்னா ஆச்சரியமான விதத்துல என்னன்னா
0: சந்திக்கிறார்,
1: சந்திக்கிறார்.
0: 120 கிலோமீட்டர் அப்பால விதைக்கிறது, 14627 கிலோமீட்டர்ல விளைய செய்யறார் தொலைதூரத்துல இருந்து. அல்லேலூயா.
1: இப்ப நான் எப்படி இருக்கேன், எந்த அதிருப்தி எனக்கு இல்ல ஆண்டவரே.
0: எஸ்,
1: நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா நற்செயல்கள் செய்ய தேவையான எல்லாத்தையும் எனக்கு நீங்க மிகுதியா
0: தருவீங்க.
1: உங்க பூசத்துல நான் என்ன செய்யறேன்னா அப்படியே
0: சாய்ந்து கொள்ளுகிறேன்
1: குழந்தைய போல.
0: ஆமென்.

0: அந்த நேரம் வர்றப்ப, ஒரு அதிகம் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் வர்றப்ப, ஊழியத்துக்கு அதிகமாய் செய்கிற நபர்களை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க ஊழியம் செய்யற ஸ்தல சபைக்கு அந்த தேவையை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா திராணி இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது.
1: அல்லேலூயா.
0: ஆனா எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அதை சந்திக்க கூடியவர் தரிசனத்தை கொடுத்த தேவனால ஆகும்.
1: ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: சபைக்கான பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயா இருக்கும், ஆனா தரிசனத்துக்கான பட்ஜெட் வந்து 10 கோடியா இருக்கும்.
1: ஆமென்.
0: கவலைப்படாதீங்க சாமி.
1: எஸ், 10,000 அவர் தான் சந்திப்பார், 10 கோடி அவர் தான் சந்திப்பார்.
0: அந்த நேரம் வரல உங்களுக்கு.
1: எஸ்,
0: அந்த டைம் வர்றப்பதான் அதுக்கான காரியங்களும் சர்ஃபேஸ் ஆகுது, மேல வருது.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் கொப்பளிக்கிறத போலவே, அப்படின்னா ஊற்றெடுக்கிறத போலவே, நம்முடைய தரிசனத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய உறவுகளையும் ஆண்டவர் தர்றார்.
1: ஆமென்.
0: விஷன் பார்ட்னர்ஸ். எத்தனை டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரேன். அல்லேலூயா.
1: தெய்வீக தொடர்புகள்,
0: தெய்வீக தொடர்புகள், விஷன் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்.
1: ஆமென்.
0: தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன், அது தெய்வீக தொடர்பு எப்படி ஆகும்னா,
1: உறவா,
0: அது உறவா மாறும்,
1: உறவாக மாறும். அல்லேலூயா.
0: சில உறவுகள் வந்து நமக்கு வெறும் தொடர்பா போகுதுன்னா நீங்க பயப்படாதீங்க, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளா தருவார்.
1: ஆமென்.
0: மனுஷில இதெல்லாம் நடக்கும்.
1: எஸ்,
0: இதெல்லாம் நடந்தா தான் ஊழியாது.
1: ஆமென்.
0: இப்படி நடந்தா தான் நம்மளும் பக்குவப்படுவோம்.
1: ஆமென்.
0: அதனாலேயே சில உறவுகளை ஆண்டவர் தொடர்புகளாக்கி, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளாக தர்றார்.
1: அதற்காக கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஊழியத்துல நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வினோதங்கள், விசித்திரங்கள்.
1: அமேன்.
0: இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து டிவைன் மொமெண்ட்ல தான் வருது. தேவன் குறிச்சிருக்கிற அந்த காலத்துல தான் புதிய புதிய தொடர்புகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்,
1: தருகிறார்,
0: அருளி செய்கிறார,
1: அருளி செய்கிறார்.
0: முன்னாடியே நான் சொன்ன செய்தியில தான் இதெல்லாம், அந்த வேர்ட்லாம் வருது. இவங்க உறவுகள் மட்டும் இல்லை, தரிசனத்தின் தேவையை மீண்டும் மீண்டும் சந்திக்கிற துறவுகள்.
1: ஆமென்.
0: உறவா கொடுக்காம ஊற்றா கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: இவங்களை ஆண்டவர் உறவாய் கொடுக்காமல்
1: ஊற்றாக கொடுக்கிறார்,
0: ஊற்றாக கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் கொடுக்கிறதுக்கு, மீண்டும் மீண்டும் தரிசனத்தை தாங்கும்படி இவங்க தூண்டப்படுறாங்க. தரிசனம் வந்து பெருசா இருக்கிறப்ப அதனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஊற்றுகளையும் வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தரிசனத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய நன்மைகள் வந்து அப்படியே கொப்பளிக்குது.
1: எஸ்,
0: ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: எப்படி உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் கொப்பளிக்குதோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவன் எழுப்புகிற நபர்களுக்குள்ள இருந்தும்
1: ஊற்றுகள் கொப்பளிக்குது,
0: தேவையை சந்திக்கக்கூடிய நன்மை கொப்பளிக்குது,
1: கொப்பளிக்கிறது.
0: எப்படி உங்களுக்குள்ள ஊற்று கொப்பளித்த பொழுது, கிறிஸ்துனுடைய ஜீவன் கொப்பளித்த பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுச்சோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு நன்மை கொப்பளிக்கும் பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: ஆமென்.
0: இது திரளான நபர்கள் இல்ல, விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலர்.
1: எஸ்,
0: அதுக்கப்புறம் அவங்க எப்படி வர்றாங்க, என்ன மாதிரி அவங்கள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதை குறிச்சு இன்னைக்கு இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. விதைச்சது இங்க, ஆனா அறுவடை
1: தொலைதூரத்தில் இருந்து.
0: அவளே கூட சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளை நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுவார்ல. புரிஞ்சது
1: என்ன?
0: ஆமா, அந்த வசனம் தொடங்க. நான் வந்து மற்ற சபைகளை நான் என்ன செஞ்சேன்னா, பொருந்தியரா தெசலோனிக்கேறான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இங்க ஊழியம் செஞ்சிருக்கு ஆண்டவர் எங்க கொள்ளையடிக்க விடுறாருனா, எந்த விதமான ஒரு ஒரு வருத்தமோ ஒரு சங்கடமோ எதுவுமே யாருக்கு இல்லைன்னா, அவளுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன ஒரு கருவியா என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் வந்து சந்தோஷத்தோட நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தான் அவர் திருப்தி பட்டாரே ஒழிய, எனக்கு நான் செஞ்ச என்னை பயன்படுத்தினதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு என்ன செய்யல எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு வருத்தமோ சஞ்சலமோ யாருமேல அவருக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை
1: எஸ்
0: எடுத்தீங்களா எடுக்கலையா
1: இருக்கலாம்.
0: மற்ற சபைகளை கொள்ளையடித்தேன். அப்ப நமக்கா உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். கொரிந்தியர் தானே?
1: ரெண்டு கொரிந்தியர்,
0: ரெண்டு கொரிந்தியர் 11:8. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
1: மற்ற சபைகளிடத்தில்
0: சம்பளத்தை பெற்று
1: அவர்களை கொள்ளையிட்டேன்.
0: பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த நிலைமைன்னா எல்லா அப்போஸ்தலனுக்கும் அந்த நிலைமை தான்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: என்ன அர்த்தம்? I could serve you at no cost.
1: Yes.
0: உங்கிட்ட எதுவுமே வாங்காம நான் உனக்கு நான் பணி செய்யறேன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Other churches I have robbed by accepting

0: கூப்பிடுறது ஒரு கூட்டம், ஆனா பில்ல பே பண்றது
1: இன்னொரு கூட்டம்,
0: இன்னொரு கூட்டம்.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு சமைச்சு போறேன், நல்லா நீங்க என்ன செய்யுங்க,
1: சாப்பிடுங்க.
0: இலவசமா என்ன செய்யுங்கன்னா
1: சாப்பிடுங்க.
0: பில்லு வந்து எங்க இருந்தாவது யாராவது என்ன
1: செய்வாங்கன்னா.
0: அதனாலதான் இத்தனை ஒரு ஊழியத்துல 10 பைசா கடன் இல்லை.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மீண்டும் மீண்டும் சொல்றேன், இத்தனை ஆண்டு ஊழியத்துல
1: 10 பைசா கடன் இல்லை.
0: தரிசனத்து நிமித்தம் நாங்க கடனே இல்லை எங்களுக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம சேவையை மனசுல வச்சு நாம ஊழியம் செய்யறப்ப நம்முடைய தேவைகளை கத்தரே சந்திக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வர்றப்ப, ஏற்ற காலம் வர்றப்ப அந்த அறுவடை கண்டிப்பா வந்து என்னன்னு நிக்கும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: தந்தையவர்கள் சொல்ற அந்த வேர்டு ஜூடா முதலே சொன்னதான், நாங்க சேமிச்சிருக்கிறோங்கிற தைரியத்துல இல்ல ஆண்டவரே, நாங்க விதைச்சிருக்கிறோம் அப்படின்னு.
1: விதைச்சிருக்கிறோம்
0: ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒண்ணு BTC அப்படிங்கிற அந்த பைபிள் ட்ரைனிங் சென்டர் ஒண்ணு கட்டினப்போ பெரிய தேவை அதுக்கு. அப்ப 1 கோடிக்கு மேல அதனுடைய நீடு. இப்போ நானும் ஜூடாமல் இருக்கிறப்ப தான் அப்பா ரூம்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, ஆனால் நாங்கள் நிறைய விதைச்சிருக்கிறோம்.
1: சோ பண்ணியிருக்கோம்ப்பா, சேவிங் இல்லைப்பா.
0: கடகடன்னு கட்டி முடிக்கப்பட்டது.
1: எஸ்.
0: முடிச்சாச்சு அதெல்லாம் வந்துட்டு.
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, கத்திரிக்க விதைக்கிறது வேற.
1: எஸ்.
0: நமக்காக சேமிக்கணுங்கிற விருப்பம் தான் மைண்ட்ல ஓங்கி நிக்குது. சேவிங்ஸ் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்?
1: சேவிங்ஸ் மைண்ட் செட்.
0: ஆனா கத்திற்காக விதைக்கணுங்கிற பார நமக்குள்ள இல்ல. சோயிங் மைண்ட் செட்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: உலகம் அப்படித்தான் கேக்குது. பெரிய காரியத்தை எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன சேவிங்ஸ் இருக்கு, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க தானே கேக்குறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற, என்ன எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, என்ன இந்த மாதிரி புதுசா லேண்ட் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு சேவிங்ஸ் என்னென்ன
1: வச்சிருக்கீங்க
0: இருக்கு அப்படின்னு கேட்டா, டு பி ஃப்ராங்க், ஆனஸ்டா சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் என்னென்ன இல்லை. என்னடா நீங்க பாட்டில் இடத்த வாங்க போறேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்டா, சேவிங்ஸ் இல்லையா, ஒன்லி சோயிங்ஸ் தான்யா.
1: ஆமென்.
0: நாங்கெல்லாம் எந்த கேம்ப் நடத்தாம, எந்த தரிசனத்துக்கும், வாலிபர் தரிசன முகாம் வேண்டாம், 21 நாள் முகாம் வேண்டாம், லீடர்ஸ் முகாம் என்னன்னா
1: வேண்டாம்
0: வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 13 வருஷமா எதுவுமே பண்ண வேணாம். விடு, உடன் ஊழியர்கள் அதிகமா என்னன்னா
1: வேணாம்,
0: யாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணவே
1: என்னன்னா
0: வேண்டாம், நமக்கு எதுக்கு, நம்ம மட்டும் இது வேணா போதும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் ஓடி இருந்தோம் சொன்னா சுருங்கி போயிருந்திருப்போம். சேமிச்சிருக்க மாட்டோம், சுருங்கி போயிருந்திருப்போம். அத்தை நம்பி இருந்திருக்கே மாட்டாரு. ஏண்டா அதுக்குள்ள முளைச்சு ரெண்டேல விடல, அதுக்குள்ள இவ்வளவு சுயநலம் உனக்கு, என்ன வருங்காலத்து குறிச்சு இவ்வளவு சிந்திச்சு நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் என்ன செய்றீங்கன்னா
1: பண்றீங்க, என்ன
0: பண்றீங்க, என்ன மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா, தனக்காக சேமிக்கணும், தன் குடும்பத்துக்காக என்ன செய்யணும், சேமிக்கணும் இருக்க வெளிய, கத்திற்காக விதைக்கணுங்கிறது வந்து கிங்டம் தாட். அது வந்து தேவன் ஒரு மனிதனுடைய மனதில் அருளி செய்கிற பாரம்.
1: ஆமென்.
0: பாரம்,
1: பாரம்
0: கத்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறாரா?
1: எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
0: ஆனா எல்லாரும் கத்தர் கொடுக்கிறமா?
1: எல்லாரும் கத்தர் கொடுக்கிறது இல்லை.
0: எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
0: அவன் திராணிக்கு தக்க எல்லாருக்குமே கத்தர் கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
0: ஆனா எல்லாரும் கத்தருக்கு என்ன செய்யறது இல்லை,
1: கொடுக்கறது இல்லை.
0: கொடுக்கறதுக்குன்னு, கத்தருக்கு கொடுக்கறதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு இருக்கு.
1: எஸ்.
0: கட்டாயம் இருக்கு.
1: எஸ்.
0: ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் தான் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல, ஆனா சேமிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு.
1: எஸ்.
0: நமக்காக

0: சேமிக்கணும்.
1: கர்த்தர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நமக்காக என்ன செய்யறோம்?
0: சேமித்து வை,
1: சேமிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பேர்டன் என்னன்னா, இல்ல பேர்டன் இல்லாமலே பிளஸ்ஸிங்ஸ் என்ன செய்யறோம்னா சேமிக்கிறோம். சேவிங்ஸ் மைண்ட் செட். நீங்க சேமிங்க, அதை நான் தவறுன்னு நான் என்ன செய்யலன்னா
0: சொல்லல.
1: உங்களுக்கு வருகிற வருமானத்தை அதை முறையான விதத்தில் அதை ஸ்டுவர்ட்ஷிப் பண்ணுறதுன்றது அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதெல்லாம் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காரிய அந்த பணத்தை வந்து முறையான விதத்தில் அதை கையாள்றது வந்து அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும். அதெல்லாம் இன்னொரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுலேருந்து கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பேர்டனை நமக்கு என்ன செஞ்சு ஆகணும், உள்ளத்தில்
0: இருந்து ஆகணும்.
1: ஆகாரத்தை, 10 மூட்டை ஆகாரத்தை கொடுத்தவர் ஒரு மூடை தானே விதைக்க சொல்றாரு.
0: எஸ்,
1: அல்லது 100 மூடை ஆகாரம், 99 மூட்டையும் நீ வச்சுக்க, 1 மூடை நீ என்ன செய்யணும், நீ விதைக்கணும்னு ஆண்டவர் என்னன்னா
0: சொல்றாரு.
1: அப்ப எனக்கு என்னன்னா, கொடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கு என்கிட்ட, ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் எனக்கு என்னன்னா
0: இல்லை.
1: ஒரு ஐயா வந்து சமீபத்தில் ஒரு உபகாரத்தை செஞ்சிருந்தார். அவர் வந்து மிக எளிமையான ஒரு தொழிலை செய்கிறாரு. அவரோட வியாபாரமும் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சொற்பமான வருமானம் உள்ள வியாபாரம். ஆனால் அவர் செஞ்ச உபகாரம் வந்து ரொம்ப பெருசு. அடுத்தால ஒரு 21,000 ரூபா காணிக்க அனுப்பி, ஐயா இந்த தரிசன பூமி கோயிலெலாம் கட்ட போறீங்களாமே, அதுக்காக கொடுக்க சொல்லி எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த பாரத்தை தர்றாரு அப்படின்னு அந்த ஐயா வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா ஒரு இந்து மனுஷன். 2 வருஷமா இயேசு கிறிஸ்து மேலே அவருக்கு ஒரு பற்று வந்திருக்கு.
0: அதிகாலம் 3:30 எழுப்பி எழும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்களா? எந்த சபைக்கும் போலையா,
1: எந்த பாஸ்டரும் தெரியாது, ஞானசானம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பழைய பேப்பர்கள் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணார் போல இருக்கு. அதுல தானே ஒரு பழைய பைபிள் கிடைச்சா, அதுல அந்த பழைய பேப்பர்ல பாருங்க, பைபிள் ஒருத்தன் பழைய பேப்பர் கடையில போட்டு, நான் என்னத்த சொல்ல, அத போட்டவனுக்கு வேல்யூ தெரியல, வாங்கினவருக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கு.
0: ஆமென். அது வீட்டம்மா கையில கொடுத்திருக்காரு, நீ படிமா இத அப்படின்னு.
1: பழைய பேப்பர்ல வாங்கினதுல ஒரு பைபிள் இருந்திருக்கு. அவரு பேப்பரோட பேப்பர்ல இடையில போடாம அவருக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதை இந்த ஐயா வாசிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வந்து நம்ம மெசேஜஸ கேட்க ஆரம்பிச்சு, அந்த தொழில இருக்கிற அந்த நபர் வந்து இவ்வளவு பெரிய தொகையை வந்து ஒரு தரிசனத்துக்காக விதைக்கிறார்னா, தேவன் அவருடைய உள்ளத்துல வச்ச பாரம். நாங்க தான் ஒரு நல்ல பைபிள் வாங்கி கேட்டிருக்காரு. அந்த ஐயாவோட பேசி பெரிய போல் லெட்டர்ல ஒரு பைபிள் வந்து நாங்க சென்ட் பண்ண போறோம் அவருக்கு. இன்னும் அவரை பார்த்ததே
0: இல்லை.
1: வருமானம் சிறுசா இருந்தோம், பெரிய உபகாரங்களை செய்யறவங்களும் இருக்காங்க. தேவன் தங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தோம், தேவனுக்காக கிள்ளி கூட கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க.
0: எஸ்,
1: இப்படி இருக்கிறாங்க,
0: அப்படியும்
1: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப ஒரு எளிமையான ரோட்டில் கடை போட்டிருக்கிற தம்பி, இளநி வெட்டி கொடுக்கறது,
0: ஜூஸ் போட்டு கொடுக்கறது,
1: மாவு அரிசி மாவு ஆட்டி அந்த அரிசி மாவு பாக்கெட் பண்ணி ஒரு 100 பாக்கெட் வந்து ஈவினிங்கில் கொண்டு போய் கொடுக்கறது. இதை தான் அவனுடைய தொழில். பகலெல்லாம் நிற்கணும், அந்த
0: தள்ளுவண்டியை
1: வச்சுட்டு நிற்கணும். சாயந்தரத்தில் அவன் வெளியில் போய் இந்த மாவு விற்கணும். வாரம் வாரம் வந்து நின்று ஒரு பொட்டணம் போட்டிருப்பான். அந்த பொட்டணத்தில் தான் அவனுடைய அந்த வாரத்துக்கான காணிக்கைகளை வச்சுருப்பான். ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் அவனும் அவனோட ஒய்ஃபும் அந்த பொட்டணத்தோட தான் வந்து என் கையில் கொடுத்து இந்த ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை உடச்சு ஐஸ்லேயே அந்த கை பழகுனதுனால அப்படி இந்த இடம்லாம் அப்படி கருப்பாக அப்படி பாறை மாதிரி இருக்கும். வந்துட்டு காய்ச்சி போய் அந்த கை வந்துட்டு விரலெல்லாம் கால் விரல் கை விரல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கிறவனுடைய உடல்ங்கிறது பார்த்தாலே தெரியும் அப்படி. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப கத்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் என்ன செய்கிறேன், கத்தருக்கு
0: கொடுக்குறேங்கிறத
1: லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு போனா அப்படின்னா, ஆண்டவரே உங்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், சகை வந்து தன்னுடைய ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்தானா, அந்த மாதிரி நானும் உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இனிமே என்னுடைய வருமானத்துல பாதி உங்களுக்கு, அத நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தசவமாக காணிக்க போக அவனுடைய வருமானத்தினுடைய பாதியை யாருக்கு எடுத்து வைக்கிறான்னா ஏழைகளுக்கு எடுத்து வைக்கிறான். செய்யறா தம்பி,
0: ஆமென்.
1: எப்படி உனக்கு இந்த மாதிரி மனசு நான் கேட்டேன், அண்ணே சகை செஞ்சார்ல பாதி ஏழைகளுக்கு தர்றேன்ற மாதிரி பேசுறாருண்ணே அண்ணே. ஆண்டவர் என் கூட என்ன செய்யறாரு,
0: பேசுறாருப்பா பேசுவாங்க.
1: டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்வாங்க. சில மனிதர்கள் பார்வைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்காங்க, பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கறாங்க.
0: அல்லேலூயா.
1: கவர் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா கண்டென்ட் பயங்கரம்.
0: ஆமென். அல்லேலூயா.
1: அவனுடைய தொழிலுக்கு விரோதமா எத்தனையோ பேர் போட்டி பொறாமையில என்னென்னமோ பண்ணாங்க,
0: அடிச்சிருக்காங்க.
1: அவன் காட்டல மழை. கத்தர் உன்னோட இருக்கிறார், உன்னை ஒருத்தரும் உன்னோட யாரும் என்ன செய்ய முடியாது, போட்டி
0: போடவே முடியாது.
1: அல்லேலூயா.
0: ஆமென். அல்லேலூயா.
1: இவங்க பேர்டன் என்ன ஆச்சரியப்படுத்துது, அள்ளி கொடுத்தோம், சிலர் கிள்ளி கூட கொடுக்கல. ஆனா சிலர் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் எப்படி கொடுக்கறான்னா அள்ளி கொடுக்கறான்.
0: அள்ளி
1: சில பேர் இருக்கிற கொஞ்சத்தையே கொடுத்துறான். அப்போ ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற விருப்பத்தை தேவன் கொடுக்கிறாரு. ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணமே தேவன் தங்களுக்கு கொடுத்தத கொடுக்க முன்வராததான் காரணம். இங்கதான் ஸ்டுவர்ட்ஷிப் வருது. அடுத்த டாபிக்ல அந்த சப்ஜெக்ட் நான் தொடறேன். How you are stewarding your money? கொடுத்த பணத்தை எப்படி நாம என்ன செய்கிறோம்,
0: கையாளுகிறோம்.
1: மிகப்பெரிய அளவில் உபகாரம் செய்த ஒரு நபர், அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, பெரிய அளவு ஊழியத்துக்கு விதைச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நான் தேங்க் பண்றப்போ சொல்றாரு, இவ்வளவு பெரிய தொகை என் பேங்க்ல இருந்திருக்கும்னா அது வெறுமனை பணமா தான் இருந்திருக்கும். ஆனா இதை நான் ஊழியத்துக்காக நான் விதைக்கிறப்போ அதனால ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும்னா எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிற.
0: ஆமென்.
1: சிங்கிள் சோல். எனக்கு அந்த அந்த வால்யூம், அந்த டென்சிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த ஒரு அடர்த்தி.
0: ஹல்லேலூயா.
1: அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னாரு. நம்ம என்ன கொடுக்குறோம்? கத்தர் கொடுத்தது தானே கொடுக்குறோம். நம்ம அம்மால கொடுத்தோம், எங்க ஆசையா கொடுத்தேன்?
0: இல்லையே, அவர் கொடுத்த
1: அவற்றை வாங்கி அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறேன். சிம்பிள். இத வந்து மனுஷன் பண ஆசை பிடிச்சா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா என்ன செஞ்சிட்டான்னா
0: மாத்தி
1: மாத்திட்டான். அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவற்றை நான் பேசினப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட ஒரு சிந்தை எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இப்பாரு நான் அதிகமா அறுக்கணுங்கிறதுக்காக நான் விதைக்கல. 10 ரூபாயை கொடுத்தா 100 ரூபாய் தருவாருங்கிறதுக்காக நான் விதைக்கல. அப்படின்னா அது பிசினஸ் ஆயிருது, வட்டி கணக்கு ஆயிருது. அப்படி இல்லை, மைண்ட் செட் எப்படி போகுது? நான் கொடுக்கறது கொடுக்க தேவையானத கத்திரி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. எனது நோக்கம் இதை கொடுக்கிறதுனால எனக்கு தேவன் செய்வாருங்கிறது இல்ல. என்னுடைய நோக்கம் இத நான் விதைக்கிறதுனால ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படணும்.
0: ஆமென்.
1: நான் பணத்தை விதைச்சு பணத்தை அறுவடை செய்யறதுக்காக நான் விதைக்கல, நான் பணத்தை விதைச்சு ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய விரும்புறேன்.
0: ஆமென்.
1: ஆட் எவ்வளவு ஹோலியா இருக்கு பாருங்க, நோபலா இருக்கு பாருங்க. அப்ப ராஜ்யத்தை குறிச்ச சிந்தனை நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய மனசை விசாலமாக்குது.
0: எஸ். ஆமென்.
1: செய்யணுங்கிற விருப்பத்தை கத்தர் கொடுத்துட்டாரா, உடனே செஞ்சிடணும்.
0: எஸ்.
1: இல்லைன்னா மனசு காஞ்சிரும், இல்லைன்னா வேற பக்கம் சாஞ்சிரும்.
0: சாஞ்சிரும்.
1: திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருதா, உடனே ஒபே பண்ணிடணும். ஒபே பண்ணலன்னா அந்த எண்ணம் எடுபட்டுரும். ஒரு கிராம பகுதியில் ஊழியர் செய்யற ஒரு ஊழியர் நேத்து என்னோட வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஊழியத்துல ஜிப்சி இன மக்கள் அதிகமா வர்றாங்க. நம்ம ஆவிக்குரிய மகன் தான். இப்ப சொன்ன எங்க மக்கள் எப்படி அவங்க கொடுக்கற காணிக்கைகளை பாக்குறப்ப எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்குண்ணே. ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்க தான் பாருங்க. அவன் பாக்கெட்ல ஒரு கவரே வச்சுக்கிறான். என்ன வித்த உடனே கடவுளுக்குரிய காசை அந்த கவர்ல வச்சுட்டு நேர சர்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு தானே வீட்டுக்கு போறானுங்க. ஏண்டா நீ நீ வீட்டுக்கு போயிட்டு கொண்டாந்து கொடுக்க வேண்டியதானே நான் சொல்றேன்னு அதுக்கு எங்க பிள்ளைங்க சொல்றாங்க. வீட்டுல போனா மனசு மாறிடுச்சுன்னா, அதனால நாங்க வித்த உடனே அந்த பைசாவை கடவுளுக்குரிய காசை உள்ள வச்சு நாங்க அவருக்கு நாங்க கொடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்களாம்.
0: ஆமென்.
1: எவ்வளவு தேவனுக்கு எடுத்த காரியத்துல ஒரு உண்மை பாருங்களேன். தேவன் செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய உண்மை என்கிட்ட இல்ல. இதை சொன்ன பாஸ்டர் வந்து கெட்டவன், காசாசு பிடிச்சவன்,
0: காசு பத்தியே பேசுறாரு.
1: நல்லவேளை இன்னைக்கு நான் பேசணும்னு பேசல, எனக்கு டாபிக் அவரே கொடுத்த.
0: ஆமென்.
1: இதெல்லாம் நான் காங்கிரிகேஷன் வச்சு நான் பேசிருப்பேன். என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் பேச முடியும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: தேவன் எனக்கு செஞ்ச நன்மை என் வீட்டுல இருக்கு, ஆனா தேவனுக்கு செய்யணுங்கிற உண்மை என்கிட்ட என்னன்னா
0: இல்ல.
1: இல்ல, தேவன் தந்த நன்மையை வச்சிருக்கிறோம். தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இங்கதான் ஓனர்ஷிப், ஸ்டுவர்ட்ஷிப்.
0: எஸ். உக்ராணத்துவம்
1: அதை தொட்டா இன்னும் உள்ள போகும். நிறுத்திக்கிறேன் இதோட.
0: எஸ்.
1: அவ்வளவு முக்கியம் அது.
0: ஹல்லேலூயா.
1: அப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிற விஷயத்துல தரித்திரரை போல நடக்கிறப்போ, தரித்திரரை ஆண்டவர் கொடுக்கறதுல ஐஸ்வர்யவான்களா மாத்திர.
0: ஆமென்.
1: அதனால நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்போம், வளர்ந்து போகாம இருப்போம்னா ஏற்ற நேரத்துல சேமிப்பு செய்யாதத அறுவடை செஞ்சு முடிச்சிரும்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: சேமிப்பால செய்ய முடியாதத
0: அறுவடை
1: செஞ்சு முடிச்சிரும். சேமிப்புல நம்ம ஒண்ணு செஞ்சா அது சாட்சி இல்லையே. தேவன் சந்திச்சாரு, நான் செஞ்சேன்னா தானே சாட்சி.
0: ஆமென். அல்லேலூயா.
1: சேமிப்புல நான் வீட்டை கட்டினேன், சேமிப்புல நான் அதை செஞ்சேன், சேமிப்புல நான் லேண்ட் வாங்கினேன், சேமிப்புல இந்த தரிசனத்துல இந்த கேம்ப் நடத்தி என்ன செஞ்சேன்னா முடிச்சேன் அப்படின்னு சொல்றது இல்ல. விசுவாசத்துல நாங்க செஞ்சோம், விதைச்சிருக்கிறோம் நிறைய. ஏற்ற நேரம் வர்றப்ப தேவன் தேவை என்னன்னா சந்திச்சாரு. இது இது ஊழியக்காரனுக்கே உள்ள ஒரு விஷயம்.
0: ஆமென்.
1: நான் கிரவுட நான் மனசுல வைக்கல, ஊழியக்காரங்களுக்கு.
0: எஸ்.
1: நாங்களும் தான் லேண்ட் விஷயத்துல எங்களுக்குன்னு எந்த சேமிப்பு என்னன்னா
0: இல்ல.
1: ரொம்ப நாளா மனசுல அது ஒரு எண்ணமாவே என்னன்னா இருந்துச்சு. கடைசியில நம்மளும் சேமிக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் தம்பி மாட்டி எல்லாம் சொல்லி வர்ற காணிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு சேமிச்சு வச்சு அந்த அந்தான் பண்ணா இது லேண்டுக்கான காரியம் எங்கேயோ போய் என்னன்னா நானா சிரிச்சுக்கிறேன். தம்பாட்ட சொல்லி போங்கடா, நீங்களும் உங்க சேமிப்போம். கத்தர் சிரிக்கிறாரு மேல உக்காந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா வருஷ கணக்கா எந்த சேமிப்பும் இல்லாம விஷனுக்குன்னு ஒரு பக்கம் நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம விஷனுக்கான நேரம் வர்றப்ப தேவன் ஒரு அறுவடைய வச்சு சடுதில காரியத்தை செஞ்சு முடிக்கிறாருங்கிறதுக்கு நாங்க சாட்சி.
0: அதனால
1: இன்னும் அதிகமா விதைப்போம், அதிகமா அறுவடை செய்யணுங்கிறதுக்காக இல்ல, அதிகமான ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணுங்கிறதுக்காக. நான் எனக்கு கொடுத்த பணத்தை நான் விதைக்கிறேன். அதை செய்யறப்ப எனக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். நீங்க செஞ்ச நன்மை என் வீட்டுல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உண்மை என்கிட்ட எல்லாம் இருக்குன்னா இன்னைக்கு அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு நீங்க சொல்ற ஆலோசனைக்காக உமக்கு நாங்க மீட்டிங் எல்லாம் நான் முடிச்சிருவோம். நானும் யூதாவும் புல்பிட்ல எங்க ரெண்டு பேரும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பீட்டரும் ஏஞ்சலும் தான். அந்த கணக்குலக்கெல்லாம் செட்டில் பண்ணி அஞ்சாவது நாள் கேம்ப் முடியறப்ப 11 நாள் முடியறப்ப அப்படி பிபி எல்லாம் எகுறோம். என்னையா கரெக்டா வருதா இல்ல ஏதாவது டெபிசிட் வருதா அப்படின்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு பாருங்க. அப்படி எட்ஜில் தான் வந்து நிற்கும். அப்படியே சில தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சலும் பீட்டரும் தான் வருவாங்க. ஒரு வழியா முடிச்சுட்டோம்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு முடிச்சிங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. ஆமாம் கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு, அதையும் என்னென்ன தூக்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கையில் கொண்டு வந்தோம்ல காசு, அதை என்ன செஞ்சோம்னா போட்டோம். ஆயா துண்டை தூக்கி தோலை என்னென்ன போடியா அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையாக பயன்படுத்தியிருப்பாரு. அவன் உருண்டு புரண்டு ஹெவியான ஃப்ளோ என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம். அதுக்கான எந்த இதுவுமே எங்களுக்கு என்னென்ன இருக்காது. முடிச்சுட்டு நாங்கள் அனுபவிக்கிறது என்னன்னா அப்படியே ராம் நாட்டில் வந்து அருமையான ஒரு கடை இருக்கு அனிஃபாவா, அனிஃபாவில் போய் உட்காந்து புள்ள ஊட்டியோட போய் உட்காந்து நல்லா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுத்து சிக்கன் சாப்பிட்றியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸா ஃப்ரைட் ரைஸ்
0: சாப்பிடு
1: எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
0: மட்டன் சூப்பு குடி
1: மட்டன் சூப் குடி இவ்வளவுதான்டா நமக்கு வாங்கடான்ட்டு வந்துடும். ஆண்டவர் அது ஏமாளித்தனம் இல்லையே, அது ஞானம் இல்லாம நடக்கலையே. கர்த்தருக்காக நாம செய்யறப்ப நமக்குன்னு ஒரு தேவை வர்றப்ப ஆண்டவர் பல மடங்கு நமக்கு செஞ்சுட்டு போயிடுறாரு.
0: ஆமென்.
1: எந்த இடத்துல போயும் ஆதாயத்தை மனசுல வச்சு ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது.
0: எஸ்.
1: அல்லேலூயா. யாருடைய பொண்ணு வெள்ளியும் இச்சிக்கவும் என்னன்னா
0: கூடாது.
1: கொடுத்தாங்க கொடுக்கலங்கிற வார்த்தை எனக்கு என்னன்னா இருக்க
0: கூடாது
1: கூடாது. நான் நன்மை செய்யறேன், நான் சமைச்சு போடுறேன், ஆனா எனக்கான பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தோ வரவழைப்பார். இதை பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த ட்ரூத் அப்பியாசிப்போம், இதன் மூலமா வருகிற சாட்சியை வந்து நாலு பேருக்கு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒரு குறையும் வராது. சில ஆயிரத்திலிருந்து சில லட்சத்திலிருந்து சில கோடியிலிருந்து பல கோடி வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய லெவல் மேல போக போக போக அத தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரே நிற்பாரு.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: தேவன் அவருடைய நன்மையை என்கிட்ட தந்திருக்கிறாரு. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அந்த நன்மையை பரிமாறுறதுல நான் உண்மையா இருப்பேன். பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தாலும் எனக்கு செய்வார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: வெறுப்போட விரக்தியோட கசப்போட வருத்தத்தோட செய்ய வேண்டாம் ஊழியத்தை. சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு நான் விதைச்சிருக்கிறேன்யா. என் முகம் கத்தரையே நோக்கி என்னன்னா
0: பார்க்கிறது.
1: பார்க்கிறதுன்னு அவரே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடவே
0: மாட்டார்.
1: தரிசனத்துக்காக நீங்க விதைக்கிறப்ப ஒருவேளை சபையாறுல சிலரை எழும்பி ஏயா இந்த வீண் செலவு பண்ணிட்டுற, நாலு காசை சேர்த்தேன்னா நம்ம வாட்ட இடம் வாங்கலாம், கோயில கட்டலாம், உன்னை யாரையா புத்தகம் எழுத சொன்னா, உன்னை யாரையா கேம்ப் நடத்த சொன்னா, இதெல்லாம் அனாவசிய செலவு, வெட்டி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க இடம் கொடுக்காதிருப்பீர்களாக.
0: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: ஒதுங்கி சொல்லிருங்க.
0: எஸ்.
1: காசு கேட்டேன்னா உங்ககிட்ட வந்து நான் கேட்கல இல்ல.
0: ஓசாமி.
1: ஓசாமி. இது எனக்குன்னு தேவன் கொடுத்த தரிசனம்.
0: என்
1: தேவையை கத்திர என்ன செய்வா?
0: சந்திப்பா.
1: இந்த தரிசனத்துக்கு எடுத்த காரியத்துல நீங்க முதலீடு செய்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம
0: பாத்துக்காக
1: தான் இந்த ஊழியம்.
0: அண்ணன்
1: எல் ஜோசப் எல்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளவு புத்தகம், எவ்வளவு புத்தகம் அள்ளி இறைச்சிட்டு தான் இருப்பாரு
0: அண்ணன்.
1: புத்தகத்துக்கு மேல என்னன்னா
0: புத்தகம். எந்த பிரதிபலனும் அண்ணன் பார்க்க மாட்டாங்க.
1: எதையும் பார்க்கறது கிடையாது.
0: அல்லேலூயா.
1: சபையில ஒரு ஆள் கேள்வி கேட்க முடியாது அண்ணன்ட்ட. ஏய் அப்படி காசு போற வெள்ளி என்ன வெளியில என்னன்னா
0: ஒருத்தருடைய வெள்ளியும் பொண்ணு நான் இச்சுக்கல.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இந்த காலத்துக்கு இந்த மாதிரியான யூனிக்கான மினிஸ்ட்ரிஸ் தேவை.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: இந்த பேட்டர்னுக்கு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனத்தையும் பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர் எழுப்புவார். சத்தியம் ஒரு நாளும் பொய்யா போவது என்னன்னா
0: இல்லை.
1: இல்லை.
0: ஆமென்.
1: தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
0: ஆமென்.
1: பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இந்த டீச்சிங்ஸுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்க கரத்துல நாங்கள் விழுகிறோம் சுவாமி. நீங்க எவ்வளவாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அக்கறை உள்ளவர். எங்க சேமிப்புல இருந்து இல்லை, அங்க விதைச்சோம். தேவன் தந்த அறுவடை இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எங்களுக்கு துணை செய்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க நிக்கிறப்ப வாழ்நாள் முழுசு எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக, இந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கையேந்த விடாம, கடன்படாம, எந்த விதத்திலும் அவமானப்படாம ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொண்டு செல்லுகிற விதத்துல எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற மிகப்பெரிய தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீங்க செஞ்ச எங்களுக்கு செஞ்ச நன்மை எங்க வீட்டுல இருந்தோம், உங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய உண்மையை நாங்க தொலைச்சிட்டு நிப்போம்னா எங்களோட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை குறிச்சும் ஓனர்ஷிப்பை குறிச்சும் நீங்க அடுத்து எங்களோட நீங்க பேச போறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் பேதுரு யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அதுக்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுவுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம், அந்த மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபியை பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றி ஏற்பட்ட எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறான், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையும் மற்றவர்கள் தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சேன்னா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அடிச்சாருன்னா நீ என்ன ஆகு தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறா, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நான் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மனந்திரு மாட்டானா என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மனந்திருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மனந்திருப்பு, இன்னொரு நாளை தர்ற உனக்கு. நாளைக்கும் மனந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மனந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதல உண்டாக்குகிறதாம். The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறார்? அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனா கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையை சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம்,
கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தர் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலேயும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவை இப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒழிய கர்த்தரை பெரிய குற்றம் சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன். அந்த விதத்துல தான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக்கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம், அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும், நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமென் போடுவாங்க, அதுக்கும் ஆமென் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 7 வசனத்திலெல்லாம் வாசிக்கிறோம் எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா. அதனால கர்த்தரை வெறுக்கல அவன், கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்போம் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர்.
அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார், அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறார் அப்படியும் செய்யறார். இவங்க வந்து கர்த்தர் மேல கோபம் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்த சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பசூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தோஸ் சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோகமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் தத்துவம் ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறான். என்ன? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருன்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, காசு சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சுகமா? கர்த்தர் எப்படியா சுகமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிறேன். இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே என் சுகமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சுகமாகு. இருக்கீங்களா? எல்லாம் நல்லாதான் ஆமே சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர். அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்தெல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்தெல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் ஆகணும்? என்னென்ன மருந்து? நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழியில கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா யாத்திரம் 15:26 வசனத்தில் முதல் வாக்கு தத்தம் பாருங்க. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன். இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடு போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராயிருந்தார்?

அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார்னு சொல்லல. அவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒன்னு விளக்கம் தரல, பேதுரு ஃபேக்ட் சொல்றார். என்ன செய்தார் இயேசு? நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யறார். யாரையும் வியாதியாக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன், இப்ப சும்மா சொல்றேன். அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம் தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேதவசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5 14 15 பார்ப்போம். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார்? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகள் என்ன சொல்றார்? ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும்? 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? 13 வசனம் சொல்றது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேர போன் பண்ணினுல, முதல்ல ஜெபம் பண்ண கடவுன். 13 பார்த்த பிறகுதான் 14 வரணும். 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, 13 வாரம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் ஜெபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பர்கள் ஏதாவது போதவரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சுகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனால தான் எண்ணெய் பூசி சொல்றேன். எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சுகமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்புறம் சுகமாக்குறது இல்ல. என்ன சுகமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சவமாயிடும். அவர் கை வச்சாலே சவமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்குகிறது. விசுவாசம் தான் சுகமாக்குகிறது. அவர் வந்து ஜெபம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சுகமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசத்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரர் கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றார். என்ன சொல்ற? சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு.

பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார், ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும். அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தால் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியா சுகமாவது. இன்றைக்கு நீங்க வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வேளையிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீய குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு என்று செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன்னு சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில் உட்கார்ந்துட்டு ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம். இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்துல போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம். நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ. சுகமாகணுமா? சுகமாய்கொள். வேதத்துல போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவின் உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவன் தெரியணுமா? இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற, தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக, இப்படிதான் சுகமானுமா? சுகமாயிக்கோ. தொட்டா சுகமானு விசுவாசிக்கிறியா? வந்து தொடு, சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலர் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியது என்று சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்றி அப்படி சொஸ்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லுவோம், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாகிலும் நான் சொஸ்தமாக வேண்டும், இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29 எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி

போஜனம் பண்ணு போஜனம் போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது. கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சுகமாகட்டும். இரண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி, நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சுகமாயிக்க. சரி, வந்துட்ட உரத்தையாவது தொட்டு சுகமாறன்ற, சரி தொட்டு சுகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சுகமாக வேணுமா, சுகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தரிடத்துல தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகள் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கர்த்தருடைய பந்தி இங்கே பரிமாறப்படுகிறது. அதை சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இதை செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி மோட்சம் கம்யூனியன் எடுத்து எந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போகுமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு வைக்கல. மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போகல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம். அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், வா உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அதுவா இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாசித்தோம் 29 வசனத்தில். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரமா, அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லையெல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது? பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இப்ப கடகடன அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மடக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, ஆ முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க. பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. எண்ணத்தை நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும். சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும். ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது? நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவ மன்னிப்புக்காக. சரி, கரெக்ட் தான், ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்து. நான் சொல்றேன், காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது? எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால்
நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோமாகாம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பாவங்களை கழுவுகிற ரத்தம், பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்குது, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு என்றிருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானித்து அறிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாறுநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 39 சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும், அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இத அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 19 இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர்ச்சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் அடிக்க சொல்றது, 20 அடி, நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறோம், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்க, கொடூரமான ஒரு சம்பவம் அது. அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது, இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிட்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாயிருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறார், தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்க இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகள் இல்லாது வெள்ளாடுகள்லாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து
அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காலில் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்திராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்தது ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறது இல்ல, தரையில போடுறது இல்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறது இல்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல இது, மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அதை மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அது எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்க ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினியின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள், அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரத சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறது உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிகளா வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார், உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால்தான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து நீங்க கம்யூனியில் பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்து நமக்கு, அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தட பார்த்துக் கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய
அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவாக யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகம் ஆக முடியாதுன்னு இல்லை, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கர்த்தர் சொல்ல சரி விசுவாசிக்குன்னு இதை கொடுத்துருக்க, பரவாயில்ல நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறதன் மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்தை சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண, அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கையை வைக்கட்டும், கையை வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படிதான் அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சோமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கையை வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கையை வச்சா சோமாகன்னு சொல்லி இருக்குது. கையை வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிக்கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிக்கவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு 3 நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்கணும். அது சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க, இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, 3வது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, 4வது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க, அதுதான் ரிக்கவர். ரிக்கவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து, 1 நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, 2வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, 3வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிக்கவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து 3 நாள் சாப்பிட்டா அப்படி சுகம் ஆகும்னு விசுவாசிக்கிறோமோ, அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கையை வச்சாச்சே ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோன்னு போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த மருந்துக்காக, ஸ்தோத்திரம் என்ன சோமாக்குறதுக்காக, ஸ்தோத்திரம் பலத்துக்காக, ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்துக்காக, ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சுகமா இருக்கும், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3வது நாள் இன்னும் நல்லா, 4வது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிக்கவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சுகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர் எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகம் இல்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது. கர்த்தர் அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் 5:6 யோவான் 14 யோவான் 14. இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14:13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும். எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது, அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சுகமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். 6 யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையாம். ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்க வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரிடத்தில் போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சு வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்ல, நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 18 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்தில். ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கட்டா இருக்கிறது. பிசாசு அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம், ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு, ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொல்றாரு, பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில், எனக்கு ஞாபகம் இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவன. பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணாம் கையை வைக்காத, எடுத்து போடு கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன் என்று சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, demand from the devil to take his hands off, கை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எல்லார கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு.
என் மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன், டிமாண்ட். அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க, சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நிர்மூடர், அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுகிறது. மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான், அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள். மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மறிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசனத்தை அனுப்பி சுஸ்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே, தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா, செஞ்சுக்கங்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன், பண்ணிக்கலாம். சரி, என்னைய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம். ரெடி, நானும் ரெடி. நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி. என்ன பூச சொல்றீங்களா, பூசி ஜெபம் பண்றேன். இல்ல கை குட்டை ஒண்ணு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, கைக்குட்டையாவது கொடுக்குறேன். கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல, ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நானு. அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? நீங்க சுகமாறது உங்களுக்கு என்ன தேவை? இல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டி போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு திருப்போம். 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 22வது வசனம் 21வது வசனம் 20ல் இருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. கடைசியா ஏசாயா 55வது அதிகாரம். இந்த வார்த்தையை பற்றி ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள்.
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் பாருங்க, வசனத்தை பேசும்போது அதை கேட்கும் போது அது இருதயத்தில் வைக்கும் போது அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியா விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியா விரும்புகிறேன், விடுதலையாகும்படியா விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்தது தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலக கூடாது, இருதயத்தை விட்டு விலக கூடாது, வை, உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்துருக்கேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இயேசுப்பா, என்னை உருமாற்றுகிற இடம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே.

0: என்னை படைக்க அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கிறே
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின்

ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5:4-5. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். இந்த 5 மூன்று இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெத்தேல், கில்கால், பெயர்செபா, மூன்று இடங்கள். இந்த மூன்று இடங்களுமே வேதத்திலே ரொம்ப அதிகமாக ப்ராமினண்டான இடங்கள், ரொம்ப முக்கியம் வாய்ந்த இடங்கள். இன்றைக்கு விசேஷமாக இந்த பெத்தேல் என்கின்ற இடத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதேயுங்கள் அப்படின்ற. இந்த பெத்தேல் என்கின்ற இடம் நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது நம்ம எங்கே இந்த இடத்தை நாம் கவனிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 28:10 ஒரு நீண்ட பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதோட கான்டெக்ஸ்டை நான் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இந்த பெத்தேலுக்கு நீங்கள் போகாதீங்க, பெத்தேலை தேடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும், நீ மேற்கு

யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு இடம்தான் இந்த பெத்தேல். ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் நான் திரும்ப வாசிக்கிறேன். அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 17 வசனம், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. 18 வசனம், தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. 22 வசனம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இதை வாசிக்கும் பொழுது நம்ம நிறைய வாட்டி இதை ஃபாஸ்ட்டாக வாசிட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஏதோ என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஏன் இதை நான் கலக்கம் என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு யாக்கோபு செய்த அந்த காரியத்தை நான் இன்றைக்கு இந்த சபையில் வந்து செஞ்சால் நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே காரியத்தை நான் செய்கிறேன்னு வைங்க, இன்றைக்கி நான் காலில் வரும்பொழுது கையில் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டு, நேற்று ராத்திரி இந்த கல் மேலே படுத்துட்டு இருந்தேங்க, எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தாரு, இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த ஸ்டேஜில் இங்கே போடியம் மேலே வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி மேலே, இது தாங்க தேவனுடைய வீடு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள், ஹவ் வில் யூ டேக் இட்? அந்த காலத்தில் சில தூண்களை நிறுத்தியிருக்கிறார்கள். ஸ்பெஷலாக கில்காலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெரிகோ எரிகோவில் வெற்றியை கொடுத்தவுடன் அவங்க என்ன பண்ணாங்க, யோர்தான்லேருந்து 12 கற்களை எடுத்து அதை ஒரு ஞாபக குறியாக வைத்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பேர் வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு யாருமே செஞ்சது கிடையாது. எப்படி ஒரு சாதாரண ஒரு கல் எப்படி தேவனுடைய வீடாக மாற முடியும்? How can a stone become a house of God? இந்த இடத்தை நான் இந்த சம்பவத்தை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எனக்கு சற்று எனக்கு வந்து மனதை உறுத்துகிறதா இருந்துச்சு. அவன் வந்து கல்லை எடுத்து தலைக்கீழே வச்சு படுத்தான், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. முதல்ல அவன் எப்படி கல்லை தலையாணி வச்சு தூங்கினான்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இப்போ நல்ல புசு புசுன்னு தலையாணி இருந்தாலே தூக்கம் வராது. இந்த தூக்கத்தை பற்றி பேசும்போது சில பேர்லாம் தூங்குனா பக்கத்தில் இருக்க எவனும் தூங்க முடியாது, ஏன்னா கொரட்டை அந்த மாதிரி பயங்கரமான கொரட்டை விடுற ஆளுங்களாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில் கூட ஒரு ஆண்டி இப்படி தான் வந்து, பா இன்னும் சாவோம் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு. அப்படியா ஆண்டி? ஆமாப்பா, மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா தூக்கம், ஆனால் நீ மெசேஜ் கொடுத்தோடனே தூக்கம் வந்துடுதுப்பா அப்படின்னு. சரி, இப்போ தூக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு இந்த யாக்கோபுடைய தூக்கத்துக்கு வருவோம். ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து அவன் தூங்கினான், சரியா? அது பிரச்சனை இல்லை, சரி எதையோ வச்சுட்டு தூங்குறான். ஆனால் அதற்கு பின்பு அதே கல்லை எடுத்து அதன் மேல் அவன் எண்ணெயை ஊற்றுகிறான். நான் சொன்னது போல எனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவன் அறியாமல் செஞ்சிருக்கலாம். ஏனென்றால் தேவன் எந்த ஒரு விதத்திலும் தன்னை ஒரு சொரூபத்தில் ஆண்டவர் காட்ட விரும்பவே இல்லை. அதனால தான் பின்பாக ஆண்டவர் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். லேவியராகம் 26:1, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் ஒரு வேர்ஷனில் டு நாட் ரைஸ் அ பில்லர் அப்படின்ற, நீ எந்த ஒரு தூணையும் நீ நிறுத்தக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கணும். இவன் பாருங்க, 17 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரம், அதாவது இந்த இடம் எவ்வளவு பயங்கரம் ஃபஸ்ட்டு சொல்கிறார். இந்த இடம் எவ்வளவு பயங்கரம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல சொல்கிறான். ஃபஸ்ட்டு இந்த இடம், இப்போ அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த இடம் எவ்வளவு அருமையானது, இது தேவனுடைய வீடு தான் அப்படி. இது 17 வசனத்தில். ஆனால் 22 வசனத்தில்

நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் சொல்றான் பாருங்க. This stone that I have set up as a pillar will be God's house. ஃபர்ஸ்ட் சொல்றாரு இந்த இடம் பயங்கரமான இடம், இது தேவனுடைய வீடு. இப்ப சொல்றாரு நான் நிறுத்தின கல் இருக்கு பாருங்க, நான் தலையின் கீழே வச்ச கல் இருக்கு பாருங்க, அது தேவனுடைய தூணாகும். நான் இன்றைக்கு பேசுகிற இதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களோடு உங்களை பச்சமாய் கேட்கிறேன். There are some things that need to be behind our heads. சில காரியங்கள் தலைக்கு பின்னதாக இருக்க வேண்டியது, தலைக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்துச்சு, என்னை நைட்டு தூங்க வச்சது அப்படின்றதுனால நான் அதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை தேவன் என்று நான் அதை ஆராதிக்கிற ஒரு பொருளாய் நான் மாற்றிவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களே நம்முடைய விக்கிரகங்களாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறது அது ரொம்ப ஸ்லோவாக கிருப்பினாயிரும், அப்படியே நம்ம அறியாமலேயே உள்ளே வந்துடும். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற அநேகர் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து இல்லாவிட்டால் உங்களுடைய உங்களுக்கு முன்பாக இருந்த உங்களுடைய தகப்பனோ உங்கள் தாத்தாவோ அந்த பரம்பரையில் விக்கிரக ஆராதனை செய்த குடும்பங்கள்லேருந்து நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய வாட்டி நம்ம விக்கிரகங்களை விட்டுருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட மறைமுகமான சில காரியங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு கல்லாக இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு பெருசாகிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாருன்னு கூட இப்ப நம்மளை கேட்டா யாருக்கும் தெரியாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எதுதான் பெரிய ஒரு காரியமாய் தருகிறது என்றால் அந்த யாக்கோபு அவன் தலையின் கீழே வச்சிருந்த கல் தான் ரொம்ப பெரிய விதமாய் தருகிறது. ஒருவேளை இன்றைக்கு அந்த கல்லை மாத்திரம் இஸ்ரவேல கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சுற்றி ஒரு கோயிலே கட்டியிருப்பாங்க, ஒரு சர்ச்சையை கட்டியிருப்பான். இந்த கல்லை தாங்க யாக்கோபு பட்டிருந்தாரு. அநேக வேளைகளில் தேவனை விட ஒரு காரியம், ஒரு பொருள், ஒரு மனிதன் பெரிதுபடுத்தப்படும் பொழுது அது விக்கிரக ஆராதனை. ஏதோ எனக்குடைய என்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உதவி செஞ்சாங்க, நான் கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் நம்முடைய விக்கிரகங்களாய் மாறிவிட முடியாது. இன்றைக்கு வேதனை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சில வேளைகளில் போதகர்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறார்கள். பாஸ்டர்ஸ் ஆர் பிகமிங் ஐடல்ஸ். சில வேளைகளில் நாம் பாடுகிற பாடல்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. பாட்டு நடத்துகிறவங்க விக்கிரகங்களாய் மாறிவிடுவார். அப்போ அவர் என்ன அழகாக நடத்துகிறாருங்க, அந்த பாஸ்டர் என்ன அழகாக பேசுகிறாருங்க. Sometimes pastors and worship leaders are becoming idols. நீ ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்க கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். இந்த கல்லை பார்த்து சொன்னார் யாக்கோபு, இது தேவனுடைய வீடு என்னப்படும். ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரா? ஆண்டவர் அப்பா யாக்கோபு பேர் வச்சாருப்பா, தேவனுடைய வீடு ஆகும்னு பேர் வச்சாருப்பா, என் வீடை இங்க கொண்டு வந்துருன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் பெத்தேல தேவனுடைய வீடு அனுமதிக்கல, ஆண்டவர் தேவனுடைய வீடை எருசலேம்ல கொண்டு போய் வச்சாரு. உங்களுடைய தனிப்பட்ட சில காரியங்களுக்காக நம்ம தேவனை வந்து இப்படி தான் அப்படி நம்ம கொண்டு வரும்போது தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. God took it to Jerusalem. ஒரு சாதாரண தூணாக ஆரம்பித்தது. ஆமோஸ் 3:14 நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பெத்தேல் பலிபீடங்கள்னு சொல்றது தேவனுடைய பலிபீடங்கள் இல்லை, அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்கள் நிறைந்த ஒரு இடமாய் மாறினது. இதனுடைய இன்னொரு முடிவை நீங்க பாருங்க, இதே பெத்தேல் தான். 1 Kings 12:28 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 Kings 15 எரோபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். இந்த பெத்தேல் எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? தேவனுடைய தரிசனங்களை பெறுகிற இடமாய் ஆரம்பித்த பெத்தேல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜா எரோபெயாம் என்ன பண்ணுறான், தேவனுடைய வீடு எருசலேமில் இருக்கு, இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எதுக்குங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க, எருசலேம் வரைக்கும் எதுக்கு போகிறீங்க, நானே உங்களுக்கு 2 கன்றுக்குட்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை அவன் பெத்தேலிலே வைத்து ஜனங்கள் எல்லாரையும் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக மாற்றினான்.
யாக்கோபு ஒரு சின்ன கல் தான் நிறுத்தினார், நிறுத்தி தேவனுடைய வீடு அப்படின்னு அழைச்சாரு. இவன் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டான், கண்ணுக்குட்டியை செஞ்சு இது தாங்க தேவனுடைய வீடு, நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு எருசலேமுக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்ம ஒன்றை விளையும் கொள்ள வேண்டும். தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற அல்லது தேவனுடைய இடத்தை எடுக்கிற எதுவுமே ஒரு விக்கிரகம் தான். எனி திங் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். எனி பர்சன் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். தேவனுடைய இடத்தை வேறு எந்த மனிதன் எடுத்தாலும் அவன் ஒரு விக்கிரகம். எனி பிளேஸ் தட் ரீப்ளேசஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் அன் ஐடல். தேவனுடைய சமூகத்தை எடுக்கிற எந்த ஒரு இடமும் அது ஒரு விக்கிரகம் தான். ஆகவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு பாருங்களா, அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு மாறாக இன்ற ஒரு இடம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் வி ஆர் ஃபூல்ட் பை சப்ஸ்டிடியூட்ஸ். கடைசியில் பெத்தேலுடைய நிலைமை என்ன தெரியுமா, யோவாஷ் என்கின்ற ராஜா, ஜோவாஷ் அந்த ராஜா வந்து கர்த்தரவனை எழுப்பி அந்த பெத்தேலையே ஆண்டவர் தரைமட்டமாக்கினார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பெத்தேல் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட எழுதப்படலை தெரியுமா. ஆரம்பித்தது எங்கே தெரியுமா, தேவ தரிசனம் கிடைத்த இடம், யாக்கோபு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்ட இடம், தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் பார்த்த இடம், தேவனால் சங்கரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நீ திரும்பாதையான ஆண்டு சொல்கிற அளவுக்கு மாறினது. நான் சுருக்கமாக சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் வைத்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். மூன்று விதமான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கை. நான் சொன்னது போல் இப்போ நம்ம யாருமே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் நான் சொல்ல, நம்ம யாரும் இன்றைக்கும் சிலைகளை வைத்து நாம் வழிபடுகிறவர்களாக இல்லை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் அதுலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம், ஆவியோடு கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஆனால் மூன்று விதமான சிலைகள் அல்லது மூன்று விதமான விக்கிரகங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். முதலாவது விசிபிள் ஐடல்ஸ். இது ப்ராப்ளி, நம்ம இதெல்லாம் விட்டு வந்திருப்போம். இது வந்து கண்ணுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இது 10 கற்பனைகளில் ஒன்று எழுதப்பட்டிருக்கு, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. எலியா வந்து இந்த விக்கிரகங்களை வந்து உடைத்து ஆண்டவர் வந்து கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக போராட்டின அந்த பேயால் பற்றி நம்மளுக்கு தெரியும். சில ராஜாக்கள் இதற்கு எதிர்த்து நின்றார்கள். தானியல் நண்பர்களும் அந்த சிலைக்கு முன்பு தாங்க நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. சில வேளைகளில் இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த சிலைகள் இந்த விக்கிரகங்களை குறித்து நம்ம மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருப்போம். அதை பார்த்தாலே ஒரு அருவறுப்பு நமக்கு ஏற்படலாம். அநேக வேளைகளில் சில நம்முடைய நண்பர்களை கூட, அதாவது தேவனை அறியாத நண்பர்களோடு நம்ம வாக்குவாதம் கூட செஞ்சுருப்போம். ஐயோ இந்த சிலைலாம் தப்புங்க, விக்கிரக ஆராதனைலாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சுருப்போம். இதெல்லாம் வந்து விசிபிள் ஐடல்ஸ், கண்களுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இரண்டாவது ஹிட்டன் ஐடல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்பட்ட இது வந்து சில விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. எசேக்கியேல் 14:3 மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து வெளியில் இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் இல்லை, இது வந்து ஆண்டவர் சொல்கிறார் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் நாட்டி. இது கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இந்த விக்கிரகங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள் வந்து இட் கம்ஸ் வித் வெரி பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பகுதி நீங்கள் வாசிக்கலாம், தானியல் 1:3, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு அந்த வசனம் வேறு பேர், 3 வேறு பேர் கொடுக்குறாங்க. 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். தானியேல் சொல்கிறான், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். எதுக்கு, எதை வச்சு தீட்டுப்படுத்த மாட்டேன்னா, கண்களுக்கு தெரிகிற சிலைகளை வச்சு இல்லை. அவன் சொல்கிறான், ராஜாவுடைய மேஜையிலிருந்து போஜனம் வருதுங்க. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இந்த தானியல் யாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர், பாபிலோனில் ஒரு அடிமையாக அவர் கொண்டு செல்லப்பட்டவர். அவருக்கு அரண்மனையில் ஒரு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம்.
இவரெல்லாம் வந்து மூட்டை தூக்க வச்சிருப்பாங்க, மற்ற எல்லாரும் பயங்கரமான வேலைகள், அடிமைகளும் சும்மா பயங்கர போஷன் கிடையாது. ஏதோ இவருக்கு ஒரு விசித்திர ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இவரை வந்து அரண்மனையில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ராஜாவை கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு அதிகாரத்திற்கு நேராக, ஒரு சாம்ராஜ்யத்திற்கு நேராக கேள்வி கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் தானியல் பாருங்க, அந்த பேக்கேஜை தாண்டி பார்த்தாரு. ஏய், நீ கொடுக்குற பேக்கேஜ் நல்லா இருக்கியா, வருது என்னன்னா சாப்பாடு தான். என்ன சாப்பாடுனா ராஜா மேஜையிலிருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜா வீட்டு சாப்பாடு அப்படின்னா சாதாரண சாப்பாடு கிடையாது, பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் தானியல் ஹீ சா பியாண்ட் தட் பேக்கேஜிங். அவனுக்கு தெரியும் இது ராஜா வீட்டில் வருது, அங்கேருந்து வருது, ஆனால் அதை தாண்டி இதற்கு பின்பதாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பார்த்தான். அவனுக்கு தெரியும் இதை சாப்பிட்டா முகம் நல்லா கலையாயிரும், ஃப்ரெஷ் லுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் அதை தாண்டி பார்த்தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு டோன் கலர் ஆகிறதுக்கு என்னென்ன செய்கிறதுனாலும் ஆசையாக இருக்கும். இல்லை, வி டூ எனி திங். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அந்த ஃபேரன் லெவலில் காட்டுறாங்க அப்படியே, அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படின்னு எல்லாம் நம்ம எவ்வளோ அப்புனாலும் அதே தான் வருது. பட் ஆனால் அதில் எவ்வளோ அது என்ன வேணால் செய்யும். இங்கே இது நல்லா தெரியுங்க, இதை சாப்பிட்டா உனக்கு ஃப்ரெஷ் கவுண்டனன்ஸ், கிரேட் லுக். ஆனால் அவனுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இது என் கண்ணுக்கு தெரில இந்த விக்கிரகம், ஆனால் பின்னாடி ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் இட் டசன் மேட்டர் இஃப் யூ ஆர் நாட் டிஃபைன்டு பை இட், பட் ஆர் யூ டிஃபைல்டு பை இட். ஐடாலிட்ரி, விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் நான் விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கிடையாதுங்க, விக்கிரகங்களை கிடையாது, ஐ எம் நாட் டிஃபைன்டு பை இட். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் அது அதோடு நான் டிஃபைன் பண்ணப்படலை, நான் அதோடு ஒத்து போல. காண்கிற சில காரியங்களோடு நான் அடையாளம் காண்பதில்லை. முன்னாடி வந்து நான் ஒரு விக்கிரக ஆராதனை காரன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு, இப்போ நான் அந்த அடையாளம் எனக்கு கிடையாது. ஆனால் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்களால் நான் தீட்டுப்படுகிறேனா என்பது ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வெதர் ஐம் பீங் டிஃபைன்ட் பை இட், அம் ஐ பீங் டிஃபைல்டு பை இட். இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்படுகிற விக்கிரகங்கள். முதலாவது சொன்னேன் விசிபிள் ஐடல்ஸ், ரெண்டாவது ஹிடன் ஐடல்ஸ் மறைக்கப்பட்ட விக்கிரகங்கள், மூன்றாவது ஒன்று இருக்கு இது வந்து இன்விசிபிள் ஐடல்ஸ், இது வந்து கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, யாரும் மறைக்கலாம் மாட்டாங்க. இந்த முன்னாடி நான் சொன்னது போல மறைச்சு கொடுத்தாங்க தானியலுக்கு வந்து, அது விக்கிரகம் காட்டல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம். சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள், சில காரியங்கள் வந்து இது எப்படிடா நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி என் வாழ்க்கையில் விக்கிரகமாச்சு, நான் இந்த காரியத்தை எப்படி, இந்த கண்களுக்கு தெரியாத இந்த விக்கிரகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. மூன்று காரியங்கள், த்ரீ குவிக் பாயிண்டர்ஸ். முதலாவது, எனி திங் தட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்குரிய இடத்தை எடுத்து விட்டதா. இது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறது தான், நம்ம வாழ்க்கையில் தவறாக இருப்பது கிடையாது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் தேவனுடைய இடத்தை எடுத்து விட்டதா. ஹேஸ் இட் டேக்கன் த பிளேஸ் ஆஃப் காட், தென் இட் இஸ் அன் இன்விசிபிள் ஐடல். ரெண்டாவது, எனி திங் தட் டேக்ஸ் த டைம் ஆஃப் காட், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஏதாகில ஒரு காரியம் எடுக்குதா. நம்ம இது வந்து அது பெருசாக நினைக்கவே மாட்டோம், நான் வேதம் வாசிக்கிற நேரத்தை வேற ஏதாவது எடுத்துருச்சா, என்னுடைய ஜெப நேரத்தை வேற ஏதாச்சும் எடுத்துருச்சா, எங்கள் குடும்ப ஜெபத்தை வேற ஏதாகிலும் ஒரு காரியம் எடுத்துருச்சா. முக்கியமாக சபைக்கு நான் நேரத்துக்கு வரதை வேற ஏதாவது எடுத்துருச்சா, அது எதுவா இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம், என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகம். மூன்றாவது, எனி திங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், என் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை எடுக்கிற ஒரு காரியம். எனி திங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை வேற ஏதாவது எடுக்குதுன்னா அது என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இன்றைக்கு நான் சுருக்கமாக ஐந்து காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்தில் ஏதாச்சும் விக்கிரகம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐ ஃபைண்ட் தி ஐடல்ஸ் இன் மை ஹார்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியரங்கமாக, நான் சொன்னது போல் வெளியரங்கமாக நம்ம சிலைக்கு நமஸ்காரம் பண்ணுறது இல்லை, வெளியரங்கமாக ஒரு சிலையை நம்ம வணங்குறது கிடையாது, நம்ம கும்பிடுறது கிடையாது. ஆனால் என் இருதயத்தில் ஆண்டு சொன்னது போல் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் வைத்திரு, அதை போல் ஏதாகிலும் ஒரு விக்கிரகம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நான் பரிசோதிப்பதற்கு ஐந்து வழிகளை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வெறும் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது, நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐடென்டிஃபை ஆர் டயக்னைஸ் தி ஐடல்ஸ் ஆஃப் தி ஹார்ட். முதலாவது,
வாட் டூ ஐ ரெஸ்பெக்ட், நான் எதற்கு மரியாதை செலுத்துகிறேன்? என் வாழ்க்கையில் தேவனை காட்டிலும் நான் ஏதாகிலும் ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒரு ஆளுக்கோ நான் அதாவது மரியாதை நான் செலுத்தி என் சந்தோஷமே அதில் தாங்க இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் ஏதாகிலும் ஒரு காரியத்துக்கு நான் மரியாதை செலுத்துகிறேனா? அந்த காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் இல்லாமல் கூட நான் அதை செஞ்சிருவேங்க, ஆனால் அவங்க அது இல்லாமல் என்னால் செய்ய முடியாதுங்க. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவரோட பேலன் இல்லாத கூட செஞ்சிருவேன், ஆனால் இவங்க இல்லாட்டி, இந்த பொருள் இல்லாட்டி, இந்த காரியம் இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் தேவனை காட்டிலும் யாரோ ஒருவருக்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் மரியாதை அதிகமாக செலுத்துகிறேன். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எதற்கு ரொம்ப கனத்தை செலுத்தினானா? தன்னுடைய சிங்காசனத்துக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரை நூட்டு போயிட்டாரு. அவனுடைய ரெண்டாம் ஆண்டு ராஜ்யபாரத்தில் ஆவியானவர் போயிட்டாருங்க. இப்போ போன ஆவியானவர் ஒரு பக்கம் போயிட்டார், இன்னொரு பக்கம் ஒரு அசுத்தாவி வந்துருச்சு. இப்போ இந்த சவுல் எதன் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தானா, ஒரு அசுத்தாய் வந்துச்சு பாருங்களேன், அதை துரத்துறது ரொம்ப கவனமாக இருந்தான். ஏன் தெரியுமா? இவன் பேய் பிடிச்சி ஆடினா இவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? யாரும் மதிக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஏ கூப்பிட்றா, யார தாவிதை கூப்பிடு, அவன் வந்து ஆடு மேய்க்கிறவன் இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வாச்சா எனக்கு என்ன ஆகுது, அசுத்தாவி போகுது. இவன் எதில் தான் கவனமாக இருந்தானா, இப்போ புதுசாக ஒரு அசுத்தாய் வந்துச்சு பாருங்கள், அந்த அசுத்தாவி துரத்துறதுல அவ்வளோ கவனமாக இருந்தான், ஆனால் எதில் கவனம் இல்லை தெரியுமா? தன்னை விட்டு ஒரு ஆவியானவர் போனார், அந்த ஆவியானவர் உள்ளே கொண்டு வரது என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவனுக்கு மரியாதையும் அவன் கனமும் எதன் மேலே அவன் வச்சுருந்தான்னு சொன்னால், தன் சிங்காசனம், தன் சிங்காசனம் போயிருமோ, இந்த அசுத்தாவி இருந்தால் தன் சிங்காசனம் போயிருமோ, ஆவியானவர் போனால் என்னங்க, அதான் சிங்காசனம் இருக்கே. நீங்கள் அதனால தான் நீ கவனிக்கணும், அவன் 20 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க, 2 வருஷம் தான் ஆவியானவர் இருந்தார். 18 வருஷம் எப்படி அரசாட்சி பண்ணான் தெரியுமா? ஆவியானவரே இல்லாமல், ஆண்டவர் இல்லாமல் அரசாட்சி பண்ணான். ஏன்னா அவன் அந்த 18 வருஷம் எதை தான் கனப்படுத்தினானா? சிங்காசனம் இருக்கா, ஆண்டவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோங்க, எனக்கு வேலை இருக்குங்க, ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ, இந்த இது கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு வரணும் இல்லையோ, ஆண்டவர் தேடணும் இல்லையோ, என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்திற்கு அதிக மரியாதையும் தேவனை காட்டிலும் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல், அது என் வாழ்க்கையின் ஒரு விக்கிரகம், பிகாஸ் ஐ எம் ரெஸ்பெக்டிங் இட் மோர் தேன் காட். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவன் பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு ராஜ்யபாரத்தை யாரும் எடுக்கலை, எவனுக்கும் தைரியம் கிடையாது. ஏய், நீ செஞ்சியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாதுங்க. நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற, நீ ராஜா விட்டு இறங்கு, நீலாம் ஒன்னெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இது மாதிரி ஒரு தப்பு பண்ணால் உடனே நியூஸ் பேப்பரு போராட்டம், அந்த காலத்தில் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன நினைக்கிறானோ அவன் செய்வான், அவன் வந்து அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனால் ஆண்டர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, அவன் வந்து ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறாங்க, உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த தாவீது இந்த 51 சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளாதீங்கன்னு சொல்ல, நம்மளாம் ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பொசிஷன் அதை மட்டும் விட்டுருக்க, ஆண்டவரே மற்றலாம் நம்ம சைடில் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதான் சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க. Do not take the joy of the salvation, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவனுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் இருந்துச்சுன்னா, சிங்காசனத்தின் மேலே இல்லை, அவனுடைய கணம் வந்து சிங்காசனத்தின் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தவறு செய்தவனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஏன்னா அவன் எதை கனப்படுத்தினான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக அவனுடைய சிங்காசனம் இல்லை, அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்கு ஒரு விக்கிரகமாக இல்லை. இன்றைக்கி நிறைய வாட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை நம்ம வேறு எதுக்காகிலும் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல் இன் ஆர் லைஃப்ஸ். ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய சூட்கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு வந்தாரான். வந்தால் என்னாச்சுன்னா, பேக் வந்து ஓவர் வெயிட், எக்ஸ்ட்ரா பேகேஜ், கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் அவன் விடமாட்டான், நீ வந்து இறக்கிவே ஒரு பொருள் அப்படின்னு. இப்போ இவருக்கு 2 சாய்ஸ் இருக்குது, ஒன்று புதுசாக வாங்கின ஒரு ஷூ, அப்படியே நல்ல காஸ்ட்லியான ஒரு ஷூ, இன்னொன்று பைபிள். இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணணும், விட்டு வரணும். இவர் யோசிக்கிறார், யோசிக்கிறார், ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும், எதடா எடுக்கலாம்.
கடைசியில் பைபிள் தூக்கி போட்டாருங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கனத்திற்கு உரிய காரியம் எது? வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப்? ரெண்டாவது, வாட் டு யூ லவ்? முதலாவது சொன்ன, வாட் டு யூ ரெஸ்பெக்ட்? எதற்கு நான் கணம் கொடுக்குறேன்? தேவனை காட்டில் ஏதாவது ஒன்றுக்கு நான் கணத்தை கொடுக்குறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையின் விக்கிரகம். ரெண்டாவது, வாட் டு ஐ லவ்? நான் எதை தேவனை காட்டிலும் நேசிக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் மேலே நம்முடைய அன்பு தேவனை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதா? சில வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில மனிதர்கள் அவங்க இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா, we dote them, we are addicted to them, we pursue them, we sorrow immoderately when we lack them. அதாவது அவங்க இல்லாம என் வாழ்க்கையே இல்லையா, அந்த அளவிற்கு நான் யார் மேலாகிலும் நான் அன்பை வைக்கிறேனா? ஆக அப்படிய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து நாபோத் என்கின்ற ஒருத்தன், பாவம், அவனுடைய தேசத்திலிருந்த ஒருத்தன், அவங்கிட்ட ஒரு சின்ன ஒரு வினியாடு, ஒரு சின்ன திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா, அதன் மேலேயே நோட்டம், அதன் மேலேயே ஒரு ஆசை. கடைசியில் பாருங்கள், அவனை கொல்றது கூட ரெடியாக இருந்தான், அவனை கொன்னே போட்டாங்க. கடைசியில் அவனும் மனைவி சேர்ந்து கொன்னே போட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது மேலாகிலும் நாம் அளவுக்கு மிஞ்சின அன்பை நாம் வைத்திருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். ஏன் போனான் தெரியுமா? தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவனை காட்டிலும் நான் வேறு யார் மேலாகிலும், வேறு எது மேலாகிலும் நான் அன்பை அதிகமாக வைக்கிறேனா? வாட் டு ஐ ரெஸ்பெக்ட்? முதலாவது கேள்வி, நான் யாருக்கு அதிகமாய் கனம் கொடுக்கிறேன்? ரெண்டாவது, நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேன்? மூன்றாவது, வாட் டு ஐ புட் கான்ஃபிடென்ஸ் இன்? எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன்? ரொம்ப முக்கியம். சங்கீதம் 146:3 பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். வேதம் சொல்லுது நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குன்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில சில விக்கிரகங்கள், என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன பண்ணும்னு சொன்னா, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் மனுஷர்கள் மேல் அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் யோபு 31 வாசிக்கிறோம், யோபு சொல்லுகிறார், நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் நான் சொல்வேன் உண்டானால், அது 2 வருஷம் கழித்து 28 வாசிக்கிறோம், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதளிப்பேனே. யோபு சொல்கிறாரு, நான் ஒருவேளை என் ஆஸ்தியை பார்த்து, என் பொண்ணை பார்த்து, என்னுடைய நம்பிக்கை இது மேலே இருக்குது அப்படின்னு நான் மனசில் நினச்சிருந்தா கூட, நான் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா யோபுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய அவருடைய மிருக ஜீவன்களை இழந்தாச்சு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, ஆனால் ஆஸ்தியெல்லாம் இழக்கலை. இல்லை, ஆஸ்தியெல்லாம் பொண்ணு வெள்ளி எல்லாம் அவர் வச்சுருந்தார், பயங்கர சீமானாக இருந்தார். இப்போ சொல்கிறாரு, எல்லாமே போயிடுச்சுப்பா, ஆனால் இந்த இருக்குப்பார் இவ்வளோ சொத்து, இந்த ஆஸ்தியை, ஆனால் அந்த ஆஸ்தியெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே இது மேலே நான் என் நம்பிக்கையை நான் வச்சிருந்தால், என் இருதயத்தில் நான் யோசிச்சிருந்தா கூட, நான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருப்பேன். சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கைகள் சோதிக்கப்படும். எப்போ தெரியுமா சோதிக்கப்படும்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறோம். சில பேர்லாம் நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டி நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையை மாத்திரம் நம்பியிருக்கிறேன், ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நம்ம எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோன்னு. அப்பா ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்பா சின்ன அவங்க ஊழியத்திற்கு வந்த புதுசில் பாண்டிச்சேரியில் ஒரு ஊழியக்காரர் கீழே அவங்க ஒரு பெரிய சபையில் அவங்க உதவிக்காய் போயிருந்தாங்க, ட்ரைனிங்காய் போயிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு 4 மாட்டு வண்டி வந்து நின்றுச்சாங்க காம்பவுண்டுக்கிட்ட, சர்ச்சு காம்பவுண்டுக்கிட்ட, நைட்டு 12 மணிக்கு மேலே. அப்போது திடீர்னு அந்த பாஸ்டர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்தோடனே அந்த 4 மாட்டு வண்டி வைக்கோல்லாம் ஏற்றிட்டு இந்த மாட்டு வண்டி பார்த்து காரணம் பார்த்து சொன்னார், வண்டி எடு அப்படின்னார். அவன் சொன்னால், ஐயா நைட்டு 12 மணிக்கு நிறுத்திருக்கிறேன், என்னையா பிரச்சனை, காம்பவுண்டுக்கிட்ட தான் நிறுத்திருக்கேன், வண்டி எடுக்கிறியா இல்லையா? அவன் சொல்கிறான், ஐயா இந்த இடம் தான் ரோடு விசாலமாக இருக்குது, யாருக்கும் தொல்லை கிடையாது, ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எழுதி போயிடும் ஐயா,
இவன் சொல்கிறான் நீ வண்டி எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருந்துச்சு பாருங்க. கடைசியில் அவன் கோவமாயிட்டான், அவன் சொன்னான் யோ எடுக்க முடியாது பாயா அப்படின்னா பாஸ்டரை பார்த்து. உடனே பாஸ்ட் நேரம் மேலே போனார், போயிட்டு ஒரே ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் கடித்தார். ஒரு 5 நிமிஷம்தான், 5 நிமிஷத்தில் ஒரு 2-3 ஜீப் வந்துச்சு பாருங்க. வந்து 5 நிமிஷம்தான் 4 மாட்டு வண்டி துரத்தி வச்சு. அப்பா சொன்னாங்க 5 நிமிஷத்தில் மாட்டு வண்டி போயிடுச்சுரா, 5 வருஷத்தில் ஊழியமே போயிடுச்சு. ஏன் தெரியுமா, அநேக வேலையில் நம்ம நம்பிக்கை எது மேலே வைக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் தெரியும். நான் தான் யோசிச்சு பார்ப்பேன் அப்பா சொல்லும் போது. அந்த பாஸ்டர் அவன் சொன்னான்ல யோ போயா அப்படின்னால எடுக்க முடியாது போயா அப்படின்னா, அப்போ ரொம்ப அமைதியாக மேலே போனார் பாருங்க. அந்த அமைதிக்கு என்ன காரணம் தெரியுமா, அங்கே தான் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படுற நேரம். அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னை பேசினேன் இந்த வருது பேர் வண்டி உனக்கு. ஏன் தெரியுமா, எனக்கு யாரை தெரியும், இன்ஸ்பெக்டர் தெரியும். நம்பிக்கை எங்கே தெரியுமா இருந்துச்சு, ஆண்டர் மேலாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை நீ இது பேசுகிற ரொம்ப ஆழமான செய்தியாக இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என் வாழ்க்கையின் தேவைகள் மத்தியில், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில் நான் யார்கிட்ட ஓடுறேன், ஹூ டு ஐ ரன் டு, என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது. அது தேவனை தவிர அது யாராக இருக்கலாங்க, எந்த மனுஷனாக இருக்கலாம், எந்த ஆளாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், யார் உங்கள் பாஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தேவனை காட்டிலும் என் வாழ்க்கையில் நான் யார் மேலேயாச்சும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகம். அதுக்கு ஒரு சில தேவையே கிடையாது, என் இருதயத்தில் ஒரு விக்கிரகத்தை நான் வச்சுட்டேன். வாட் டு ஐ புட் மை கான்ஃபிடென்ஸ் இன், என் நம்பிக்கை நான் யார் மேல் வைக்கிறேன். முதலாக சொன்னேன், ஹூ டு ஐ ரெஸ்பெக்ட், யாருக்கு கனத்தை கொடுக்குறேன், தேவனை காட்டிலும் யாரையாவது மதிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, ஹூ டு ஐ லவ், தேவனை காட்டிலும் யாரையாக நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். மூணாவது, ஹூ டு ஐ புட் மை கான்ஃபிடென்ஸ், யார் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான்காவது, ரொம்ப முக்கியம், வாட் டு ஐ ஃபியர், யாரை குறித்து பயப்படுறேன். நம்ம பயப்படுற காரியம் விக்கிரகமாக இருக்கும். தேவனை காட்டிலும் நான் மனுஷன் மேலே பயப்படுறேன்னா, தேவனை காட்டிலும் சில காரியங்களை குறித்து நான் பயப்படுகிறேன்னா, யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இவங்க யாருன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, ஆண்டவரை நேசிச்சாங்க, ஆனால் ஜபாலயத்தை விட்டு நம்மளை வெளியே தள்ளிடுவானோன்னு பயந்து வெளியில் சொல்லாமல் இருந்தானோ. மனிதர்களை குறித்ததான ஒரு பயம், மனிதர்களை குறித்ததான பயம். தேவனை காட்டிலும் யார் மேலேயே நான் ரொம்ப பயப்படுறேனா, சில சகோதரர்கள் மைண்ட் வைஸ்லாம் கேட்குது, என் மனைவி தான் பாஸ்டர். சில வேளைகளில் நம்முடைய எதிரிகளே நம்முடைய விக்கிரகங்களாக மாற முடியுங்க, நம்முடைய எதிரிகள் விக்கிரகங்களாக மாற முடியும். நீங்கள் கோலியாத்தை எடுத்து பாருங்க, கோலியாத்து அவன் 40 நாளாக நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, 40 நாள் காலில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி. எவ்வளோ தூரத்துக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கண்டு பயந்து ஓடுறாங்க. அவங்க எதை டோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், யா எவ்வளோ பெரிய ஆளுங்கய்யா, என்ன பெரிய ஹெல்மெட் போட்டிருக்கிறாரியா, என்ன பெரிய ஒரு ஆர்மர் போட்டிருக்கிறாரியா, கையில் எவ்வளோ பெரிய பட்டையா, எவ்வளோ பெரிய ஈட்டியா. அவன் எதிரியே ஐடலாக மாட்டான், விக்ரகமாக மாட்டாங்க. இவன் அவனை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அப்பா என்ன பெரிய ஆள், இவரை யார் அடிப்பா, இவரை யார் தூக்குவா, யார் போய் இவனோட யுத்தம் பண்ணுவா. அநேக வேளை நம்முடைய எதிரிகள் விக்ரகங்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை குறித்து பயப்படுகிறோம், ஹூ ஆர் வி ஸ்கேர்ட் ஆஃப். கடைசியாக, வாட் டு யூ சர்வ், நான் எதை சேவிக்கிறேன், எதை நான் சேவிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியம் என்ன அவங்கள சேவிக்க வைக்குது, அவங்க மேலே நான் வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை போல நான் மாறுகிறேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அவர்கள் விக்கிரகமாக மாறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, யாராகிலும் ஒருவருக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று கர்த்தரை நீங்கள் சேவிக்கணும், இல்லை சாத்தானை சேவிக்கணும், இல்லை மனிதர்களை சேவிக்கணும்.
அதனால தான் கலாத்தியர் 1:10 வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிளியராக எழுதுறாரு, நான் யாரை போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை, மனுஷனையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகத்தை நான் வச்சுருக்கிறேன்னா, இந்த 5 கேள்விகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் எதற்கு கனத்தை கொடுக்குறேன்? வாட் டு ஐ ரெஸ்பெக்ட்? என் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும் நான் வேறு எதுக்காக நான் கனத்தை கொடுக்குறேன்னா, ரெண்டாவது நான் தேவனை காட்டிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா, மூன்றாவது நான் தேவனை காட்டிலும் வேறு ஏதாகிலும் என் நம்பிக்கையை நான் வைக்கிறேன்னா, நாலாவது தேவனை காட்டிலும் நான் எதற்காக அதிகமாக பயப்படுகிறேன்னா, ஐந்தாவது நான் தேவனை சேவிக்காமல் வேறு எதையும் நான் சேவிச்சிட்ருக்கிறேன்னா, வாட் டு ஐ சர்வ்? இன்னைக்கு ஆண்டு நம்மோடு இடைப்படுவாராக. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பெத்தேல் என்கின்ற ஒரு பகுதி தேவன் கொடுத்த தரிசனம் நிறைந்த இடமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர விக்கிரகம் நிறைந்த இடமா மாறிடக்கூடாது. இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தரிசனங்களை கொடுத்த இடம், தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கின இடம், தேவன் ஆசீர்வதித்த இடமே அவங்களுடைய வாழ்க்கையின் விக்கிரகமாக மாறுகிறது. தி கிரேட்டஸ்ட் idolatry that we can have is the blessing of God. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகங்களாய் மாறிவிட்டதா? தேவனை தேடுவதற்கு நேரத்தை அது கெடுத்து விட்டதா? பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆண்டரை தேடினேன் பாஸ்டர், ஆண்டர் மேல் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கு நான் எதை நான் அதிகமாய் மதிக்கிறேன்? ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேனா? தேவனை நான் நேசிக்கிறேனா? அதான் ஆண்டர் சொன்னார். ஒருத்தன் சொல்கிறான், நல்ல விளைச்சல் வந்துருச்சு. விளைச்சல் வந்த உடனே அவன் சொல்கிறான், நான் என்னுடைய அலங்கத்தெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன், ஆத்துமாவே நீ பூரித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறேன். ஏன்பா, இன்னைக்கு உன் மரணம் ஏற்பட்டால், இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போனால் நீ சேர்த்ததெல்லாம் யாருதுப்பா? இன்றைக்கி நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் விக்கிரகங்களாய் மாற்றிவிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலேயே இருதயத்தில் உள்ள விக்கிரகங்கள் நீக்கப்படுவதாக. ஒருவேளை நம்ம வெளியரங்கமான விக்கிரகங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், என் இருதயத்தில் ஏதாவது விக்கிரகம் மறைஞ்சிருக்காப்பா? இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகம் மறைஞ்சிருக்கா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நான் எதையாகிலும் மதிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாக எதன் மேலாகி நான் நம்பிக்கை வைக்கிறேனா? உண்மை காட்டிலும் நான் எதற்காகிலும் அதிகமாக பயப்படுகிறேன். நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை காட்டிலும் உங்கள் சத்துருக்களுக்கு பயந்துட்டுருக்கீங்கன்னா, அவங்க உங்கள் விக்கிரகம், உங்கள் கடன் பிரச்சனையை நீங்கள் ஆண்டவருக்கு மேலே நீங்கள் பயந்தீங்கன்னா, தட் இஸ் அன் ஐடல். நான் யாரை சேவிக்கிறேன்? மனுஷனை சேவிக்கிறேன்னா இல்லை தேவனை சேவிக்கிறேன்னா? தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, ஆனால் நான் சேவிக்கிற ஒருத்தன் இன்னொன்று ஆப்போசிட்டாக சொல்கிறான். நான் யாரை சேவிக்கிறேன்? வேதம் சொல்லுது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, ஆனால் ஆஃபீஸில் சொல்கிறாங்க பரவாயில்ல ஏமாத்து. நான் யாரை கேட்குறேன்? சரி, அதுதான் ஹூ டு ஐ சர்வ்? ஆண்டவர் கிடக்கிறாருங்க ஒரு பக்கம், ஆண்டவர் எனக்கு காசு கொடுக்குறாரு, என் பாஸ் தான் கொடுக்குறாரு, அவன் சொல்கிற செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஆண்டோடைய வார்த்தை புறம்பே தள்ளி மனுஷனை சேவிக்கிறேன்னா, அவன் எனக்கு ஐடல், அவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகம். நான் அவனுக்கு செலவு வைக்கணும்னு அவசியம் இல்லை, என் இருதயத்தில் அவனை சுமந்துட்டுருக்க விக்கிரகமா? எனக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு இடைப்படுங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுமா? ஆண்டவரே, எல்லோரும் கண்களை மூடுவோமா?

நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த ஐந்து கேள்விகளுக்கு எங்கள் பதிலாய் நீர் இருக்கட்டும். நான் யாரை கனப்படுத்துறேன், என் பதில் நீங்க. நான் யாரை நேசிக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யாருக்கு பயப்படுறேன், என் பதில் நீங்க. நான் யாரை சேவிக்கிறேன், என்னுடைய பதில் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான். ஐந்து கேள்விகளுக்கு வேற யாராச்சும் என் மனசுல வராங்கன்னா என் வாழ்க்கையின் விக்கிரகம், நான் அவங்கள தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தில். என்னுடைய முழு மரியாதையும் கனம் உமக்கு மாத்திரம்தான். என்னுடைய முழு அன்பு உமக்கு மாத்திரம்தான்ப்பா. என் முழு நம்பிக்கை உன் மேல் மாத்திரம்தான் ஆண்டவரே. நான் பயப்படுகிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. நான் சேவிக்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான். வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் இல்லாண்டவர்.

0: தம்பி தங்கச்சி, சில வாலிபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ யாரை நேசிக்கிற? ஒரு தேவனை அறியாத ஒரு பையன், தேவனை அறியாத ஒரு பிள்ளை, உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஆனா தேவனை காட்டிலும் நீ யார் மேலேயோ அவர்களை ஒரு விக்கிரகம் போல நீ சேவிச்சிட்டு இருக்க, விக்கிரகம் போல நேசிச்சிட்டு இருக்க. எனக்கு ஆண்டவர் சிலர் இடைப்படுகிறார். நான் ஏன் இதை பேசுறேன்னு தெரியல. But I want to reach out to your young boy, a young girl here in this place, who you are loving more than God. தேவனுடைய வழியில் இல்லாத, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத, உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதுன்னு தெரியும், நல்லா தெரியும். இருதயத்தில் எத்தனையோ செய்திகளை கர்த்தர் நேரடியாக உங்களோட பேசியிருக்கிறார். You are an idol worshipper. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என் இருதயத்தில் ஏதோ ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண்ணிற்கு உம்மை காட்டிலும் உடைய வார்த்தையை காட்டிலும் அதிக கனத்தை நான் கொடுத்துட்ருக்கிறேன், உம்மை காட்டிலும் அதிகமான நேசத்தை நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன். யூ கம் டு அ பாயிண்ட் வேர் யூ ஆர் லைக், ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் காட் ஐ எம் ஸ்டில் ஃபைன். ஒருவேளை இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம், கடவுளே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பையன் தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும். இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார், தேவனுக்குரிய இடத்தை வேற எந்த மனுஷனுக்கும் தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துல நீங்க வேற யாரையுமே ஃபில் பண்ண முடியாது, நோபடி நோபடி. அது உங்க பெற்றோர்களா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்க பெரிய பாஸா இருக்கலாம், வருஷக்கணக்கில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஆளா இருக்கலாம், பட் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, வேற யாரும் அதை நிரப்ப முடியாது. தேவனை நேசிப்பதை காட்டிலும் வேற எந்த மனுஷன் மேலையும் இந்த உலக அன்பெல்லாம் மாறி போயிடும். தேவன் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேற எந்த மனுஷன் மேலையும், எந்த பொருள் மேலேயும் வைக்காதீங்க, ஆஸ்திகள் மேலே வைக்காதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் மேலே வைக்காதீங்க. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. நாங்களோ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கோம், அவர் மேலே தான் எங்க நம்பிக்கை, அவர் மேலே எங்க நம்பிக்கை. யாரை குறித்து பயப்படுறேன்? அது எவ்வளோ பெரிய மலையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருக்கலாம், நான் அவர்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்லை. என்னுடைய ஒரே ஒரு பயம் தேவன் மேலே மாத்திரம்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். நான் வேறு யாரை குறித்தும் பயப்பட போகிறதில்லை, அவங்க ஆயுதங்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்லை, அவங்களுடைய மார்க்கவசங்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்லை, அவங்க ஈட்டியை குறித்து பயப்பட போகிறதில்லை. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கடைசியாக நான் யாரை நான் சேவிக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது அதை இன்னொருத்தங்க அதுக்கு எதிராக உங்களை செய்யும்படி அவர்கள் சொன்னால் நான் யாரை சேவிக்க போகிறேன்? நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும், ஐயா எங்கள் தேவனி தான் ஏன் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு எதிர்மறையாக நான் செஞ்சு உங்களை நான் சேவிக்க முடியாது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அக்னி ஜுவாலையில் தூக்கி போடுவான்றான். ஆண்டு எங்களை விடுதலை ஆக்குறவரோ விடுதலை ஆக்கலையோ, நீ தூக்கி போட போறியோ போடலையோ, எங்களால் முடியாதியா? அதுதான், அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வேணும். என் இருதயத்தில் எந்த மனுஷனும் ஒரு விக்கிரகமாக இருக்க மாட்டான். அது எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் எதை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை மாத்திரம் சேவிப்பேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் சேவிப்பேன். I will serve only you. There will be no idol in my heart. நீர் செய்கிறதற்காய் நன்றி அப்பா, செய்கிறதற்காய் நன்றி. நான் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9 3 8 0 2 3 7 7 7 4 மற்றும் 9 3 8 2 2 3 7 7 7 4. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: இந்த 23rd கேசட்டில் சங்கீதம் 23 ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மேய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியம் இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். Jesus is our provider and protector. பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆடுவோமா?

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 118:17-18 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமையை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்க போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப் இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்திலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டை சேர்ந்தவர். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் வந்து பெந்தைகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம். பெந்தைகோஸ்தி சபையில் அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடியனை நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ள ஜபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில் எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன் வச்சேன். நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா. எப்பயுமே பகல்லையும் அழுவேனா, நைட்டும் அழுவேனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான். அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிபறிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டுருந்ததான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிபறிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேனா. அன்னைக்கு நிப்பாட்டினது தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியா என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் படிச்சு சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுனா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்சலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேன்னாங்க. என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸு வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸு வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸு வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்கார், நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரையை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியா என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸு வந்தனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ்ஸு எல்லோரும் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியா ஒரு 1 வீக்கு இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ் மூலமா எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல, ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த பிரியம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட் அடித்தேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனவுடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போது ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறார், என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட் அடித்து ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி ஏர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோடய காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன். சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன், மேக்ஸை தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலயமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குன்னு தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் நாலாவது பேட்ச்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல இருக்குது, நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செவன்த் இயரில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னாரு. அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் செகண்ட் பேட்ச்சு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் செகண்ட் பேட்ச்சு நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம். அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ளே நம்மனால் நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியாக என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லாஸு, அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரெயின் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபிலம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன். அங்கே என்னால் அதுக்கு மேலே என்ன -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான், அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டி ஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி அறிமுகம் ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலமா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் ரெண்டு பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 1900 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதையும் போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்துனா. அப்போ இப்படியாக போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லாத தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணால் எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேசர், அவரும் ஒரு ஊழியக்காரு. ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சிட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் ரெண்டு தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, மூணாவது தடவை படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேறீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும், இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேறீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூர்வமாக போனனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன், டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்ட இடத்துல தான் நிற்பேன், பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும், அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துவிலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, ஒரு வேலைக்கு போவேன், அங்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு அஞ்சாறு கம்பெனி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக கோவிடு வந்தது. கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு ரெண்டு வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம், நல்லா பக்தியாக இருப்பா, நல்லா பாட்டு பாடுவா, ஜெபம் பண்ணுவா, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண்மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான், ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளையை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் ரெண்டு பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு, அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பின உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபால் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடலை, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன், எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபால் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே
எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்களை சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ள நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபல் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறாரு, நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா வா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபையாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியா என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன், இப்படியா போயிட்டே இருந்துச்சு. நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 21 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகபூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, என் நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 நான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்சின்ஸ் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன்,
எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளில் தான், ஜோமனை ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சிருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்

சார், இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டில் ரெண்டு வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட்டு வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது, என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான், இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே, நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு, என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிபட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை, இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிபட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாக விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு, அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீங்கன்னீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்கார் போனால் எங்கள் பசங்களும் வந்திருக்கு. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க, GH அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். திட்டக்கிட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் கூடவே இருந்து எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டு அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு July 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும் போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக, நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஆகி இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தால்

இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளித்தோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாரித்தேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப்பு, வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்ன ஒரு துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான் ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோடு, உயிருள்ள ஜீவனோடு என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன், சர்ச்சில் உட்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்மாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை, நான் ஒருத்தட்ட சொன்னால் அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தினா. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு, எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள், அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிச்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃபை இப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை இப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல், ஓன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச 1st வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் ஒரு கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம்,
என்ன அப்படின்னா, நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா, ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம். நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிது. இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் என்னை கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன். 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும். இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான், ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை. இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை. ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம். கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்காக இருந்தோம், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டாரு. அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே, பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் எ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தெய்வன் உண்மையுள்ள தெய்வன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமாக என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசித்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது, அவங்க உண்மையிலே இறக்கமுள்ள தேவனுங்க. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது, ஏன்னா அது ஒரு ஊழியம். பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட்டு, இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறாரு, 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு.
நான் எனக்கு பாட்டு நல்லா வரும். நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

0: உங்கள் கிருபை இல்லைனா, இயேசுவோடைய கிருபை இல்லைனா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன். இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார் நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக எனக்கு குரல் நல்லா உண்டு. ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை, ஆனால் குரல் நல்லா வரும். சினிமா பாட்டு பாடினேன், என் நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடின என்ன 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால் அடிபடுறதுக்கு ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன், ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் திட்டக்கிட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார், அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்ட் ஆகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது, இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கல் அப்படின்னாரு. ஸோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மிராக்கலாக மாற்றின என் தேவதற்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது, நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மறித்து போயிருந்தா கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்த நாள் கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும், நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை, எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனை செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மிடியேட்டாக கோமாவில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நால மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறீங்க, எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம்தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சின்னு இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200 7135 63. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதினது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Hallelujah!
1: I praise God the first service of the month June.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: And every year at the May we have the children meetings.
0: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்திருக்காங்க.
1: Many children are sitting today in the front.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: It is joy.
0: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
1: It's not useful when you sit once in a year.
0: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
1: Each and every week you should come and sit here.
0: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Children you say,
0: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
1: I will come each and every
0: week. அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
1: Say hallelujah by lifting your hands.
0: வருவீங்களா?
1: Will you come?
0: வர மாட்டீங்களா?
1: Won't you come?
0: வருவீங்களா வர மாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவீங்களா வர மாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
1: Those who want to come, please rise up.
0: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
1: Please rise up.
0: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
1: Will you come?
0: சரி. அப்போ உட்காருங்க.
1: Please sit.
0: வருவோம்.
1: We will come.
0: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
1: Then we go and sit.
0: அப்படின்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
1: You can stand such students, such children.
0: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
1: We will come and then we sit at the back.
0: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
1: Rise up when I come to the front.
0: முன்னால வந்து உட்காருவீங்களா?
1: Will you sit at the front?
0: Hallelujah. சரி உட்காருங்க.
1: Please be seated.
0: பாட்டு பாடும் பொழுது
1: when you sing,
0: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
1: I don't look around.
0: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்களெல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: You lift up your hands, I will clap and sing.
0: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
1: If you raise, Hallelujah. Can you not stand?
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: சார், நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
1: Lift up your hands, I want to learn the word of God.
0: Amen.
1: Amen.
0: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
1: I love Jesus.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
1: Whether they have said who is the Lord Jesus? Have you learnt?
0: ஆமாவா இல்லையா?
1: Is it right or wrong?
0: தெரிஞ்சிட்டீங்களா?
1: Did you learn?
0: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கைய உயர்த்தி காட்டுங்க.
1: You can raise your hands. I have learnt.
0: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
1: I know who is Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: Jesus was tall or short?
0: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: He is tall or short?
0: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
1: He is fair or black?
0: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி. அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
1: Yes.
0: Very good.
1: Loving.
0: அப்புறம் அவ்வளவுதானா?
1: That's all.
0: சரி பரவாயில்ல.
1: Good.
0: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
1: We cannot learn in one day about Jesus.
0: எல்லாம் அவரை பற்றி படிச்சிட்டே இருக்கலாம்.
1: Throughout
0: Hallelujah.
1: Life we can learn.
0: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
1: Now you are sitting here.
0: வாலிபன் ஆவீங்க.
1: You'll become young.
0: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
1: Then you'll become old.
0: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
1: After becoming old you can learn Jesus.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
1: We have announced about the children's ministry.
0: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்ல.
1: It's not ordinary ministry.
0: அது பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு கூட்டணும்.
1: You have to bring the children together.
0: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்ல.
1: And the believers don't send the children for Sunday school.
0: எப்ப வருவாங்க எங்ககிட்ட கேட்டீங்களா?
1: When they come.
0: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
1: They don't send to Sunday school.
0: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
1: When it is grown up.
0: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
1: When they resist parents.
0: அப்ப எங்கட்ட வருவாங்க.
1: Then they come to me.
0: அடங்க மாட்டேன்யா வாளு.
1: And could not be controlled. Lot of missives.
0: ஜெபம் பண்ணுங்க.
1: Please pray for him.
0: அப்பதான் வருவாங்க.

0: விடுமுறை நாட்கள் நடக்கிறதான் இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: Parents are not sending your children for this Sunday class or summer time.
0: அதே போல அநேகருக்கு சொன்னோம், சிறுவர் ஊழியத்துக்காக நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
1: you have to print the notice,
0: banners போடணும்,
1: put the banner,
0: அதெல்லாம் இருக்கு,
1: it is there,
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
1: you have to give food to them,
0: prize வாங்கி கொடுக்கணும்,
1: you have to get prize,
0: அதோட மட்டும் இல்ல,
1: not only that,
0: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
1: டீச்சர்ஸ் should be dedicated,
0: 8 மணிக்கு இங்க வரணும்,
1: you have to come at 8 o'clock,
0: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
1: you have to wake up at 6 o'clock,
0: hallelujah,
1: come,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: they eat breakfast,
0: வருவாங்க,
1: they just come.
0: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
1: they have to go back at the heat.
0: டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டம்தான்,
1: tough to the teachers.
0: அல்லேலூயா, ஆமென்,
1: ஆமென்.
0: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
1: though they suffer,
0: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்,
1: right time to gain the children.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆனால் நாங்க நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: we announce about the children ministry,
0: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
1: to give offering,
0: அப்படினா இந்த முறை பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்,
1: only few have given offering to the children ministry,
0: கொடுக்கல,
1: many did not give,
0: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டு இருக்கலாம், கலந்து கொள்ளலை,
1: you would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: why such,
0: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: this is children ministry,
0: இது சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
1: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
1: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஐ வில் கம் அண்ட்
0: ஹல்லேலூயா,
1: வெரி ஸ்ட்ராங்
0: ஃபேட் ஃபுட், நான் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க,
1: ஹவ் டு ஈட்,
0: என்ன ஆகாரம்,
1: வாட் ஃபுட்,
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஃபேட் ஒன்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
1: if it is brief not enough, I should
0: நான் நல்லா சாப்பிடணும்,
1: I should eat well,
0: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்,
1: I have to be strong in my soul,
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
1: I don't bother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பிரியமானவர்களே,
1: yes dear children,
0: ஆண்டவர் சொன்னார்,
1: the Lord said,
0: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா,
1: for the elders,
0: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
1: மத்தேயு
0: 18 அதிகாரத்தில்
1: 18
0: வாசித்து பாருங்க, முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக, அவங்களுக்கு என்ன கேள்வி,
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்ன கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு secretary post கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண post. பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க,
1: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
0: கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்,
1: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்,
0: ஐயோ
1: லீவ் கம்,
0: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது,
1: ஐ கேனாட் டு சச் வேர்ட்ஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க,
1: கிவ் மீ குட் பொசிஷன்,
0: அப்பதான் நாங்க வருவோம்,
1: தென் ஒன்லி வி கம்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா,
1: ஐயோ
0: அது கூட வேண்டாங்க,
1: ஐ டோன்ட் நீட் தட்,
0: சேர் போடுறீங்களா,
1: டு யூ புட் சேர்,
0: சரி சேரை துடைக்கிறீங்களா,
1: டு யூ வைப் த சேர்,
0: அதெல்லாம் கஷ்டம்,
1: இட் இஸ் டிஃபிகல்ட்,
0: அல்லேலூயா, அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க,
1: தே ஹியர்,
0: என்ன கேட்குறாங்க,
1: வாட் டிட் தே ஆஸ்க்,
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்கள் யார் பெரியவனாக இருக்கணும்,
1: ஹூ வில் பி கிரேட்டர்,
0: அல்லேலூயா. அப்பப்போ பார்த்துக்குவாங்க,
1: தே ஜஸ்ட் செக்,
0: நான் பெரியவனா இவர் பெரியவரா,
1: Am I great or he is great?
0: பெரியவனா இவர் பெரியவர்,

0: யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டு குர்மாண்டே. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
1: Yeah, just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பற்ற வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த
1: வச்சிருக்கேன்.
0: எரிஞ்சு போன மெழுகுவத்தி
1: இருக்கும் இல்லையா?
0: எத்தனை பேருக்கு தெரியுது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட். இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார் பெருசு போதுபாருன்னு சொல்றாங்க. வயசானவங்களை
1: பெருசுன்னு
0: சொல்லுவாங்க. வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது
1: இன்னும்.
0: எரிஞ்சிச்சு.
1: இட் இஸ் பர்ன்ட் ஆல்ரெடி.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: நவ் ஒன்லி இட் ஸ்டார்டட்.
0: இதான் சிறுசு.
1: ஸ்மால் ஒன்.
0: இதான் நீங்க.
1: தட் இஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: பட் யூ சே தட் இஸ் கிரேட்டர் ஒன்.
0: ஓ, நல்லா தெரிஞ்சுங்க. உட்காரு.
1: ப்ளீஸ் சிட் டவுன்.
0: ஓ, சிறு பிள்ளைகள்.
1: சில்ட்ரன்.
0: ஹல்லேலூயா. யார் முக்கியம் இதில்?
1: ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட்?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவன் பெரியவனாய் இருப்பான்?
1: ஹூ வில் பி கிரேட்டர்?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க. யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்தில் என்ன சொல்றாரு?
1: தேர்ட் வர்ஸ்.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்?
1: கிரேட்டர் ஆர் வாட்?
0: முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியே பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
1: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிப்பென்ட்.
0: எப்படி மனம் திரும்பி?
1: பி கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையங்க ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
1: Any small boy please come.
0: அட இங்க இங்க இங்க வாப்பா.
1: Come here.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா?
1: நீதான்
0: கீழ்படுகிற.
1: மனம்
0: திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
1: How to become?
0: யார் மாதிரி?
1: How to become?
0: இவர் கூட பெரிய பையன்
1: தான்.
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately.
0: சொல்லுங்க.
1: He responded.
0: கீழ்ப்படிந்தார்.
1: He obeyed.
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? Hallelujah. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately.
0: கீழ்ப்படிறார்.
1: He obeyed.
0: Amen.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
1: as little children.
0: பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: why the Lord is giving importance.
0: ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா,
1: in Genesis,
0: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood, the heart
0: யார்?
1: is so evil.
0: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
1: you are thinking a child.
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
1: child.
0: ஒன்னு தெரியாத பிள்ளைங்க தான்,
1: of course they don't know anything. They are very small.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrath.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No. சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டு உடனே,
1: you close your mouth.
0: சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ. ஐயோ நான் சிரிக்கவே இல்ல.
1: No, I didn't laugh at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: ரொம்ப இருக்கும்.
1: Lot.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
1: From small.
0: ஒல்லாததா இருக்கு.
1: Evil.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
1: We are saved.
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருன்னா,
1: what the Lord says.
0: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
1: They have everything inside. ஆனாலும்
0: அந்த சிறு பிள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும்? என்ன அறிந்து கொள்ள? சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதானா பேசுறது?
1: Do you understand?
0: இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
1: I want to go to church.
0: பைபிளை தூக்கிக்கிச்சு.
1: They take the Bible.
0: நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றான்.
1: If the boy says I want to
0: go to church. என்ன சொல்லுவாங்க?
1: What they say?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: Are you a Christian or believer?
0: உனக்கு அங்க வேலை?
1: What is the job you have there?
0: நீ சின்ன பையன்.
1: For a small boy.
0: அப்படிதானே சொல்லுவாங்க?
1: They say like that.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன், சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
1: Old people means okay.
0: அப்படிதானே சொல்லுவாங்க?
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
1: the Lord is concerned about children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்தை பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: listen,
0: இந்த சிறியரில்
1: one of these,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
1: should not perish.
0: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Hallelujah. Perish.
0: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: Nobody should.
0: இதான் ஆண்டவருக்கு ஆசை. Hallelujah.
1: The Lord's liking.
0: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க.
1: Don't think it is just one.
0: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி உவமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not. Hallelujah.
0: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
1: Even they right.
0: அதனாலதான்
1: time of little
0: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
1: From
0: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be perished.
0: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: அபௌட்
0: இந்த பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சின் ஆஃப் சில்ட்ரன் ஆர் எல்டர்?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: பிள்ளையின்
0: நெஞ்சில என்ன இருக்குது? மதியனோ சும்மா ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான்.
1: The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போயிடும்.
1: Easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people,
0: அது ஒட்டின் இல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே,
1: even from childhood,
0: நீ என்ன விதைய போடுறியோ,
1: whatever seed you put,
0: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
1: whatever you do,
0: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது
1: when they grow up
0: அத தான் பின்பற்றுவாங்க
1: they will follow
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது
1: they don't know anything else
0: ஆனா அந்த பிள்ளைக கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம் தப்பு இருக்கலாம்
1: it may be mistake maybe foolishness
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா
1: what they have
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம் 4வது வசனத்தை பாருங்க
1: 4
0: மத்தேயு 10 இந்த பிள்ளையை போல
1: like that child
0: நாங்க
1: those who humble
0: போதும் ஓகே இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் நான் டாபிக் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல சொல்ற ஒரு பேச்சுக்கு இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை
1: the title of the message
0: அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையை பற்றி பேசுறேன் குறிப்பு எல்லாம் வச்சு பேசுறேன்னு வச்சுங்க
1: if I talk about humbleness
0: hallelujah இப்போ இன்னைக்கு தாழ்மை
1: the humbleness
0: அப்படின்னா அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு
1: கேட்டீங்கன்னா first
0: point தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது
1: like a child
0: என்னது hallelujah
1: so not like little child hallelujah hallelujah
0: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு
1: the children are sitting on the floor
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களே
1: if you ask the elder to come and sit here
0: இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க நீ போறியா நான் போறனா
1: they say they see left side and
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க
1: then they come
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்டிவ் மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது
1: நோ பிரைட் அட் ஆல்
0: தாழ்மை
1: ஹம்பிள்னஸ்
0: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்
1: மேபி சேவ்ட்
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்
1: டு பாப்டிசம்
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்
0: எல்லாம் பெற்றிருப்பான்
1: ரிசீவ் எவ்ரிதிங்
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது
1: பட்
0: தாழ்மை இருக்காது
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்
0: ஹalleluya
1: hallelujah
0: தாழ்மை இருக்காது
1: நோ ஹம்பிள்னஸ்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்
1: வாட் எல்ஸ்
0: பெருமை இருக்கும் தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்
1: தென் பிரைட்
0: பெருமை
1: தென் பிரைட்
0: என்ன பெருமை
1: வாட் பிரைட் இட் இஸ்
0: நான் யார் தெரியுமா
1: வார்
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா
1: how much I earn
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ am
0: எங்க குடும்ப பத்தி தெரியுமா
1: you know about my family about my place
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா
1: about my name
0: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்
1: keep on
0: hallelujah
1: hallelujah
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: நீ யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
1: I know my dad and
0: Hallelujah.
1: mom.
0: அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரோம்.
1: Wherever my dad and mom call
0: அவங்க
1: me.
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும்னு ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா
1: what the lord is expecting
0: உங்களுக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் புத்தி இருந்தாலும்
1: you may have knowledge
0: உங்களுக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்
1: you may have all knowledge
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு
1: what the lord is interested in
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்
1: those who lean upon
0: hallelujah நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
1: whoever lean upon his bosom
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
1: whoever lean upon the bosom
0: அப்பா hallelujah
1: father
0: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே
1: I cannot stand
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
1: ஆண்டவரே I lean upon you
0: hallelujah
1: hallelujah
0: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே
1: I cannot walk
0: உம்மேல நான் சாஞ்சி கொள்றேன்
1: I lean upon you
0: இத செய்யணுமா
1: do you want to do this
0: என்னால முடியாது ஆண்டவரே
1: I can't do that
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்
1: I lean upon you
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது
1: you have to lean upon
0: hallelujah
1: god all the time
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது
1: when you lean upon the lord
0: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல
1: not only obedience
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது
1: the lord's will will be fulfilled
0: yeah
1: why
0: எதுக்கு
1: how
0: அப்படிங்கற கேள்வி எல்லாம் கேட்காது
1: they will not ask any questions
0: வேதத்துல ஒரு சிறு புள்ள இருந்தான்
1: there was a child in the bible
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்
1: the isaac abraham
0: அவன் சிறு புள்ள
1: small child
0: அவனை கூப்பிட்டு கொண்டு
1: father took him
0: அவங்க அப்பா போறாரு
1: the father is going
0: பலியிட சொல்லியிருக்கார் ஆண்டவர்
1: the lord said to sacrifice
0: பலிக்காக போறாரு
1: he is going to sacrifice
0: hallelujah
1: hallelujah
0: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
1: 3 days
0: மோரியா மலை மேல போன பிறகு
1: went to moria mountain
0: அவர்க்கு எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
1: he put everything
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
1: took the fire
0: கட்டை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
1: taking the firewood upon the child
0: கட்டையின் மேல் அவனை கடத்தி
1: and putting him on the firewood
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு
1: that isaac asking
0: அப்பா
1: father
0: எல்லாம் கொண்டாண்டீங்க
1: he brought everything
0: ஆடு எங்க இருக்கு
1: where is the lamb
0: அவன் வந்து பெருமையா கேக்கல
1: not with
0: சந்தேகமா கேக்கல
1: not with doubt
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே, பலியிடுறதுக்கு ஒன்றும் காணுமே.
1: நோ கன்னிங் அண்ட் அப்பா
0: ஆபிரகாம் என்ன சொல்றார், நீ தான் பா
1: வாட் ஆபிரகாம்
0: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல.
1: He didn't say I am going to sacrifice.
0: என்ன சொன்னாரு,
1: what did he say?
0: நீ படுத்துக்கு பா,
1: you just lie down.
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
1: Who will look after?
0: சொல்லுங்க, அவர் பாத்துவார்.
1: He will look after.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved.
0: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்வோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா, அவர் பாத்துவார்.
1: Not he will look after you.
0: அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I will
0: look after. ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now
0: அவர் பாத்துக்குவார்.
1: He will look after that.
0: என்னங்க ஐயா?
1: So
0: அமைதியா இருக்கீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துக்குவாரயா?
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல. அமைதியா.
1: Ask why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா,
1: my father.
0: என் தகப்பன்,
1: my father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
1: He knows what he
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்,
1: the faith of the small child, the hope.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Look Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம்
1: பண்ணினார்.
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அருமையான தேவனுடைய சனமே, இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்டவனே வெக்கப்படுறதில்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought them.
0: அமைதியா போய் உட்காருதுங்க.
1: It is sitting on the bosom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: Hallelujah. ஓடி வராங்க.
1: They come running.
0: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள், இந்த வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the idol worship.
0: They
1: become believer and
0: children. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரராக மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிகள்?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ,
1: how the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: the children ministry is Alleluia. going to happen
0: அப்படினு சொல்லும் பொழுது,
1: when it is
0: hallelujah
1: said
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது,
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்துங்க, நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது,
1: evening we are going to have the meeting,
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார், நாமெல்லாம் இருக்க மாட்டோம்.
1: They say big believer in the church, they don't
0: come. சிறுபிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse.
0: 18th அதிகாரம் 10th வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணி அதுக்காக,
1: did you pray?
0: காணிக்க கொடுத்து அதுக்காக,
1: did you give offering?
0: வந்து கலந்து கொண்டியா?
1: Did you participate?
0: ஏதா செய்தியா?
1: Did you do anything?
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்றாங்க? வந்து அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆமென்
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: for each and every child
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
1: There will be two angels
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்வாங்க,
1: they will say
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: வாட் இஸ் யுவர் நேம்?
0: தம்பி உன் பேர் என்ன? ஏந்திர உன் பேர் என்ன? நம்ம சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்ப ஐசக் பத்தி தானே பேசினுக்கிறேன். எங்கயோ வேடிக்கை பாத்துங்கிறியாப்பா, உன்னை பத்தி தான் பேசு.
1: ஹல்லேலூயா.
0: ஐசக் தானே சாப்பிட்டியக்கா? இல்ல சத்தமே வரலையா? ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சரி ஐசக்,
1: ஐசக்
0: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: And they would have visited heaven.
0: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா,
1: what is
0: ஐசக் இன்னைக்கு போய் இருக்கான், சர்ச்சுக்கு போய் இருக்கான்.
1: Isaac went to the church.
0: அப்படியா?
1: Is it so?
0: சர்ச்சுக்கு போய் இருக்கானா?
1: Did he go to the church?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: Joy.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. சொல்லு, யாராவது சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா?
1: Sam.
0: சத்தமா சொல்லுமா? சாமா? சாமா? அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு.
1: Angels gone to heaven.
0: அவங்க போய் சொல்றாங்க,
1: they say,
0: நீங்க யாருப்பா?
1: Who are you?
0: நான் சாமுடைய தேவ தூதருங்கள ஐயா.
1: I'm angels of Sam.
0: சர்ச்சுக்கு போயிருக்காரு.
1: They went to church.
0: அவர் ஐசக் ஏஞ்சினார், கையில பைபிள் இல்லங்க.
1: ஐசக் doesn't have any bible.
0: சாம் ஏஞ்சினா கையில பைபிள் வச்சிங்கறாருயா.
1: சாம் இஸ் ஹேவிங் பைபிள். பரவாயில்லை,
0: ஐசக்கோட அந்த சாம் பெட்டர் போலகுதே.
1: சாம் இஸ் பெட்டர்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: Angels will give the information.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துங்கறீங்க.
1: You are doing your hallelujah.
0: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the bible.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்கிறீங்க? ஓகே.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people there is security, policeman.
0: ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்,
1: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
0: காந்தி பாம்பு வச்சு சாகும் பொழுது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security எல்லாம் என்னாச்சு?
1: What happened to the security?
0: எந்த செக்யூரிட்டியும் உதவாது.
1: It is not at all useful.
0: உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செக்யூரிட்டியை யாரும் தொடவே முடியாது.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உன் கூட இருக்கிறாங்க.
1: The angels are with
0: you. அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Alleluia. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் attendance register. நான் இங்க attendance போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked to put the attendance.
0: அது சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name sake.
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் register எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா?
1: Did you despise or not?
0: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இரு. என்ன பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒன்னு. ரெண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinders,
0: ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offends,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: டீப் ஆஃப் தி ஓஷன்
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: ஹல்லேலூயா. புட் ஹிம் டவுன்.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
1: யூ செட் தி லார்ட் லவ்ஸ்
0: எந்திரக்கல்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
1: இஸ் புட்டிங்
0: ஹல்லேலூயா
1: வெயிட் அண்ட் புட் ஹிம் இன்
0: தி அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: ஹி இஸ் லவ்விங் காட்.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: ஹி இஸ் குட் காட்.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இடர்கள் உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is offending?
0: இந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க
1: சர்ச்சுக்கு?
0: எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. ரெண்டு விசுவாசிங்க வராங்க.
1: The believers are turning back.
0: ஒன்னே டைம் பாக்குறான் ஒருத்தன்.
1: They look at the time.
0: 11
1: 11
0: 20
1: 20.
0: ஓஹோ, 8 மணி ஆராதனைனா எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service.
0: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time you should come?
0: சொல்லுங்க. 11 மணி 20 நிமிஷத்துக்கு வரணும். ஏன்னா அப்பதான் ரெண்டு பேர் போறாங்க.
1: Now only two people are going.
0: ஓ 11 மணிக்கு வரணுமா?
1: Oh, 11 we have to come.
0: பாஸ்ட் எட்டு தான் சொல்லுவாரு.
1: பாஸ்ட் will say.
0: ஆனா நம்ம என்ன செய்யணும்?
1: What

0: bold.
1: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
0: The Lord will do
1: miracles. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
0: That's why the Lord has chosen children.
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
0: to make them
1: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
0: The Lord has chosen the little one.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா
0: ஜெரேமியா பிக் ப்ராஃபிட்
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்
0: he was a small boy
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து சொல்றார்
0: ஜெரேமியா 1 the lord said
1: போய் பேசுப்பா
0: come on you speak
1: நீ போய் பேசு
0: go and speak
1: அப்ப எரேமியா சொல்றாரு
0: ஜெரேமியா said
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்
0: how can i
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே
0: i am a small child
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே
0: small
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
0: the lord said
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே
0: Don't say I'm a little
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே
0: Children.
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல
0: The Lord did not reject you because
1: Jeremiah தீர்க்கதரிசி எழுப்பினார்
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்
0: The Lord did miracle through Isaac
1: Hallelujah.
0: in Abraham's life
1: ஆம் இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார் Today is unchanging his promise
1: சிறு பிள்ளைகளே
0: children
1: நாம் என்ன நினைக்கிறோம் அற்புதமா நினைக்கிறோம்
0: we
1: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க பசங்க எல்லாம் தூர போங்க அப்படினு
0: சொல்றாங்க come on you go away
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா
0: what did the lord say
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை
0: பண்ணாதீர்கள்
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா
0: how long the lord has spoken
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்
0: the lord will prophesy even through the
1: சிறு பிள்ளையின் மூலமாய் சில வார்த்தைகள் வெளிப்படும்
0: some words will come
1: நீங்க அதை உடனே நம்புங்க
0: you believe that
1: கர்த்தர் செய்வார்
0: the lord will do it
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இன்றைக்கு அநேகர்
0: many people
1: hallelujah
0: hallelujah
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்
0: they just stop
1: the hallelujah ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
0: தடை
1: பண்ணாதீங்க
0: don't stop them
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்
0: the important the ministry
1: கர்த்தர் வருக மிக சமீபமாக
0: the lord's coming is very soon
1: hallelujah
0: hallelujah
1: நீ நினைக்கிறீங்களா
0: are you thinking
1: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்
0: you have kingdom
1: சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு நினைக்கிறீங்களா
0: children they don't have anything
1: ஆண்டவர் வரும்பொழுது
0: and the lord comes
1: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல
0: not only big one
1: சின்னவர்களுக்கு தான்
0: even for small
1: எங்க வாசிக்கிறீங்க
0: where we read
1: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்
0: revelation
1: hallelujah வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க hallelujah ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god's name
1: hallelujah 11 அதிகாரம்
0: 11
1: 18வது வசனம் யாராவது வாசிங்க
0: 18
1: வெளிப்படுத்தல் 11 18
0: 11
1: ஜாதிகள் கோபித்தார்கள் உம்முடைய கோபம் மூண்டது மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க
0: லிசன்
1: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோ பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர் அல்லேலூயா
0: he gives reward to everyone
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்
0: for whom
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கிற சிறியோர்
0: small
1: பெரியோர்
0: and great
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்
0: the lord keeps reward for this small
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்
0: the lord is coming with that reward
1: amen
0: hallelujah
1: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்போது நான் வந்து அநேக சபைகள போய் இருக்கிறேன்
0: i went to many churches
1: இங்க மெசேஜ் தொடங்கன உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போய்டுவாங்க தூர போய்டுவாங்க
0: when the message starts they go out separately
1: அதுல ஒரு 20 10 விசுவாசிங்க பிள்ளைங்க கூட்டி அப்படி போய்டுவாங்க
0: 10 believers they take them separately
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க
0: they will not listen to the message
1: சின்ன பிள்ளைகளும் கேட்காது
0: even the small children
1: அத நம்மளுடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல
0: i don't permit it in our church
1: நான் என்ன சொல்றேன்
0: what

0: I say
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
0: not only for the big one,
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one,
1: கர்த்தர் பேசுவாரு.
0: Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
0: We think that they don't understand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களுக்கு புரியதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அதனால்தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேய்
1: 3 அதிகாரம்,
0: 3rd chapter,
1: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15,
1: 2 தீமோத்தேயின் 3:15 என்ன வாசிக்கிறோம்,
0: 2 தீமோத்தேயு 3:15,
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
0: from a child,
1: அல்லேலூயா,
0: from childhood,
1: நீங்க சொல்லலாம் தைரியமா,
0: you can say boldly,
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நீங்க சொல்லலாம்,
0: you can say,
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
0: when you grew up,
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
0: from my childhood I hear the word of God, what a blessing,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
0: two kinds of testimonies,
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
0: doing everything wrong,
1: இந்த உலகத்துல என்ன நாட்டோடையும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
0: all wicked things,
1: சாவ போற நேரத்துல,
0: at the time of death,
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
0: I want to go to heaven,
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
0: please give baptism,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
0: I accept Jesus,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்துடலாம்,
0: I accept Jesus,
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
0: many they are dreaming like that,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஆனா உங்களுக்கு தெரியாது,
0: they don't know,
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
0: from childhood they listen,
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
0: from childhood they love the Lord,
1: பரலோகத்தில் வரும்பொழுது,
0: when they come to heaven,
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது,
0: the reward will be bigger,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்,
0: the important is the children ministry,
1: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்,
0: from childhood we have to teach them pray,
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்,
0: they have to become prayer warriors,
1: hallelujah, amen,
0: amen.
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்,
0: the child kneel down for the problem,
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்,
0: the problems will be solved,
1: amen,
0: amen,
1: hallelujah,
0: hallelujah.
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்,
0: Jesus listen to the small,
1: பதில் கொடுக்கிறார்,
0: he answers them,
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்,
0: take the prize,
1: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்,
0: he is there in our midst,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
0: the children ministry,
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்,
0: the Lord honors,
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது,
0: don't think it is simple,
1: hallelujah,
0: hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இங்கே உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்,
0: the Lord is
1: angels
0: are there, the Lord is looking at them,
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது,
0: lots of blessings for them,
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry should not become vain,
1: hallelujah,
0: hallelujah,
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்,
0: certainly there is a reward,
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
0: how many of you believe,
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா,
0: shall we all rise,
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்,
0: all children,
1: hallelujah, hallelujah, எல்லாரும் எழும்பி நில்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: hallelujah,
1: இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்,
0: the Lord is speaking to you,
1: விசுவாசியே,
0: oh believer,
1: கர்த்தருடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ சபையில வந்து,
0: come to church,
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
0: don't understand the
1: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
0: we don't obey the truth,
1: hallelujah, நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு,
0: it is wrong for your soul,
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
0: coming to God's
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
0: obeying to the spirit of the Lord,
1: அவருடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது,
0: when you do his will,
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்,
0: then the Lord bless you,
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
0: the children ministry,
1: ஆண்டவருக்கு போவதில்லை,
0: not ending today,
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது,
0: every week it will
1: be there, வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது,
0: coming days,
1: கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார்,
0: Lord will change it,
1: hallelujah,
0: hallelujah,
1: amen,
0: amen.
1: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்,
0: there may be education,
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது,
0: it makes just
1: ஆனால் வேதாகம கல்வி,
0: but Bible
1: அது அறிவாளியாக அல்ல,
0: not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது,
0: makes them wise,
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்,
0: it makes them wise,
1: கர்த்தருக்கு சித்தமானால்,
0: if it is God's will,
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small
1: ஆண்டவர் தொடங்குவார்,
0: the Lord will start,
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்,
0: they understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்,
0: they will read the Bible,
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார், எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
0: hallelujah,
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
0: விடுதலையோடு
1: ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை, விடுதலை, ரட்சிப்பு உண்டாகட்டும், உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல், முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும். ஷபரபரபரபரபா உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியந்தரபரபலபரபா. அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா.
2: Lord, make them holy.
1: வசனத்து கீழ்ப்படியட்டும்,
2: let them obey.
1: மனம் திரும்பட்டும்,
2: let them repent.
1: ரட்சிக்கப்படட்டும்,
2: let them be saved.
1: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்,
2: let them be saved.
1: மாய்மாலங்கள் நீங்கட்டும்,
2: let the hypocrisy.
1: ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்,
2: Lord, you
1: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து,
2: Lord, deliver,
1: ரட்சித்து பரிசுத்தமாக்கி, உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஆமென்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அவர் சர்வ வல்லமையும் மகத்துவமும் மாட்சிமையும் பொருந்திய மகா பெரிய தேவன். யூத ராஜசிங்கமும் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுமானவர். நம் ஆடுனாய் தேவன் இணையற்றவர். அவரை போல யாருமில்லை. அவருக்கீடாக வேறெதுவும் இல்லை.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக அவருக்கு